நேயர்கள் அனைவருக்கும் நமது நிலையத்தின் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் புலரும் இந்த பொழுது அனைவருக்கும் நன்மைகள் பல தரட்டும் என்ற பிரார்த்தனையோடு காரைக்கால் பண்பலை 100.3 இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 12 நாள் 2026 ஆண்டு மே மாதம் 2 தேதி சனிக்கிழமை 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6 மணி.
1: குரலோசை வினை தூய்மை 66 அதிகாரம் 10வது குறட்பா.

0: தீய வழிகளாலே பொருளைச் சேர்த்து ஒருவனை காப்பாற்றுதல் என்பது பசுமண் கலத்தினுள் நீரை பெய்து அதை கசியாமல் காப்பாற்றுவது போன்றதாகும்.
1: சார்

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: 100.3 பண்பலை ஒளிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் அனில் பாஸ்தா, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்சி வளரி, நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதானம் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோன் கலரில் வழங்கும் பசுந்தளிர், இன்று இடம்பெறும் சிறுமி பி தமிழினி, 7:00 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நாளைய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடைசெட்டியார் என்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:50 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 அனில் பாஸாவின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும்

0: நலமாய் வாழ. குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் பி காசி அரசி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 தொடர்ந்து பாயிண்ட் டு பாயிண்ட், 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி காற்றின் மொழி வானொலி பிரியர்களின் எண்ண பகிர்வுகள். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். 10:00 சொல்லரங்கத்தில் திரையிசை. 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தென்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக் இதில் திரை இசை, 2:30 சிறுவர் சொலையில். மயிலாடுதுறை மாவட்டம் காவேரி பூம்பட்டினம் அரசு உதவி பெறும் சரஸ்வதி பாடசாலை மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 3:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சியில் திரை இசை, 3:30 அனில் பாசாவின் எல்எஸ்சியில் திரை இசை, 4:00 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் மனம் விழையுது, 4:30 நன்பேண்டா திரை இசை, மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 கலகல் நேரம், 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்ற வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமுது, மாலை 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். 6:45 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் இசை தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பாகோவில் வி அரவிந்தன் அவர்களுடன் நேர்முகம், 8:00 இளைய பாரதம் காரைக்கால் விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் அண்ட் சயின்ஸ் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 அனில் பாசாவின் இசை ஊஞ்சல். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டும் இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Akashwani, the news read by Shagun Chopra. The Election Commission has ordered for re-polling in 15 polling stations of West Bengal today. Re-polling will be held at 11 polling stations of Magrahat Pashchim Assembly constituency and 4 polling stations of Diamond Harbour Assembly constituency in the state. More from our correspondent.
2: The Election Commission of India has ordered re-polling in 11 booths in Magrahat Pashchim and 4 booths in Diamond Harbour Assembly constituencies in South 24 Parganas district of West Bengal. Commission has taken the decision after analyzing the reports of returning officers and observers. The re-polling will start on 7 a.m. in the morning and end on 6 p.m. in the evening. Kollan Laha reporting from Kolkata.
1: Voting in these polling stations was held on Wednesday in the second phase of assembly elections in West Bengal. Government has said that it is ensuring preparedness and taking all necessary steps to facilitate energy supply, maritime operations and support to Indian nationals amid the evolving West Asia situation. In a statement, Ministry of Petroleum and Natural Gas said that enforcement actions to curb hoarding and black marketing of LPG is continuing across the country. More than 2,300 raids were conducted across the country. It said that online LPG cylinder bookings increased to 98% on industry basis. Around 49.8 lakh domestic LPG cylinders were delivered against bookings of around 41.6 lakh LPG cylinders. Union Minister for Petroleum and Natural Gas Hardeep Singh Puri has said India expanded its crude oil sourcing base to 41 countries from 27 earlier as part of efforts to strengthen energy security during the global energy crisis. While speaking at the vibrant Gujarat Regional Conference in South Gujarat, he said long-term planning played a key role in managing the crisis. On boosting domestic production, the minister said orders were issued to maximize LPG lead at refineries and we increased our domestic production by 60%.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.
2: நல்ல வழிகாட்டுதல் வாழ்க்கையை உயர்த்தும். ஒரு குருகுலத்தில் பல மாணவர்கள் கல்வி கற்றனர். அந்த ஆசிரியர் மிகவும் அறிவாளி. ஒரு நாள் அவர் 3 விதமான விதைகளை மாணவர்களுக்கு கொடுத்தார். இவற்றை 3 நிலங்களில் விதையுங்கள் என்றார். ஒரு மாணவன் நல்ல நிலத்தில் விதைத்தான். மற்றொரு மாணவன் கற்கள் உள்ள நிலத்தில் விதைத்தான். 3வது மாணவன் நீர் இல்லாத இடத்தில் விதைத்தான். சில மாதங்கள் கழித்து ஆசிரியர் அவர்கள் செய்ததை பார்க்க சென்றார். நல்ல நிலத்தில் விதைத்த விதை அழகாக வளர்ந்தது. மற்ற 2 விதைகளும் வளரவில்லை. அப்பொழுது ஆசிரியர் கூறினார், மனிதன் அறிவும் இதுபோல்தான். அறிவு வளர வேண்டுமெனில் நல்ல சூழலும் நல்ல வழிகாட்டுதலும் தேவை. அறிவு வளர நல்ல ஆசிரியரும் அவரது அறிவுரையும் அவசியம். திரிக்கடுகம் என்பது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். இந்த நூல் மனித வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பண்புகளை எளிய முறையில் கற்றுக் கொடுக்கிறது. திரிக்கடுகம் என்ற பெயருக்கு ஒரு சிறப்பு அர்த்தமும் உள்ளது. மருத்துவத்தில் சுக்கு, மிளகு, திப்பிலி என்ற 3 பொருட்கள் சேர்ந்து மருந்தாக பயன்படுகின்றன. அவற்றை திரிக்கடுகம் என்று கூறுவர். அதேபோல் இந்த நூலில் கூறப்படும் நல்ல கருத்துக்கள் மனித வாழ்க்கைக்கு ஒரு மருந்தாக அமைகின்றன. அன்புடையோரோடு நட்பு, ஒழுக்கமுடன் வாழ்தல், இம்மூன்றும் மனிதனை உயர்த்தும். இந்த பாடல் 3 முக்கியமான வாழ்க்கை நெறிகளை கூறுகிறது. அறிவுடையோருடன் பழக வேண்டும். அவர்களின் அறிவும் அனுபவமும் நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். அறிவு என்பது கற்ற கல்வியால் மட்டும் வருவதில்லை. சூழ்நிலைக்கேற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வாழ பழகி கொள்ள வேண்டும் என்பார்களே, அதுதான். எப்படி, எங்கு, எவ்வாறு பேச வேண்டும் என்று அறிந்து செயல்படுவதன் மூலமே ஒருவரின் அறிவு அறியப்படுகிறது. மேலும் ஒருவன் அறிவு உள்ளவன், அறிவில் சிறந்தவன் என்பதை அவன் ஒரு விஷயத்தை அணுகுவதன் மூலமே அவன் அறிவாளி என்று ஏற்றுக்கொள்ளலாம். இதைத்தான் வள்ளுவர் கூறுகிறார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது ஒருவர் சொன்னதை அப்படியே நம்பாமல் அதன் உண்மையான அர்த்தத்தையும் மெய்ஞான பயனையும் ஆராய்ந்து அறிவதே உண்மையான அறிவு. இதைத்தான் திரிக்கடுகமும் நமக்கு கூறுகிறது. நல்ல நண்பர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவார்கள். கடையேழு வள்ளல்களுள் ஒருவனான நெடுமான் அஞ்சி தான் பெற்ற அரிய ஆயுளை நீட்டிக்கும் அதிசய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு வழங்கினார். தமிழுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் தொண்டாற்றுவது முக்கியம் என கருதி தான் அழியா தன்மை பெறுவதை விட ஔவையார் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று அவர் அந்த கனியை ஔவையாருக்கு வழங்கினார். இந்த வரலாற்று நிகழ்வு அன்பு கொண்டவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதே வாழ்வியல் கோட்பாடு. ஓர் அரசன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? இதை புறநானூறு சங்ககால அரசர்கள் வீரம் மற்றும் சமூக வாழ்வை பாடும் 400 புறப்பொருள் பாடல்களை கொண்டு வாழ்வின் நீதியை நமக்கு உணர்த்துகிறது. மேலும் இதில் மன்னனுக்கு முக்கியமானதாக கருதப்படுவதில் ஒன்று ஒழுக்கம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. இதனால் திருக்கடுகம் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி, நல்ல நண்பர்கள், நல்ல அறிவு, நல்ல ஒழுக்கம் இவை மனிதனை உயர்த்தும். தமிழ் இலக்கியம் கூறும் இந்த நெறிகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம் வாழ்க்கையும் சமுதாயமும் நல்லதாக மாறும். 5 காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலைகேசி இவையும் அறிவு, ஒழுக்கம், நல்ல பண்பு இவற்றையே குறிப்பிடுகிறது. நல்லாதனார் ஒவ்வொரு வெண்பாவிலும் மனிதனின் அறியாமையை போக்கி நல்ல வாழ்வுகளுக்கான நீதியை கூறுகிறார். வாழ்க்கையின் நீதி என்பது நேர்மை, நிலையாமை, அறநெறி மற்றும் தர்மத்தை பின்பற்றி நல்ல செயல்களை செய்வதாகும். கல்வி அறிவுடன் நற்பண்புகளை வளர்த்து அறவழியில் வாழ்வதை குறிக்கிறது. இது பிளாட்டோவின் கூற்றுப்படி சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தையும் சாணக்கிய நீதி, அதாவது வாழ்வில் வெற்றி பெற நற்பண்புகளை பின்பற்றுதல் வேண்டும். இதுவே திருக்குறள் மற்றும் திரிக்கடுகம் கூறும் வாழ்வின் உண்மை. வாய்மை, உண்மை, நேர்மை, இனிமை இதுவே நல்ல அறிவு அறம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6:15. வைகரை பொழுதில் இறைவனை துதிக்கும்

இசை மாலையால் பாமாலை சூட்டும் பக்தி மாலை. இன்னைக்கு நம்ம காரைக்கால் பண்பலையில் நேயர்களுக்காகவே மனதை வருடும் தெய்வீக பாடல்கள் நிறைந்த பக்தி மாலை நிகழ்ச்சி உங்களுக்காக வருகிறது. இந்த நாள் உங்களுக்காக வெற்றிகரமான நாளாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேயர்களே. நம்ம பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

அடடா, எவ்வளவு ஒரு அருமையான தொடக்கம். அன்னையை போற்றும் ஆதிபராசக்தியை வணங்கும் பாடலாக முதல் பாடல் சின்னஞ்சிறு பெண் போலே என்று டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடலை நம்ம கேட்டோம். உண்மைதாங்க, நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று நம்ம மனசில் ஆழமாக விதைக்கப்பட்டால் எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்மளால் ஈஸியாக கடந்து போக முடியும். இறை வழிபாடு அப்படிங்கிறது வெறும் சடங்கு மட்டும் இல்லைங்க, அது நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி நம்மக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்துறது ஒரு அற்புதமான கலை.

நேரம் 6:26. நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தி கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நம்ம முன்னோர்கள் எப்போதுமே காலை பொழுது இறை சிந்தனையோடு தொடங்க சொன்னதுக்கு ஒரு உளவியல் காரணமும் இருக்குங்க. காலையில் நம்ம கேட்குற நல்ல வார்த்தைகளும் நல்ல இசையும் அன்னைக்கு நாள் முழுக்க நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். அமைதியான மனதோடு தொடங்கும் காரியங்கள் அனைத்துமே வெற்றியில் தான் முடியும்.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை. இன்றைய பக்தி மாலையில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், மீரா கிருஷ்ணா, உமா ரமணன், டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம். மீண்டும் இன்று மாலை மணி 5:30 விளக்கேற்றும் வேளையில் ஒளி உலா வரும் பக்தி பாடல்கள். ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சை.

0: அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: காரைக்கால் ஒய்என்ஜிசி காவேரி அசெட் வழங்கும்
3: உழவர்களுக்கு
2: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் ஒய்என்ஜிசி காவேரி அசெட் காரைக்கால்.
4: ஒய்என்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
6: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
7: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
4: ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் சித்திரை மாதம் 19 தேதி சனிக்கிழமை, நேரம் 6:36.
8: சுபா, என்ன சுபா இந்த நேரத்துல தோட்டத்துல உட்காந்து ஏதோ சாப்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது?
9: அக்காவா, வாங்க வாங்க, இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க.
8: என்ன இது, தென்னங்குருத்து மாதிரி இருக்கு.
9: தென்னங்குருத்து மாதிரி இல்ல, தென்னங்குருத்தே தான்.
8: அட, என்னமா நீ தென்னை மரத்தை வெட்டிட்டீங்களா?
9: நாங்க எங்கக்கா வெட்டினோம், வெட்ட வச்சுட்டு.
8: எனக்கு புரியலையே.
9: அதான்க்கா, இந்த கருவண்டுன்னு ஒரு விஷம் வண்டு இருக்கு பாத்தீங்களா, அது மரத்தையே காலி பண்ணிட்டுக்கா. அதால எனக்கு குருத்து தான் மிச்சம் கிடைச்சது.
8: சுபா, நீ சொல்றது உனக்கே சரின்னு தோணுதா?
9: என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்?
8: பின்ன கருவண்டு தாக்கிருக்குன்னு சொல்ற, அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரிஞ்சுக்காம மரத்தையே இப்படி வீணாக்கிட்டீங்களேம்மா.
9: எங்களுக்கு மட்டும் மரத்தை வீணாக்கணும்னு ஆசையா என்ன? உள்ளேயே இருந்து குடஞ்சிட்டு இருந்திருக்கு, தெரியவே இல்ல. ரொம்ப பாதிச்ச பிறகுதாக்க தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் விட்டா மரம் கூட மிஞ்சாதுன்னு தான் வெட்டிட்டோம்.
8: ஏன் சுபா, மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாது?
9: கேட்டிருந்தா
8: அந்த கருவண்டை எப்படி போக்கலாம், மரத்தை எப்படி காக்கலாம்னு வழி சொல்லிருப்பனே.
9: அட, அப்படியாக்கா சொல்றீங்க. அக்கா இப்பாவது சொல்லுங்கக்கா, இருக்கிற மரத்தையாவது காப்பாத்துறோம்.
8: நீ சொல்றதும் சரிதான் சுபா. ஏன்னா இந்த வண்டுங்க ஒரு மரத்தை தாக்கினதோட ஓடி போயிடாது, அடுத்த மரத்துக்கு கண்டிப்பா தாவும். அதுக்கு என்ன தீர்வா பண்ணலான்னு நான் சொல்றேன், நீ அதை செஞ்சு பாரு.
9: சரிக்கா சொல்லுங்கக்கா.
8: இதுக்கு ஒன்றும் பெருசா காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சுபா. பக்கத்திலே விளைஞ்சு கிடக்குதுல ஆமனுக்கு.
9: ஆமா.
8: அதுல ஒரு 5 கிலோ எடுத்துக்கோ. அதை நல்லா அரைச்சி 5 லிட்டர் தண்ணியோட கலந்து மண்பானை அப்படி இல்லைன்னா தொட்டியில போட்டு ஒரு 10 நாள் மூடி வச்சிரு.
9: 10 நாள் கழிச்ச பிறகு?
8: 10 நாள் கழிச்ச பிறகு அந்த கலவையிலேருந்து ஒரு கெட்ட துர்நாற்றம் வீசும்.
9: துர்நாற்றமா?
8: அந்த துர்நாற்றம் தான் சுபா அந்த வண்டை விரட்டுறதுக்கு சிறந்த வழியே. அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றேன், அதை கேளு.
9: சொல்லுங்கக்கா.
8: ஒரு 5 லிட்டர் கொள்ளளவுல ஒரு பானை எடுத்துக்கோ. அதுல 2 லிட்டர் இந்த கலவையை ஊத்திக்கோ. அது கூட ஒரு 3 லிட்டர் தண்ணியை சேர்த்துக்கோ.
9: அப்புறம் என்னக்கா பண்ணணும்?
8: அந்த பானையோட வாய்ப்பகுதியை மட்டும் நல்லா தெரியற மாதிரி மண்ணுக்கு கீழே புதைச்சு வச்சிடணும்.
9: ஓ, பானையே புதைச்சிடணும், வாய்ப்பகுதி மட்டும் தெரியற மாதிரி.
8: ஆமா ஆமா, அதுவும் தென்னை மரம்லாம் கூடி இருக்கிற இந்த தென்னந்தோப்புக்குள்ளதான் புதைக்கணும். நீ கொண்டு போய் அதை 1.5 மீட்டர் தள்ளி போச்சிடாத, துர்நாற்றம் வீசுதேன்னு.
9: ஓ, அங்கதான் புதைக்கணுமா? அப்புறம்க்கா?
8: அந்த கெட்ட வாடைக்கு அந்த வண்டெல்லாம் அந்த பானைக்குள்ள வந்துடும். பானைக்குள்ள வந்துட்டா அதெல்லாம் அழிஞ்சு செத்து போயிடும். இத 2 நாளைக்கு ஒரு தடவை வண்டுகளை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பானைய அப்படியே விட்டுறணும். இதுல வெறும் கருவண்டு தான் சாவுன்றது இல்ல சுபா.
9: வேற என்னன்னக்கா?
8: கூன் வண்டும் செத்து போயிடும், இந்த சாம்பல் நிற வண்டு, காண்டாமிருக வண்டு, இந்த நிலக்கடலை போட்டிருந்தா அதுல சாம்பல் நிறத்துல ஒரு வண்டு இருக்குமே.
9: ஆமா,
8: அது கூட இந்த கரசல்ல உழுந்துச்சுன்னா சீக்கிரமா செத்து போயிடும். இது மட்டும் இல்ல சுபா, இதே கரசல சிறுதானிய பயிரெல்லாம் பயிர் பண்றோம்ல, அந்த இடத்துல வச்சேன்னு வச்சுக்கோ, விளைச்சலும் நல்லா இருக்கும், எலியோட நடமாட்டமும் குறைஞ்சு போயிடும்.
9: அக்கா, நீங்க சொல்றத பார்த்தா ஒரு கல்லுக்கு பல மாங்கா மாதிரில இருக்கு.
8: ஆமா ஆமா, கிட்டத்தட்ட அப்படியேதான்.
3: கேட்டது
2: காரைக்கால் ONGC காவிரி அசெட் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் ONGC காவிரி அசெட் காரைக்கால்.
4: ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
10: எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
10: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
11: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.

0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பர்மாவின் பிபிஎன் ஆயில் வழங்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பர்மாவின் பிபிஎன் ஆயில்
1: வலி மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் பிபிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் புதிய படைப்பு பிபிஎன் ஆயில்.
2: கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
1: பிபிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் பூமேக்ஸ். உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
4: வணக்கம். பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பது மட்டுமல்லாமல் பிறரின் துன்பத்தையும் நாம் போக்க வேண்டும். இவர் இத்தகையவர், நமக்கு வேண்டியவர், வேண்டாதவர் என்றெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடாது. நிலையிழந்த மனிதர்களின் துன்பத்தை நாமே வலியச் சென்று தீர்த்து வைக்க வேண்டும். இதனை இன்னார், இணையர், எமர், பிறர் என்னும் சொல் என்னும் இளராம் இயல்பினால் துண்ணி தொலைமக்கள் துன்பம் தீர்ப்பதே யார்மாட்டும் தலைமக்கள் ஆகற்பாளார் என்ற நாளடியார் பாடல் பிறர் துயர் துடைத்து அனைவரும் மேன்மக்களாக வாழ வேண்டுமென்ற கருத்தினை நன்கு வெளிப்படுத்துகிறது. உயர்ந்த மனிதர்கள் என்பவர்கள் நம்முடைய மான உணர்ச்சி போன்றதுதான் மற்றவர்களின் மான உணர்ச்சியும் என்பதை நன்கு புரிந்தவர்கள். இவர்கள் வலியவர்களால் எளியவர்களின் உரிமைகள் மீறப்படுவதைக் கண்டால் நெருப்புக் கனலாகி மனம் புழுங்குவர். இதனை திருமதுகையாக திறனிலார் செய்யும் பெருமிதம் கண்ட கடைத்தும் எரிமண்டி காணம் தலைப்பட தீப்போல் கனலுமே மானம் உடையார் மனம் என்ற நாளடியார் பாடல் தெரிவிக்கிறது. இதனால் சமுதாய நன்மையையோ அல்லது தனி மனித நன்மையையோ சிதைக்கக்கூடிய செயல்களை, துன்பம் தரும் செயல்களை நாம் செய்யக்கூடாது என்று நாளடியார் வலியுறுத்துகிறது. சமுதாய பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் கேலி செய்தும் தாழ்வாக பேசியும் அவர்கள் மனதை புண்படுத்துவது என்பது ஒரு மனித உரிமை மீறல் ஆகும். இது மிகவும் தவறானது என்பதை நீதி நூல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. கொடும்பாடு உடையார் வாய்ச்சொல் இன்னா என்று இன்னா நாற்பது என்ற இலக்கியம் நமக்கு எடுத்துரைக்கிறது. மெலியார் மேல் கோபம் கொள்ளக்கூடாது என்பதை சீரற்க சிற்றில் பிறந்தாரே என்று நான்மணி கடிகை அறிவுறுத்துகிறது. வலிமை குறைந்த பணியாட்களை வேலை வாங்குபவர்களுக்கும் கொடுப்பதற்கு தம்மிடம் பொருள் இருந்தும் இல்லை என்று சொல்பவர்களுக்கும் ஒருபோதும் சொர்க்கத்தில் இடம் இல்லை என்று திரிக்கடுகம் எடுத்துரைக்கிறது. மெலியார் மேல் கலகம் செய்வது முதலான வன்முறை செயல்களை கூட்டமாக செய்வதும் பெரும் தவறு என்பதனை சுட்டிக்காட்டுவதுடன் இச்செயல் எதிர்காலத்தில் நமக்கே பெரும் துன்பத்தை தரும் என்று சுட்டிக்காட்டுகின்றது பழமொழி 400. எனவே பிறர் துயர் துடைப்போம், அதில் பேரின்பம் காண்போம். நன்றி.
0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பர்மாவின் பிபிஎன் ஆயில் வழங்கிய
3: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பர்மாவின் பிபிஎன் ஆயில்.
1: வலி மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் பிபிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பர்மாவின் புதிய படைப்பு பிபிஎன் ஆயில்.
2: கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
1: பிபிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் பூமேக்ஸ். உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
5: பூமேக்ஸ்.
0: மீண்டும் இன்சொல் அமுது. இன்று மாலை 6:20 ஒலி உலவரும். நமது காரைக்கால் பண்பலை 100.3 தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவி வரும் அசாதாரண சூழலை எதிர்கொள்ளவும் நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்யவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்க நாடு முழுவதும் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நேற்று ஒரே நாளில் மட்டும் 2,300 இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சிலிண்டர் முன்பதிவுகள் 98% ஆன்லைன் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று சுமார் 49.8 லட்சம் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. முறைகேடுகளை தவிர்க்க ஓடிபி அடிப்படையிலான விநியோகம் 93% உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு ஒதுக்கீடு 70% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்தி கிராம பொருளாதாரத்தை தற்சார்பு கொண்டதாக மாற்றுவதற்காக மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். தேசிய கிராம சுயசாராஜ்ய திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் சுயசார்பு பஞ்சாயத்து திட்டத்தின் நோக்கம், செயல்பாட்டு வழிமுறைகள் மற்றும் அதன் இலக்குகள் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. இந்த பயிலரங்கை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலாளர் திரு விவேக் பரத்வாஜ் தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி அணு உலை அழுத்தக்கலன், நீராவி ஜெனரேட்டர்கள் மற்றும் குளிர்விக்கும் பம்புகள் உள்ளிட்ட மிக முக்கியமான இயந்திரங்களை நிறுவும் பணிகளை இந்திய அணுமின் கழகம் இனி மேற்கொள்ள முடியும். அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தின் தலைவர் திரு ஏ கே பாலசுப்பிரமணியன் தலைமையிலான குழுவினர் இந்த பிரிவுகளின் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் இதுவரை நடைபெற்றுள்ள கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின்னர் இந்த அனுமதியை வழங்கியுள்ளனர். ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் தலா 1000 MW உற்பத்தி திறன் கொண்ட 6 அலகுகள் கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். நேற்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவின் வாக்கு சதவீதத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று கூறினார். இதனை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்துள்ள போதிலும் திமுக தலைமையிலான மதுசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசு கடைபிடிக்கும் செயல்பாடுகளை பொறுத்தே இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாடு இருக்கும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: கோடைக்கால நெரிசலை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகிறது.

திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேர்தல்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து இதே தேதியில் திருச்சிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து காலை மணி 6:15 புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் மணி 1:45 பெங்களூரு சென்றடையும். மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து மாலை 3 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அன்றிரவு மணி 10:30 திருச்சி வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் தூத்துக்குடி தாம்பரம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 9 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு மாலை மணி 3:30 புறப்படும் சிறப்பு ரயில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் 10 நிமிடம் தாமதமாக மணி 3:40 புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோக கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் ரயில்களின் காலதாமதம் பெருமளவு குறைய வாய்ப்புள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகளில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை துல்லியமாக பின்பற்றியதன் காரணமாக இது சாத்தியமானதாக ரயில்வே கூறியுள்ளது. இதனால் ரயில்கள் தடையின்றி இயக்குவதுடன் பயணிகளின் பயண நேரமும் குறைந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த பெய்து கோடை வெப்பத்தை தணித்துள்ளது. திருநெல்வேலியில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்த நிலையில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மாநகரில் இதமான சூழல் நிலவியது. தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த மழை பெய்துள்ளது. அதே நேரத்தில் வேலூர், திருப்பத்தூர், மதுரை உள்ளிட்ட 12 இடங்களில் அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து அமெரிக்க படைகள் தற்போதைக்கு திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் ஆயுத கிடங்கில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். கேரளாவில் கடந்த 2 வாரங்களில் பாம்பு கடிக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. தெலுங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் நேற்று காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தேனி மாவட்ட காவல்துறையில் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோப்பனாய் பைரவ் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை வசந்த திருவிழாவின் 10ஆம் நாளான நேற்று சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காசி அணியையும் மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது.

0: இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 6:55. காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோன் கலர்ல வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்லு வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், வுட் என்கார்விங், கீ செயின் பிரிண்டிங், கிளாஸ் பிரிண்டிங், ஃபோம் போர்டு பிரிண்டிங், அக்ரலிக் பிரிண்டிங் போன்ற எண்ணற்ற வேலைகளுக்கு 88 பாரம்பரிய மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
5: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: பி தமிழினி.
5: சூப்பரா இருக்கே உங்க பேரு. யார் உங்களுக்கு இந்த பேர் வச்சது?
6: எங்க மாமா.
5: சரிங்க பாப்பா, நீங்க எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
6: கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்ல 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம்.
5: நேர்வுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: சூரியகாந்தி பூவை பத்தி சொல்ல போறேன்.
5: எங்க சொல்லுங்களேன்.
6: பொதுவாக இறைச்சியில் காணப்படும் அளவுக்கு சத்துக்கள் சைவ உணவுகளில் இருப்பதில்லை என்ற ஒரு தவறான எண்ணம் நம்மிடையே பரவலாக உள்ளது. ஆனால் உண்மையில் அசைவ உணவுகளில் காணப்படும் சத்துக்கள் அனைத்தையும் கொண்ட ஒரு புதிய சைவ உணவை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். அசைவம் சாப்பிட விரும்பாதவர்களுக்கு இந்த உணவு ஒரு மிக சிறந்த மாற்றாக அமையும். சூரியகாந்தி விதைகளை பயன்படுத்தி இந்த உணவை தயாரிக்க 2 முக்கிய செயல்முறைகள் பின்பற்றப்பட்டன. பதப்படுத்துதல். சூரியகாந்தி விதையிலிருந்து எண்ணெயை பிரித்தெடுத்த பிறகு மிஞ்சும் மாவு பொரியல் சக்கை எடுத்து கொள்கிறார்கள். அதில் உள்ள உமிகள் கசப்பு தன்மையை உண்டாக்கும். சில வேதிப்பொருட்களை முதலில் நீக்கி அதை உண்ண பாதுகாப்பாக மாற்றுகின்றனர். உணவாக்குதல். இவ்வாறு பதப்படுத்தப்பட்ட சூரியகாந்தி விதைப்புறத்தை பயன்படுத்தி சுவையான உணவை தயாரிக்கின்றனர். இதனுடன் தக்காளி சாஸ் மசாலா பொருட்கள் ஆளி விதை ஆகியவற்றை கலந்து கட்லட் அல்லது பர்கர் போன்ற வடிவத்தில் மாற்றியிருந்தனர். சத்துக்களின் சுரங்கம். இதில் உயர்தரமான புரதச்சத்து, உடலுக்கு நன்மை செய்யும் மோனோ சாக்ரேட் கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன. மேலும் இரும்பு சத்து, துத்தநாகம், மேக்னீசியம் போன்ற கனிம சத்துக்களும் இதில் அதிக அளவில் காணப்படுகின்றன. இதன் சிறப்பு நவீன உலகில் அதிக விளைச்சல் காண மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள் மூலம் உணவுகள் தயாரிக்கப்படுவது. இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்கள் சந்தையில் குறைந்து வருகின்றன.
5: சூப்பர். சூரியகாந்தியோட நன்மைகள் பத்தி சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆன பிறகு என்னமா ஆகணும் ஆசைப்படுறீங்க?
6: ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
5: சரிங்கம்மா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
7: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கிய பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்லு வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்,

0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்,
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்,
0: ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 7 மணி.
2: ஆரூரில் தங்கம் பூக்கும் நந்தவனம் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம் தரிசனம் பக்தி தொடர் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
4: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
5: ரேணுகா ரேணுகா. ஓம் நமஃ சிவாய.
6: ஆலய தரிசனமே என்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கங்கள்.
5: ஓம் நமஃ சிவாய.
6: திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் கோவில் திருமாலம் அருள்மிகு ஸ்ரீ பயா சயாம்பிகை சமேத ஸ்ரீ மகா காலநாத சுவாமி ஆலயத்தை தரிசிப்போம் வாருங்கள்.
5: ஓம் நமஃ சிவாய.
6: திருவாரூர் மயிலாடுதுறை பிரதான சாலையில் முந்தோட்டத்தில் இருந்து கிழக்கே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுதான் கோவில் திருமாலம். திருஞான சம்பந்தரால் 3 திருப்பதிகத்தில் 33 பாடல்கள் பெற்ற ஸ்தலம். அம்பகரத்தூர் காளிக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்த ஸ்தலம். மனிதனுடைய ஆயுளை நீட்டிக்க கூடிய ஸ்தலம் என சிறப்பு பெற்ற கோவில் திருமாலம் ஸ்ரீ பய சயாம்பிகை சமேத ஸ்ரீ மகா காலநாத சுவாமி திருத்தலத்தை தரிசிப்போம் வாருங்கள்.

0: இதோ நம்மை கோயில் உள்ளே அழைத்து செல்கிறார் ஆலய அர்ச்சகர்.
1: அடியேன் கோயில் திருமகாலம் மாத்ரு பூதேஸ்வர சிவாச்சாரியார் ஆலயத்தினுடைய தலைமை அர்ச்சகர். இந்த க்ஷேத்திரம் வந்து அம்பர் மாகாலம் என்று சொல்லக்கூடியதான கோயில் திருமகால திவ்ய க்ஷேத்திரம். இது திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நன்னிலம் மட்டத்தைச் சேர்ந்த கோயில் திருமகாலம். திருவாரூர் மயிலாடுதுறை பிரதான சாலையில் இருந்து பூந்தோட்டத்திலிருந்து கிழக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. முதன்முறையாக கோபுர தரிசனம் கிழக்கு பார்த்த ராஜகோபுரத்திற்கு உங்களை அழைத்து செல்கின்றோம். கொடிமரத்தினுடைய விநாயகர் முதல்ல தரிசனம் பண்றோம். அங்கிருந்து நந்தியம்பெருமானுடைய தரிசனம் செய்து திரும்பி இரண்டாவதாக இருக்கக்கூடியதான கட்ட கோபுரத்திற்கு நுழைவாயில் உள்ளே செல்கின்றோம். மகாமண்டபம் தொடர்ந்து அர்த்த மண்டபம் கருவறை மண்டபத்திற்கு செல்கின்றோம். மூலாலயத்தில் இருக்கக்கூடியதான மகா காலேஸ்வர் ரொம்ப உயர்வான க்ஷேத்திரம். இது ஒரு மனிதனுடைய ஆயுட்காலத்தை நீட்டிக்கக்கூடிய தலம் 3 சொல்வார்கள். 1 உஜ்ஜயினி மாகாலம், வடநாட்டில் இருக்கக்கூடியதான உஜ்ஜயினி மாகாலம். இது விக்ரமாதித்தனுக்கு அனுகிரகம் என்ற க்ஷேத்திரம், காளி சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரம். இதுமாரி ரெண்டாவதாக இருக்கக்கூடியது அம்பர் மாகாலம் சொல்லிட்டு இந்த ஸ்தலத்திற்கும் காளி சம்பந்தப்பட்ட திவ்ய க்ஷேத்திரம். இது கவிஞர் காளிதாசருக்கு அனுகிரகம் என்ற க்ஷேத்திரம். இது மூன்றாவதாக இருக்கக்கூடிய இரும்பை மாகாலம் பாண்டிச்சேரி திண்டிவனம் சாலையில் இருக்கு. இது மூன்றும் ஒரு மனிதனுடைய ஆயுட்காலத்தை நீட்டிக்கக்கூடிய ஸ்தலம். ஆயுளில் பங்கம் இருந்தது அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்வார்கள். இது ஒரு சிறப்புமிக்க ஸ்தலம். இது திருஞான சம்பந்த பெருமான் 3 திருப்பதிகம் பாடிய ஒரு திவ்ய க்ஷேத்திரம். இது 1 திருமுறை, 2 திருமுறை, 3 திருமுறை, 11 பாடல்கள், மொத்தம் 33 பாடல்கள் பாடிய பாடலில் 55வது திருத்தலம். இது அடையார் புறம் மூன்றும் மணல்வாய் விடவெய்து மடையார் புனலம்பர் மாகாலமேய விடையார் குடியேந்தி வெள்ளை பறை சூடும் சடையான் கடலேற்ப சாரா வினைதானேன்னு இந்த பதிகம் பாடியிருக்கார்.

0: ஆலய தரிசனம் தரிசனம்
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.
2: இந்த மகா காளேஸ்வரர் காளியம்மன் இங்கு பூஜித்த திருத்தலம் இது. காளியம்மனுக்கு ஹத்தி தோஷம் ஏற்பட்டு போய் அம்பன் அம்பராசுரன் இரண்டு அசுரர்களை தும்சம் தாங்க முடியாமல் பரமேஸ்வரன் பார்வதி அணுகுங்கோங்கிறார். மும்மூர்த்திகளும் பார்வதி அணுகும் பொழுது பார்வதி பூலோகத்தில் யவுன பருவமாக 16 வயது தருணத்தில் அம்பருங்கிற திவ்யக்ஷேத்திரத்திற்கு பெருமாள் கோயிலுக்கு மகாவிட்ணு வயது இராயிச்சுன்னு வர இந்த அம்பன் அம்பராசுரன் இரண்டு அரக்கர்களும் அங்கே தரிசிக்கும் பொழுது அம்பாள் வியக்கத்தக்க அழகில் இருக்கா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட போய் முறையிடும் பொழுது அம்பாள் மகாவிட்ணு சொல்கிறார், நான் அழிச்சுட்டு வந்து ஒரு பொண்ணு அழிச்சுட்டு வந்திருக்கேன், நீங்கள் ரெண்டு பேரும் கேட்குறேன், ஒத்தருக்கு தான் கொடுக்க முடியும், நீங்கள் ரெண்டு பேர்லாம் யாரும் தீர்மானித்துங்கோ அப்படிங்கிறார். யுத்தம் ஏற்பட்டு போய் அண்ணன்கார வந்து தம்பியை சம்ஹாரம் பண்ண தோஷமானது அம்பாளுக்கு காதுக்கு மேலே ஹத்தி தோஷமாக வந்து உட்காந்துடுறான் அந்த அசுரன். திரும்பி அங்கேருந்து தம்பியை நான் வந்துட்டேன், என்னை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே அம்பாள் காளியாக ரூபம் மாறி அங்கேருந்து தரத்தின் போறா. கிடாமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊரில் அந்த அசுரன் வந்து எருமை கிடாவை மாறுறான். அங்கேருந்து துரத்தின்னு போய் அம்பகரத்தூரில் சம்ஹாரம், அந்த அம்பனை கரத்தினாலே சம்ஹாரம் பண்ணதுனால அம்பகரத்தூர் அப்படின்னு அந்த ஊருக்கு பெயர் வந்ததாக சொல்லுவார்கள். அங்கே போய் சம்ஹாரம் பண்ண தோஷமானது இந்த அண்ணனை சம்ஹாரம் பண்ண தோஷம் அம்பாளுக்கு சிரஸுக்கு மேலே அந்த அசுரன் வந்து உட்காந்துடுவான். ஹத்தின்னு ஜாதக ரீதியாக குரு சனியை பார்க்கக்கூடாது, சனி குருவை பார்க்கக்கூடாது, இது ரெண்டும் ஒரே ஸ்தானங்களில் இருந்தாலும் அதுக்கு ஹத்தி ஏற்படும், ஹத்தி தோஷம் ஏற்படும் சொல்லுவார்கள். அந்த வகையில் அந்த அசுரன் திரையில் சிரஸில் உட்காந்துருவா. திரும்பி அம்பாள் பரமேஸ்வரன் முறையிடும் பொழுது பரமேஸ்வரன் மாகாளங்கிற க்ஷேத்திரத்தில் போய் சிவனை வில்வ தலத்தினால பூஜை பண்ணு. இந்த திருதலம் திருகுணாகாரம் திருநேத்திரம் த்ரியாயுஷம் திருஜென்ம பாபசம்ஹாரம் ஏகவில்வம் சிவார்ப்பணம்னு மூன்று இதழ்கள் உள்ள வில்வ தலத்தினால பூஜை பண்ணா திருஜென்ம பாபம் மூன்று ஜென்மாக்கள்ல பண்ண பாபங்கள்லாம் போறது அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் சொல்லும் பொழுது பார்வதி இங்கே வந்து இந்த வில்வத்தலத்தினால பூஜை பண்ணதுனால அந்த தோஷ நிவர்த்தி ஆறுது. அதையினால அம்பகரத்தூர் சென்று தரிசனம் பண்ணால் மாகாளம் கோயிலில் வந்து தரிசனம் பண்ணுறதுன்னு ஒரு புராணங்களில் சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய ஒரு திவ்ய க்ஷேத்திரம் இது. அங்கே அம்பகரத்தூரில் தரிசனம் பண்ணால் இங்கே வந்து தரிசனம் பண்ணும் சம்பிரதாயம். அந்த வகையில் மகா காலநாதன் திவ்ய க்ஷேத்திரம் இது, சுவாமியை தரிசனம் பண்ணுறோம். ஓம் பவாய தேவாதன மகாபோம், சர்வாய தேவாதன மகாபோம், ஈசானாய தேவாதன மகாபோம், பசுபதே தேவாதன மகாபோம், ருத்ராய தேவாதன மகாபோம், உக்ராய தேவாதன மகாபோம், பீமாய தேவாதன மகதே தேவாதன மகா ஸ்ரீ மகாகாலநாத பரமேஸ்வராதன மகா நானாவித பரிமல பத்ரகுசுமானி சமர்ப்பயாமி. பூகீபல சமாயுக்தம் நாகவில்லதிலே ரதம் கற்பூரச்சூர்ண சம்யுக்தம் தாம்போலம் பிரதிகிற்கதாம் நாளிகேரகண்ட கதிலே விடதாம்போலம் ஏதசர்மே தஜாமி. இப்போ கற்பூர ஆராத்தி நடக்கிறது. சர்வசியார்த்தை சர்வசிதித்தை சர்வதேவதேனாப்னோதி சர்வம் ஜயதி மகாகாலேஸ்வராதன மகாதிபி மங்கள கற்பூர ஜோதி தீபம் தரிசயாமி.

0: பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.
1: சுவாமியினுடைய தரிசனம் முடிஞ்சவுடன் பக்கத்தில் இருக்கக்கூடியதான தியாகராஜ பெருமான் கிழக்கு நோக்கிய சன்னதி. இது வந்து திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் அருவான் மூவரில் சோமாசி மாறர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார நாயன்மார். அந்த நாயன்மார் வந்து பிறந்த இடம் அவருக்கு வந்து அம்பருங்கிற திவ்யக்ஷேத்திரம், அம்பர் பெருந்திரு.

0: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்
1: ரேணுகா ரேணுகா
2: ஆலய தரிசனம் தரிசனம்
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள்

அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார நாயன்மார். அந்த நாயன்மார் வந்து பிறந்த இடம் அவருக்கு வந்து அம்பருங்கிற திவ்ய க்ஷேத்திரம், அம்பர் பெருந்திருக்கோயில். அவர் வந்து திருமாகாலம் சொல்லக்கூடியதான நமது ஊரில் பெரிய யாகம் நடத்தணும், அந்த யாகத்திற்கு திருவாரூர்லேயும் தியாகராஜ பெருமான் நேரில் அழைத்து அவிர்வாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. பரமேஸ்வரனை பார்க்கறது அப்படி சர்வசாதாரண விஷயம் இல்லை. அவருக்கு நெருங்கிய நண்பர் வந்து வன் தொண்டர் பதம் போற்றின்னு சுந்தரமூர்த்தி நாயனார். அவருடைய தோழமை ஏற்படுத்திக்கிறதுக்காக அவருக்கு ஆஸ்மா கபங்கிற நோய் இருந்திருக்கு. அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்து தூதுவளங்கீரைன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்தில் மூலிகைகளை சொல்வார்கள். அந்த தூதுவளங்கீரையை கொடுத்து அவருடைய தோழமையை ஏற்படுத்திட்டு தன்னுடைய ஆசைகளை சொல்கிறார். மாகாளங்கிற க்ஷேத்திரத்தில் வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் சோமயாக நடத்தணும், அதுக்கு நீங்கள் நேரில் எழுந்தருளணும், அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறார். உடனே திருவாரூர் க்ஷேத்திரத்திற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சோமாசி மார நாயனார் ஐஷின்னு போகிறார். அங்கே உச்சிக்கால பூஜை ஆயிடுறது. இவர் எப்பொழுதும் சதா சர்வகாலம் சுவாமியுடைய நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறதுனால சதா சர்வகாலம் பக்கத்திலே இருப்பார். இவர் இவருடைய அன்பிற்கு இணங்க சுவாமி தரிசனம் பண்ணுறார். உடனே தன்னுடைய ஆசைகளை சொல்கிறார். உடனே வரம்பா எந்த ரூபத்தில் வருவோம் எப்படி வருவேன்னு சொல்ல முடியாது, ஆனால் என்ன கண்டு நீ அவிர்வாகம் கொடுக்கணும் அப்படிங்கிறார் சுந்தரர்கிட்ட தியாகராஜ பெருமான். உடனே வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் வருது. வருடந்தோறும் இந்த ஊரில் அது பெரிய யாகம் விழா நடக்கும். இந்த வருடம் வந்து ஜூன் மாதம் 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மிக கோலாகலமாக நடக்கக்கூடிய ஒரு பெரிய விழா அது. இந்த விழாவிற்கு எல்லோரும் வந்து கலந்துக்கணும். 4 வேதங்களையும் கூப்பிட்டு 4 நாயிகளாக என்னோட வரணும் அப்படிங்கிறார் சுவாமி. ரிக்வேதமூர்த்தி, யஜுர்வேதமூர்த்தி, சாமவேதமூர்த்தி, அதர்வண வேதமூர்த்தி, நந்திய பெருமானை தூக்கி தோளில் தொங்க விட்டுன்னு வரார் மரித்த கன்றா. அம்பாள் தலையில் மதுக்குடம் தாங்கிட்டு குழந்தைகளை பிள்ளையார் முருகப்பெருமானை வந்து சின்ன குழந்தைகளாக உருவமாதிரி கையில் பிடிச்சின்னு வரா அம்பாள். யாகத்துக்கு வரும்பொழுது இந்திராதி அஷ்டதிக் பாலகர்கள்லாம் சிவகண வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்டு, தார தம்பட்ட வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்டு, சிவனுக்கு பிடித்தமான வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்டு வரான். அங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் சோமாசிமான யாகம் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இந்த கோலத்தில் வரும்பொழுது ஒரு அருவறுப்பு ஏற்பட்டு போய் யாகத்தை பூர்த்தி பண்ணாமல் பாதியில் எழுந்து வந்துடுறா, எங்களை அவமரியாதை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சபிச்சிடுறார். உடனே அங்கே அச்சம் தவிர்த்த விநாயகர்னு இருக்கார். அந்த பண்டாரவாடை திருமாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாகசாலையில் பெரிய உயர்வான க்ஷேத்திரம் அது. அந்த யாகசாலையில் தான் சோமயாகம் நடக்கும். அங்கே அப்பா அம்மா வரா கண்டு அவிர்வாகத்தை கொடுங்கிறார் அச்சம் தவிர்த்த விநாயகர். வடமொழியில் பயக்ஷய விநாயகர்னு பேர். அந்த விநாயகருக்கு தரிசனம் பண்ணிட்டு உடனே அவிர்வாகத்தை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு கொடுக்குறார். சுவாமி வாங்கிக்கிறார். உடனே இவாள்லாம் கேட்குறா, எங்களுக்கு வந்து இந்த நீச்சரூபம் நீங்கி ரிஷபாரூரா காட்சி கொடுக்கணும் அப்படின்னு. உடனே ரிஷபாரூரா காட்சி கொடுக்குறதா ஒரு சம்பிரதாயம். அந்த தியாகராஜ பெருமான் வந்து இப்போ தீபாராதனை ஆக போகிறது. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசிதித்தே சர்வமேவதேனா ஆப்னோதி சர்வம் ஜயதி கணாதஸ்கந்த நீலோத்பலாம்பிகா சமேத வீதி விடங்க நடன தியாகராஜ சுவாமினே நமஹா. திவ்யமங்கள கற்பூரஜோதி தீபம் தரிசத.

0: சரி மெய்யன்பர்களே, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் கோவில் திருமாலம் அருள்மிகு ஸ்ரீ பயசயாம்பிகை சமேத ஸ்ரீ மகா காலநாத சுவாமி ஆலயத்தின் ஏனைய சன்னதிகள் தொடரும் அடுத்த வாரமும் காத்திருங்கள். அதுவரை ஒளிப்பதிவில் உதவிய குளிக்கரை எம் ராகுல் கண்ணனுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: சிவமே சிவமே சிவமே.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோ
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
4: தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
5: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
6: ரேணுகா ரேணுகா.
7: இன்னும் சில நொடிகளில் ஏழைகள் மணிக்கான தமிழ் செய்திகள் கேட்கலாம்.
8: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள்

0: குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமான வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் 15 நாட்கள் வழங்கப்பட்ட சுய விவர பதிவு காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து தற்போது களப்பணிகள் தொடங்கியுள்ளன. வரும் 30 தேதி வரை பயிற்சி பெற்ற கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிப்பார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் டெல்லி மாநகராட்சி பகுதி, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மேகாலயா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் ஆன்லைன் மூலமாக தகவல்களை பதிவு செய்யும் சுய விவர பதிவு வசதி தொடங்கியுள்ளது. வரும் 15 தேதி வரை பொதுமக்கள் இத்தளத்தை பயன்படுத்தலாம். அதனைத் தொடர்ந்து 16 தேதி முதல் ஜூன் மாதம் 14 தேதி வரை இப்பகுதிகளில் கணக்கெடுப்பாளர்கள் களப்பணியில் ஈடுபடுவார்கள். பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை சுய விவர பதிவுக்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. அங்கு நாளை முதல் இம்மாதம் 31 தேதி வரை வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெறும். 2027 ஆண்டு கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த டிஜிட்டல் சுய விவர பதிவு முறைக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இதுவரை சுமார் 82 லட்சம் குடும்பங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக தங்கள் விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலின் 2 கட்ட வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்ததை அடுத்து அங்குள்ள 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மக்ரஹட் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் 4 வாக்குச்சாவடிகளிலும் மறுவாக்குப்பதிவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. மறுவாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதோடு வாக்காளர்கள் அச்சமின்றி வந்து வாக்களிக்க தேவையான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள் மற்றும் சிறு குறு தொழிலாளர்களுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சமூக ஊடக பதிவில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் டாலர்களை கடந்து சாதனை படைத்துள்ளதாகவும், சேவைத்துறை சார்ந்த வர்த்தகம் சீரான வளர்ச்சியை எட்டியுள்ளதோடு புதிய சந்தை வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நவரத்தினங்கள், ஆபரணங்கள், பொறியியல் சாதனங்கள், மின்னணு பொருட்கள் மற்றும் விவசாயம் போன்ற முக்கிய துறைகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி இந்திய தொழில்துறையினருக்கு கூடுதல் பலனை அளித்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹரியானா மாநில வேளாண் விற்பனை வாரியத்தில் நடைபெற்ற சுமார் 10 கோடி ரூபாய் நிதி மோசடி தொடர்பாக அந்த வாரியத்தின் நிதி மற்றும் கணக்கு கட்டுப்பாட்டாளராக இருந்த திரு ராஜேஷ் சங்குவான் பணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த மோசடி தொடர்பாக ஏற்கனவே மாநில ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. முறையான அனுமதி மற்றும் வழிகாட்டுதல்கள் இன்றி தனியார் வங்கியில் கணக்கு தொடங்கி அரசின் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக திரு ராஜேஷ் சங்குவான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய வங்கி அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் குறித்து சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.

0: புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2023 ஆண்டு மே மாதம் 19 தேதி பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் இருந்து திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. அப்போது சுமார் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தன. கடந்த மாதம் 30 தேதி நிலவரப்படி இந்த நோட்டுகளின் மதிப்பு 5,451 கோடி ரூபாயாக குறைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150 ஆண்டு விழாவையொட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நாடாளுமன்ற கலாச்சார திருவிழா மற்றும் சுதேசி திருவிழா நேற்று தொடங்கியது. 3 நடைபெறவுள்ள இந்த விழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், ஜார்க்கண்டின் பழங்குடியின கலாச்சாரம், நாட்டுப்புற மரபுகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் ஆகியவை விலைமதிப்பற்ற பாரம்பரியம் என்று புகழாரம் சூட்டினார். உள்ளூர் கைவினைஞர்களுக்கும் கலாச்சார பாரம்பரியத்திற்கும் இந்த திருவிழா வாய்ப்புகளை வழங்குவதாக முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் கூறினார். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தரப்பிலிருந்து சமாதான ஒப்பந்தத்திற்கான முன்மொழிவு வந்துள்ளதை உறுதிப்படுத்தினார். இருப்பினும் அந்த திட்டம் தமக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றும், அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான இர்னா இந்த புதிய திட்டத்தை பாகிஸ்தான் மத்தியஸ்தர்களிடம் ஈரான் ஒப்படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தை தணிக்கவும் தற்காலிக போர் நிறுத்தம் நீடிக்கவும் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய கிழக்கு நெருக்கடி தற்போது 3 மாதத்தை எட்டியுள்ளதாகவும் இதனால் ஒட்டுமொத்த மனிதகுலமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தைக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்தவொரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்று அனைத்து தரப்பினரையும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னதாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த போக்குவரத்து பாதை எவ்வளவு காலம் முடக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம் உலக பொருளாதாரமும் மனிதகுலமும் பாதிப்பை சந்திக்கும் என்று அவர் எச்சரித்தார். ஈரானின் ஜங்சான் மாகாணத்தில் நிகழ்ந்த பயங்கர வெடிவிபத்தில் அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்து 14 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜன்சான் மாகாணத்தில் பயன்படுத்தப்படாத வெடிப்பொருட்களை அகற்றும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டு இருந்தபோது எதிர்பாராத விதமாக இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் 14 வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு ஈரான் அரசு உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 6 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன் எடுத்தது. 226 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. சென்னையில் இன்று மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.

0: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
1: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
0: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காட்சியார் கோயில்.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
5: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
4: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம், ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக் லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.
7: நாகை மூரா சென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரக பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
5: BA தமிழ், BA இங்கிலீஷ், BA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BCOM ஜெனரல், BCOM கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
6: BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc AI அண்ட் மிஷின் லேர்னிங், BCA,
5: BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், BSc பயோடெக்னாலஜி, MCOM, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மையப்பன், திருவாரூர்.
7: சைவால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
8: முகத்தில் பருவா சைபால், சொரியா திருங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்,
9: சைபால்.
7: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
10: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
11: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
7: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் திருவாரூர் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
12: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
13: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
12: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
13: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
14: என்னை விட யோகியம் இந்த உலகத்துல வேற யாரும் இல்ல சார் அப்படின்னார் ஒருத்தர். அவரை விட அயோக்கியன் வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு கேட்டவங்க வந்துட்டாங்களாம். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையே தன்கிட்ட இருக்கிற குறை அவனுக்கு தெரியாம போறது தான். ஆனால் அடுத்தவங்ககிட்ட இருக்கிற குறை இவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு ஒட்டகம் ஒரு கொக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுதான், என்ன கேள்வி தெரியுமா? உன் கழுத்து ஏன் இப்படி வளைஞ்சி போயிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு உடம்பே வளைச்சல், இது போய் கொக்கை கிண்டல் பண்ணுது. இன்றைக்கி மனித சுபாவமும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது, நாம் உள்பட அப்படிங்கிறத முதல்ல நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊரில் ஒரு விற்பனை நிலையம் இருந்தது. செல்ல பிராணிகளை விற்பனை செய்கிற நிலையம் அது. நாய், கிளி, பூனை இப்படி நிறைய வச்சு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாய்க்குட்டி விற்பனை செய்கிற பகுதியில் ஒரு சிறுவன் நின்றுக்கிட்டு இருந்தான்.

விற்பனை செய்கிற ஆளுகிட்ட விலை கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுவும் இருக்குதே அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டானா, 1000 ரூபா அப்படின்னாராம். சரி அது வேணாம், இது என்ன விலைன்றிருக்கான், 500 ரூபா அப்படின்னாராம். இந்த சின்ன பையன் கையில் வச்சுருந்தது வெறும் 50 ரூபா தான், அதனால் இதை விட குறைச்சலாக கிடைக்குமான்னு பார்த்துருக்கான். அந்த கடையில் ஒரு மூலையில் சரியாக கவனிக்கப்படாமல் ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடந்தது, பாவமாக கத்திக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததுமே இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அந்த கடைக்காரரை பார்த்து, அதுவும் அந்த மூலையில் படுத்து கிடக்குதே அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான். தம்பி, அது ஒரு கால் ஊனம், அதனால் அது உன்னோட குதித்து விளையாடவோ ஓடுறதோ அதால் முடியாத காரியம் அப்படின்ட்டுருக்கார் அவர். அது தெரிஞ்சு தாங்க கேட்குறேன், அதோடய விலை என்ன அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்ட்டுருக்கான். தம்பி, இது வந்து கால் ஊனமுள்ள ஒரு நாய், இதை போய் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு யாராவது பிரியப்படுவாங்களா, இதை நான் உனக்கு இலவசமாகவே தர்றேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னாராம். இதை கேட்டதும் அந்த சிறுவனுக்கு கோபம் வந்துட்டு தான், நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம், இந்தாங்க 50 ரூபா, இதை வச்சுக்கிட்டு நாய்க்குட்டியை கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். அவருக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு பணத்தை வாங்கிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொடுத்தார். அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை ரெண்டு கையாலையும் வாங்கினா மார்போடு பிரியமாக சேர்த்து அணைச்சிக்கிட்டான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அப்படி நடக்கும்பொழுது தான் பார்க்குறார், கடைக்காரர் வந்து ஆச்சரியமாக அவனை பார்க்குறார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, அந்த சிறுவன் தெருவில் நாய்க்குட்டியை மார்போடு அணைச்சிக்கிட்டு விந்தி விந்தி நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஆமாம், அவனுக்கும் ஒரு கால் ஊனம், இந்த நாய்க்குட்டியை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். குறையுள்ள அதுக்கும் ஒரு எஜமானன் கிடச்சிட்டான், அதனால் ஊனம் ஒரு குறை இல்லை அப்படிங்கிற உண்மையை அந்த கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாரான். நம்மளும் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர், எழுந்திரிச்சு சரியாக நடக்க முடியாது, சாய்வு நாற்காலியிலேயே எப்பவும் உட்காந்துருப்பார். அவர் தனக்கு துணையாக ஒரு நாயை பக்கத்தில் வச்சுருந்தார், அதுவும் ரொம்ப வயசான ஒரு நாய், எழுந்திரிக்கவே சிரமப்படும், நடக்கவும் முடியாது. அவர் பக்கத்துலேயே இதுவும் சோர்ந்து போய் படுத்து கிடக்கும். அந்த பெரியவரை பார்க்க வந்த ஒருத்தர் கேட்டார், ஏங்க ஒரு சின்ன பையனை உங்களுக்கு துணையாக வச்சுக்க கூடாதா, இந்த நாயை உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா இது எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த சமயத்தில் இந்த நாய் என்னை தனியாக விட்டுட்டு ஓடி போயிடாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் இதை நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னாராம்.

0: சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்,
4: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் காரைக்கால், திருவாரூர் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
6: உங்கள் கடை நாகப்பட்டினம்,
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
6: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
7: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
0: தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சாமிநாதன். இது நமது ஒளிக்கலஞ்சியத்தில் இருந்து ஒளியேறியது. ஆகாய காற்றில் ஆலாவணை பாடும் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் நாக் A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: புலர்கின்ற காலை வேளை புள்ளினம் கூட்டில் மெல்லிசை தன்னை மெதுவாய் இசைத்திட பல்லுயிரெல்லாம் பரவசம் கொண்டிட காற்றின் அலைவரிசையில் இசை மழையில் நனைந்திட காலை

0: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: திருவாரூரில் சன் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், திருவாரூரின் புதிய கல்வி அடையாளம் நம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள். சேந்தமங்கலம் திருவாரூர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்வி நிறுவனங்கள் இனி சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் என இயங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது திருவாரூர் வளாகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மகரிஷி வித்யா மந்திர், சிபிஎஸ்இ பள்ளி என இயங்குகிறது. 2026-27 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரமான கல்வி, நவீன வசதிகள், அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி என மாணவர்கள் கல்வி கற்க ஒரு அற்புதமான சூழல். உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் கல்விக்கான சிறந்த இடம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், சேந்தமங்கலம், திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: காரைக்கால் எஃப்எம் 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காலை காம்போ. காரைக்கால் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களுக்கான 2026-27 நிதியாண்டுக்கான சொத்து வரி தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் இந்த நிதியாண்டுக்கான வரையிலான சொத்து வரியினை செலுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காரைக்கால் கருவூலம் வாயிலாக ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் 2026 ஆண்டிற்கான வாழ்வாதார உறுதி சான்றிதழை இம்மாதம் 4 முதல் 29 வரை காலை 9:30 முதல் நண்பகல் 12:30 மணி வரை மற்றும் மாலை நேரங்களில் மதியம் 2:30 மணி முதல் 4:30 மணி வரை அலுவலக நாட்களில் கருவூலத்திற்கு நேரில் வருகை தந்தோ அல்லது முறைப்படி அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரி அளித்த சான்றிதழின் மூலமாகவோ அல்லது இந்திய அரசின் ஜீவன் பிரமாண் www.jeevanpraman.gov.in என்ற வலைதளத்தின் மூலமாகவோ அல்லது தபால் அலுவலகத்தின் வாசற்படி சேவையை பயன்படுத்துவதன் வாயிலாகவோ பதிவு செய்யலாம். எனவே ஓய்வூதியதாரர்கள் தங்களின் வசதிக்கேற்ப 2026 ஆண்டு மே மாதத்தில் வாழ்வாதார உறுதி சான்றிதழை தவறாமல் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இந்த 2026 ஆண்டிற்கான வாழ்வாதார உறுதி சான்றிதழ் வருகின்ற 29 சமர்ப்பிக்க தவறினால் ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க இயலாது. மேலும் ஓய்வூதியதாரர்களின் வாழ்வாதார உறுதியளிப்பு சான்றிதழ் சமர்ப்பிப்பதற்காக கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் ஓய்வூதிய புத்தகம், ஆதார் அட்டை, கைபேசி எண் போன்றவற்றை காரைக்கால் அரசு கருவூலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கணிப்பொறி இயக்குபவர் மற்றும் செயல்திட்ட உதவியாளர் மற்றும் தையல் கலை பயிற்சி, தகவல் பதிவு இயக்குபவர் மற்றும் அழகுகளை ஆகிய ஒருவருட பயிற்சி பிரிவுகளில் சேர்வதற்கான விருப்பமுள்ள 10 தேர்ச்சி பெற்ற மற்றும் தவறிய மாணவிகள் தங்கள் தகுந்த சான்றிதழ் நகல்களுடன் பயிற்சி நிலைய முதல்வரை அணுகும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 0430463823424248 அல்லது 6381145526. காலை பொழுதை வண்ணமயமாக மாற்றும் காலை காம்போ. இது நம்மில் பலர் காலையில் எழுந்தவுடன் இன்னைக்கு நாள் எப்படி அமைய போகுதோ அப்படிங்கிற ஒரு சின்ன யோசனையோடு தான் தொடங்குவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம நாள் எப்படி அமையணுங்கிறத நம்ம மனநிலை தான் முடிவு செய்யுதுங்க. ஒரு அழகான வாக்கியம் உங்களுக்காக, நேற்றைய தோல்விகளை பற்றி யோசித்து இன்றைய பொழுதை வீணாக்காதீர்கள். இன்று உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு புதிய பரிசு. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடைய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் இரட்டிப்பாக்கக்கூடிய சில அருமையான நேர்மறை சிந்தனைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை. ஆண்டுகள் பல 100. இந்தியாவின் மிகப்பெரிய பொது சேவை வானொலி அமைப்பாகும் இது. பிரச்சார் பாரதியின் கீழ் இயங்கி வருகிறது. நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் தகவல்களையும் செய்திகளையும் கலை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு சேர்ப்பதில் இதன் பங்கு அளப்பரியது. ஆகாஷ் வாணி. ஆகாஷ்வாணியின் அதிகாரப்பூர்வமாக தாரக மந்திரம் பகுஜன் ஹிதாய பகுஜன் சுகாய. அனைவரின் நலனுக்காகவும் அனைவரின் மகிழ்ச்சிக்காகவும் என்பது இதன் பொருள். ஆகாஷ்வாணி தனது நேயர்களுக்கு பல்வேறு வகையான அலைவரிசைகள் மூலம் சேவைகளை வழங்கி வருகிறது. வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை. ஆண்டுகள் பல 100.
3: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி
6: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும்

0: சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையவரில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கு 30 சட்ட தன்னார்வலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இதற்கு வருகின்ற 15 தேதிக்குள் விண்ணப்பிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இயங்கி வரும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் வேதாரண்யம், கீழ்வேலூர் மற்றும் திருக்குவளை வட்ட சட்டப்பணிகள் குழுவுக்கு குழந்தை தொழிலாளர் முறை மற்றும் கடத்தலுக்கு எதிரான குற்றங்களில் இருந்தும் அடிமை தளத்திலிருந்தும் காணாமல் போன குழந்தைகளை மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு அளித்து கல்வி கற்பிப்பதன் மூலம் குழந்தை நட்பு சமுதாயத்தை உருவாக்க சட்டம் சார்ந்த தன்னார்வலர் தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்த பணி சட்ட தன்னார்வலர்களுக்கான கடமை மற்றும் சேவை மட்டுமே. இது நிரந்தர பணிக்கானது அல்ல, முற்றிலும் தற்காலிகமானது மற்றும் இதற்கு அடிப்படை சம்பளம் அல்லது ஊதியம் எதுவும் இல்லை. சேவைக்கு தகுந்த மதிப்பூதியம் மட்டும் அளிக்கப்படும். நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது. இந்த பணிக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி 12 வகுப்பு, வயது வரம்பு 25 முதல் 35 வயதுக்கு உட்பட்டவராக விண்ணப்பிக்கலாம். பட்டதாரிகளுக்கும் சமூக பணி, உளவியல் அல்லது அது சார்ந்த பிற துறைகளில் தகுதி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அரசியல் கட்சியுடன் தொடர்பு உடையவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. சட்ட தன்னார்வலர்கள் ஆரம்பத்தில் ஓராண்டு காலத்துக்கு பட்டியலிடப்படுவர். அவர்களின் செயல்பாட்டின் அடிப்படையில் தலைவரின் பரிந்துரையின் பேரில் கால நீட்டிப்பு செய்யப்படலாம். சட்ட தன்னார்வ தொண்டராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பங்களை nagapattinam.dcourts.gov.in என்ற நாகப்பட்டினம் மாவட்ட நீதிமன்ற இணையதளத்திலிருந்து விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த உரிய ஆவணங்களுடன் வருகின்ற 15 தேதி மாலை 5:30 மணிக்குள் பதிவு தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ விண்ணப்பிக்கலாம். நேர்காணல் மூலம் தகுதியான நபர்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுவர். நேர்காணலுக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள், தேர்வு செய்யப்படாதவர்களின் விவரம் மற்றும் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுபவர்களின் விவரமும் நாகப்பட்டினம் மாவட்ட நீதிமன்ற இணையதளத்தில் மட்டுமே வெளியிடப்படும் என்று மாண்புமிகு தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். காலை காம்போ.

நேரம் 7:55. இது காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது. நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கும் காலை காம்போ. ஆகாய காற்றில் நாளை திருவிழாக்கள். சேவை செய்திகளாய், திருக்கடவுர் அருள்மிகு அபிராமியம்மன் உடனாகிய அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான சித்திரை

இன்றைய தெப்ப திருவிழா. திருப்புகலூர் அருள்மிகு அக்னீஸ்வர சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ திருநவகரசு சுவாமிகள் சித்திரை சதய பெருவிழாவில் இன்று இரவு நீற்றரை உற்சவம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் சித்திரை பெருவிழாவில் இன்று விடையாற்று உற்சவம். பஞ்சமூர்த்தி யதாஸ்தான பிரவேசம். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுகா திருநெல்லிக்காவல் அருள்மிகு மங்களாம்பிகை உடனுரை அருள்மிகு நெல்லிவனநாத சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பெருந்திருவிழாவில் இன்று விடையாற்று உற்சவம். சண்டிகேஸ்வரர் உற்சவம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளி வட்டம் எட்டுக்குடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சித்ரா பௌர்ணமி பெருவிழாவில் இன்று இரவு துவஜா அவரோகணம். கும்பகோணம் அருள்மிகு சாரகமணி சுவாமி திருக்கோவில் சித்திரை பெருவிழாவில் இன்று விடையாற்று உற்சவம். சிறுகழி ஸ்ரீ சட்டிநாத சுவாமி தேவசான ஸ்ரீ திருநிலை நாயகி அம்பாள் உடனாகிய ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வர சுவாமி பிரம்மோற்சவ விழாவில் இன்று எதிர்காட்சி உற்சவம். தஞ்சை மாவட்டம் திருவடைமருதூர் தாலுகா வேப்பத்தூர் ஸ்ரீ கல்மேட்டு மகாமாரியம்மன் கோவில் சித்ரா பௌர்ணமி காவடி உற்சவ விழாவில் இன்று இரவு ஸ்ரீ அம்பாள் வீதி உலா. ஆகாய காற்றில் ஆலய திருவிழாக்கள் சேவை செய்திகளாய் கேட்டோம். பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும். இசை பூச்சரத்தில் சங்கத்தமிழ் பாச்சரமாய் பூபாலம் பாடும் காலை காம்பு. இனிதான எண்ணங்கள் இதமாய் மலர இனமுறியா சந்தோஷம் சுகம் சேரும் ராகங்களில். காயங்கள் குணமாக காலம் காத்திரு கனவுகள் குணமாக காயம் பொறுத்திரு.

0: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஎச்எஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் நாக் A++ மற்றும் என்ஏ அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் இஎச்எஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
2: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
3: அனைத்தையும்
2: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
0: துள்ளி வரும் பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கொடுக்கறதுக்காக நம்ம சக அறிவிப்பாளர்

0: சங்கரி சிவசங்கரி காத்துக்கிட்டு இருக்காங்க. துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட முதலில்
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நாம என்ன கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப நம்ம அன்பை கொடுக்கணும், நல்ல ஒரு புன்னகையை கொடுக்கணும். நம்மளால என்னென்ன முடியுமோ அதை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க கூடாது. ஒரு நாட்டு மன்னன் ஒரு வேட்டைக்கு போயிட்டு அந்த அமைச்சரோட வந்துட்டு இருக்காரு. வரும்பொழுது அந்த நாட்டுல ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணி போகணும். அவங்க திடீர்னு ஒரு ஆசை, நம்ம வந்து அந்த ரதத்துல வராம நடந்து போனா மக்கள் என்ன நம்மளை பார்த்து என்ன நினைக்கிறாங்க, மன்னர்னு நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறது அவருடைய எண்ணம். உடனே என்ன பண்றாரு, அவருடைய அமைச்சரை கூப்பிட்டு சொல்றாரு, மேக்கப்ல முன்னாடி போக சொல்லுங்க, பின்னாடி நான் போறேன், மக்கள் என்ன ரெகனைஸ் பண்றாங்களா நான் வாட்ச் பண்ணணும், ஏன்னா இந்த நாட்டோட அரசன் எவ்வளவு பேருக்கு அரசன் நான் வந்திருக்கேன் அப்படிங்கறது தெரியுதான்னு நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்கப்ல முன்னாடி போறாரு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல அரசு நடந்து போறாரு. ஆனா அமைச்சர்கள்லாம் அங்கங்க இடத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஒரு ஊர்ல அந்த அரசரும் மேக்கப்லரும் போயிட்டு இருக்காங்க. மேக்கப்லர் முன்னாடி போயிட்டு இருக்காரு, பின்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல அரசர் நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த மேக்கப்லரை அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க, தலையாட்டுறாங்க, விஷ் பண்றாங்க. ஆனா பின்னாடி வர மன்னரை யாரும் கண்டுக்கவே இல்லை, நிமிர்ந்து கூட பாக்கல, யாரோ ஒருத்தர் போறாருன்னு போயிட்டே இருக்காங்க. அந்த ஊரை தாண்டி போனோடனே அந்த மன்னர் போய் அந்த மேக்கப்லரை கேட்டாரு, ஏங்க இந்த நாட்டுக்கு நீ மன்னனா நான் மன்னனா? மேக்கப்லர் சொன்னது, அரசே நீங்க தான் மன்னர், நான் வந்து உங்களுடைய மேக்கப்லர். இல்ல, போற வரவங்க எல்லாருமே உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க, தலையாட்டுறாங்க, விஷ் பண்றாங்க, ஆனா என்னை யாருமே கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படும் பொழுது அப்ப ரொம்ப அழகா அந்த மேக்கப்ல சொன்னாரு, அரசே எய்த்தால வரவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணேன், அவங்கள பார்த்து தலையை அசைச்சேன், அதனால அவங்க திரும்பி என்னை பார்த்து சிரிச்சாங்க, தலையசைச்சாங்க. சோ அப்ப இந்த உலகத்துல நம்ம என்ன கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். எனக்கு அவங்கள முன்ன பின்ன தெரியுமானா தெரியாது, ஆனா நான் சிரிச்சேன், அவங்க என்னை பார்த்து சிரிச்சாங்க. ஸோ அப்ப நம்ம எப்பயுமே முதல் ஆளா இருக்கணும். ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதை வந்து மத்தவங்களும் செய்வாங்க. நான் மௌனமா போனது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கறத மன்னர் உணர்ந்தாரு. உடனே சொன்னாரு, அடுத்த ஊர்ல நான் அதே மாதிரி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் சிரிச்சாரு, கையசிச்சாரு. மக்களுக்கு இவர் மன்னர்னு தெரியல, ஆனா யாரோ ஒருத்தர் சிரிக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சாங்க, கையசிச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா அவர் வந்து போனாரு. அப்ப இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் நமக்கு நிறைய கொடுத்துருக்கு. இந்த உலகத்துல கிடைச்சக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மத்தவங்கள்ட்டது நமக்கு கிடைச்சது தான். அப்ப புறக்கும் போது நமக்கு உடலும் உயிரும் கொடுத்த அம்மா அப்பா நமக்கு நிறைய விஷயங்களை இந்த உலகத்துல இருக்க மக்கள் மூலியமாகவும் இந்த இயற்கை மூலியமாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்ட நம்ம ஒவ்வொன்றும் கொடுக்க ஆரம்பிப்போம், நம்ம கொடுக்கக்கூடிய எல்லாமே நமக்கு திரும்ப நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நல்லதை கொடுப்போம், நல்லதை பெறுவோம். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்குன்று அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட்

0: ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேரம் இப்பொழுது 8:05.

0: உங்கள் சேவையும் உள்ளமும் குதூகலிக்க. வருகிறது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

கரைக்கல் பண்பலையின் உறுப்பலி மூன்றோடு இணைந்திருக்கிறீர்கள். தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சி இது. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்? பொதுவாக பயணங்கள், அந்த பயணங்கள் வந்து ஒரு நாட்டினுடைய கலாச்சாரத்தை கடத்தும், அடுத்து உணவுப் பொருட்களை கடத்தும், அதில் உள்ள விளையாட்டுகளை கடத்தும். இந்த மாதிரி பயணங்கள் அப்படின்றது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான இந்த கடத்து பொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு மாநிலம் விட்டு மாநிலம், ஊர் விட்டு ஊர், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பரவறதுக்கு காரணமே பயணங்கள் தான். பயணங்கள் பற்றி பேச போகிறோன்னு நினச்சிங்களா? அதுதான் இல்லை. பயணங்களால் கடத்தப்படுது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். சரி, அது என்னவா இருக்கும் யோசிச்சுட்டு இந்த பாடலை கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்வம் உங்களுக்கு எட்டி பார்க்குறது எனக்கு தெரியுது, அதனால் கொஞ்சம் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது உணவுகளும் அதன் பின்னணியும். ஒரு உணவு இருக்குன்னா அந்த உணவு எப்படி வந்திருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலையில் இட்லி வச்ச உடனே நம்ம சொல்லுவோம், இந்த இட்லி யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ தெரியலையே, டெய்லியும் இப்படி இட்லி இட்லின்னு வைக்கிறீங்களே அப்படின்னு அந்த சின்ன குழந்தைகள் நம்ம கேட்டுகிட்டே கேட்பாங்க. தோசை வேணும் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க. சரி, இந்த இட்லி வந்திருக்கே யார் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்குறோமே, அதை வந்து யோசிச்சிருக்கமா? சும்மா அதோட சொல்கிறதோடு நம்ம விட்டுருவோம். அப்போ இந்த இட்லி எப்படி வந்திருக்கும், இந்த இட்லிக்கான பின்னணி என்னவாக இருக்கும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? காத்துட்டே இருங்க.

0: கரைக்கல் பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும். உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: பயணங்கள் வந்து எல்லாம் கடத்துது அப்படின்னு சில விஷயங்கள் சொன்னோம் இல்லையா. அந்த கடத்துகிற விஷயத்தில் முக்கியமானது உணவுகள். உணவுகள் அதன் பின்னணி இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம உணவுகள் பற்றி சொல்ல போகிறோம். அதுவும் சொன்னோம் இல்லையா, இட்லி யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லி ஆரம்பித்தோம். அந்த இட்லி அப்படின்றது எப்படி வந்திருக்கலாம் அப்படின்றது சொல்லப்படுதுன்னு அது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு தென்னிந்தியாவினுடைய பாரம்பரிய உணவு அப்படின்றது நமக்கு தெரியும். இது பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை இது கொண்டிருக்கு. இட்லி வந்து இந்தோனேஷியாவிலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பல்லவ மன்னர்கள் மூலமாக இட்லி இந்தியாவுக்குள்ளார வந்திருக்கலாம் அப்படின்ற அந்த வரலாறு சொல்லுது. இந்தோனேஷியாவில் இருந்த கெடலி அப்படின்ற உணவினுடைய தாக்கத்தில் தான் இட்லி உருவானதாக சொல்லப்படுது. கன்னட மொழியில் எழுதப்பட்ட ஒரு காவியத்தில் இட்லி பற்றிய ஒரு குறிப்பு காணப்படுதான். அதாவது இதெல்லாம் வரலாற்று குறிப்புகள், அதற்கான ஒரு ஆதாரம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த கன்னடத்து மொழியில் எழுதப்பட்ட இந்த காவியம் வந்து கிபி 1920 எழுதப்பட்டதாக சொல்லப்படுது. குஜராத்தில் டோக்லா அப்படின்ற உணவிலிருந்தும் இட்லி உருவானதான சில பதிவுகள் சொல்லுது. ஆவியில் வேக வைக்கப்பட்ட இந்த ஆரோக்கியமான உணவு இட்லியினுடைய பின்னணி இதுதான். இப்போ இட்லி எப்படி வந்திருக்கும், இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்றது ஓரளவுக்கு நம்மளால் உணர முடியுது இல்லையா. ஒவ்வொரு உணவுக்குமே இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நேரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா. கீழ்வேரூர் பாலா வாட்ச் கம்பெனி ஹோம் அப்ளையன்ஸ் நேரம் 8:15. வீட்டு உபயோகப் பொருட்களோடு ஃபர்னிச்சர், மொபைல்ஸ், பாத்திரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில். பாலா ஹோம் அப்ளையன்ஸ், கீழ வீதி, கீழ்வேலூர்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்.

0: கூட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கரகரப்பன்பிள்ளையின் ஒரு புள்ளி மூன்றில் இது ஒரு தச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு. அபிப்பேரீட்சை நேரம் 8:20. அபிப்பேரீட்சை ஒரு இயற்கை உணவு ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரீட்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரீட்சை.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். Mr. Gold 100%

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் என் சொல்ல முத இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
4: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். கரெக்டன்பளையின் உருப்பொழி மூன்றிலது தொழில் வரும் பாட்டு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம உணவும் அவற்றினுடைய பின்னணியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். முதல்ல இட்லியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இட்லி எப்படி வந்திருக்கும்? ஆரம்ப காலத்தில் இட்லி மாவை புளிக்க வைக்கிறதுக்காக மோரை பயன்படுத்தினதாக சொல்லப்படுது. மோரை மட்டும் அரிசி மாவில் ஊற்றி அதை புளிக்க வச்சு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அதற்கப்புறம் உளுந்து மாவும் அரிசி மாவு கலவை அது கண்டுபிடிக்கப்பட்டு அதிலிருந்து இட்லி கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதற்கான வரலாறு சொல்லுது. அடுத்து எல்லாருக்கும் பீடித்தமான இந்த தோசை, தோசையும் அதே உளுந்து அரிசி மாவு கலவை தான் இல்லையா? இதுவும் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய வரலாற கொண்டிருக்கு. பண்டைய தமிழ் இலக்கியங்களில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மெல்லடை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அரிசி உளுந்து மாவினுடைய கலவையன்னு கலவை இது அப்படின்றதுனால தோசையினுடைய முன்னோடியாக இது கருதப்படுது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மதுரை காஞ்சியில் மெல்லடை பற்றிய குறிப்பு இருக்குதான். ஒரு சமஸ்கிருத நூலில் தோசகா அப்படின்ற ஒரு குறிப்பும் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து தடிமனான அடை போல் இது இருந்திருக்குது. நம்ம சொன்னோம் இல்லையா, அரிசி உளுந்து மாவினுடைய கலவையாக தயாரிக்கப்பட்ட ஒரு மெல்லடை தான் தோசையினுடைய முன்னோடியாக கருதப்படுது. அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உடுப்பி சமையல்காரர்கள், கர்நாடகாவில் உள்ள உடுப்பி சமையல்காரர்கள் இதை வந்து மெல்லிதான் ஒரு தோசை வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் அந்த கலாச்சாரத்தில் ரொம்ப ஆழமாக பொதிந்த ஒரு உணவு வகையாக இந்த தோசை காணப்படுது. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நாளை காலை 6:55 காரைக்கால் பண்பலை 100.3 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
2: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.

0: வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு. பிரச்சார் பாரதியின் கீழ் இயங்கும் இந்தியாவின் தேசிய பொது சேவை ஒலிபரப்பு நிறுவனமான ஆகாஷ்வாணி 1936 June 8 அன்று தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 1938 June 16 தொடங்கப்பட்டது. அகில இந்திய வானொலி இந்தியாவின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் தகவல் மற்றும் கல்வி சேவைகளை நாட்டு மக்களுக்கு வழங்குவதில் முக்கிய பங்காற்றுகிறது. வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு. கரைக்கல் பண்பலை 100.3 இது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய தொள்ளி வரும் பாட்டை நிகழ்ச்சியினை பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இது உங்கள் காரைக்கல் பண்பலை 100.3. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:30 916 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். எனி கேட்கலாம் அனில் பாஸ்தாவின் தொள்ளி வரும் பாட்டு.

0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
5: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
4: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
6: திருவாரூரில் சன் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், திருவாரூரின் புதிய கல்வி அடையாளம் நம் சன் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள். சேந்தமங்கலம் திருவாரூர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கல்வி நிறுவனங்கள் இனி சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் என இயங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது திருவாரூர் வளாகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மகரிஷி வித்யா மந்திர், சிபிஎஸ்இ பள்ளி என இயங்குகிறது. 2026-27 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரமான கல்வி, நவீன வசதிகள், அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி என மாணவர்கள் கல்வி கற்க ஒரு அற்புதமான சூழல். உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் கல்விக்கான சிறந்த இடம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், சேந்தமங்கலம், திருவாரூர்.
0: காரைக்கல் பண்பலை 100.3 இது. தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உணவுகளும் அவற்றின் பின்னணியும் இதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இட்லி தோசை இதை பற்றி சொன்னோம். முக்கியமாக உடல்நிலை சரியில்லாத நேரங்களில் பார்த்திங்கன்னா இட்லி தான் வந்து நம்மளுக்கு பரிந்துரைப்பாங்க மருத்துவர்கள். அது ஆவியில் வேக வச்ச உணவு அப்படின்றதுனால அதனுடைய செரிமானம் ரொம்ப சுலபமானதாக இருக்கும் இல்லையா. அதனால் அதற்கு அடுத்து இன்னொரு உணவு சொல்லுவாங்க, இடியாப்பம். எண்ணெய் பதார்த்தங்கள் இல்லாமல் இது இரண்டும் தான் நம்மளை எடுத்துக்க சொல்லுவாங்க காய்ச்சல் நேரங்கள்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா. டாக்டர்களோட பரிந்துரை வந்து இட்லியும் இடியாப்பமும். இந்த இடியாப்பம் இது எப்படி உருவாகிருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் குறிப்பாக கேரளம், தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் முக்கியமாக கொங்கு மண்டல பகுதிகளில் தோன்றியதாக கூறப்படுது இந்த இடியாப்பம். இதை வந்து இழை ப்ளஸ் அப்பம், இழை அப்பம் அப்படின்னு தான் முதல்ல இருந்துச்சா, அப்புறம் அது மருவி இடியாப்பம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உரலில் போட்டு இடித்து அதை செய்கிறதுனால கூட இடியாப்பம்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனாலும் இந்த இழை கூட்டல் அப்பம், இழையப்பம், இடியாப்பம் அப்படின்ற அந்த வரலாற்று செய்தி ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு வேறு பெயர்களும் இருக்குது. இடியாப்பம், நூலப்பம், நூல் பொட்டு, சந்தகை, சேவை அப்படின்ற பல்வேறு பெயர்களை அழைக்கப்படுது இடியாப்பம்.

பண்பலையோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தொழில்வரும் பாட்டு. தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உணவுகளும் அவற்றின் பின்னணியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கோம். இட்லி, தோசை, இடியாப்பம் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அடுத்து ஒரு முக்கியமான உணவு, இது இல்லைனா நமக்கு சாப்பாடே இல்லை அப்படின்ற மாதிரியான உணவு, அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சோறு தாங்க. அந்த சோறு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அதை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப முந்தைய வருடம் சொல்கிறாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் போய் கண்டுபிடிச்சி பாருங்கள். இந்த சோறு அரிசியிலேருந்து எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு இருவேறு கருத்துக்கள் இருக்குது. அதாவது சீனாவில் முதன் முதல்ல அரிசி பயிரிடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது, இந்தியாவில் முதன் முதல்ல பயிரிடப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ வந்து ரொம்ப முந்தைய வருடத்துக்கு மேலானது அப்படின்றதுனால இது இருவேறு கருத்துக்கள் இருக்குது. சரி, நம்ம இந்தியாவில் பார்க்கலாம். இந்தியாவில் கங்கை சமவெளியில் தோன்றியதான் தொழில் ஆய்வுகள் சொல்லுது. முதல்ல வந்து காட்டு அரிசியாக இருந்திருக்குது, காட்டிலேருந்து அந்த அரிசியை எடுத்து தயாரிச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மனிதர்களால் பயிரிடப்பட்டிருக்கு. சரி, இந்த அரிசியை வந்து எப்படி ஆதிகால மனிதன் பயன்படுத்தினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுப்படுகையிலேருந்து அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த அரிசி புற்களை அந்த கண்டறிஞ்சு என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு சமைக்கும் முறையை கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிருக்கிறான். நம்மளே படிச்சிருக்கிறோம், காட்டு தீயின் மூலமாக இறைச்சி வந்து வேகும்போது அதை சாப்பிட்டு ஓ நம்ம இதுலேருந்து சுவையான உணவை பெற முடியுது அப்படின்னு அவன் வேக வைக்கிற முறையை கண்டுபிடிச்சதான் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த அரிசியும் வந்து படிப்படியாக அவன் அந்த உணவு சமைக்கிறதுக்கு ஆதி மனிதன் காலத்திலேயே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அரிசியிலிருந்து எப்படி சோறு தயாரிக்கிறது அப்படின்றது ஆதி மனிதன் காலத்திலிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இது கலாச்சார ரீதியாக ஒரு பரிமாற்றம் மூலமாகவும் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லப்படக்கூடிய கருத்து. சோறு அப்படிங்கிறது வந்துங்க உணவாக மட்டும் கருதப்படாமல் அது வந்து ஒரு நன்றியினுடைய அடையாளமாகவும் உயிருக்கு ஆதாரமாகவும் தமிழர் பண்பாட்டில் வந்து போற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க.

0: உங்களுக்கு அரைக்கிற பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சியின் நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரன் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலம் கனிந்த நல்வாழ்த்துகள்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் நாக் A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
0: கரைக்கற்பன்மலை 100.3 அளது அனல் பாஸ்தாவின் துள்ளி வரும் பாட்டு.

நேரம் இப்பொழுது 8:45:48. உணவுகளுக்கான பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இட்லி, தோசை, இடியாப்பம் அப்புறம் சோறு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இந்த இட்லி, தோசை அப்புறம் வந்து சோறு, இது மூணுத்துக்கும் முக்கியமான ஒரு பொருள் வரணும். இட்லியை மட்டும் நம்ம தனியாக சாப்பிட முடியுமா? அது மாதிரி தோசையாகட்டும் சோறாகட்டும் அதற்கு ஏதோ ஒன்று இருந்தால் மட்டும்தானே நம்ம சாப்பிட முடியும். அப்போ அது என்னவா இருக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அது வந்து சாம்பார் தான். இப்போது சாம்பாருக்கான ஒரு பின்னணி என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இது தென்னிந்திய உணவாக இருந்தாலும் தஞ்சாவூர் மராட்டிய மன்னர்களோட காலத்தோட தொடர்புடையதாக கூறப்படுது சாம்பார். மராட்டிய மன்னர்கள் வந்து ஆட்சி புரிந்த காலத்தில் ஆம்டி என்ற புளிப்பு பருப்பு வகையோட கோகம் அப்படின்ற பழம் சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட உணவு வகையை ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கோகம் பழம் கிடைக்காதனால பரவலாக கிடைக்கக்கூடிய இந்த புளியோடு சேர்த்து தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த புளி அப்புறம் தூரம்பருப்பு, காய்கறி, அதற்கான சில மசாலாக்கள் சேர்க்கப்பட்டு இந்த சாம்பார் தயாரிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த குழம்பு வகை வந்து மராட்டிய மன்னர் சிவாஜி அவருடைய மகன் சாம்பாஜிக்கு மிகவும் பிடிச்சிருந்ததுதான். அதனாலே அவருடைய பெயரோட நினைவாகவே இதற்கு வந்து சாம்பார் அப்படின்னு பெயரிடப்பட்டதாக சொல்லப்படுது. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 ஓடு.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.

0: நேயர்களுக்கு அனில் பாஸ்தாவின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: கரைகர் பண்பலையின் 1.3 எது தெளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. என்னென்னலாம் பற்றி சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி, இட்லிக்கான கதை என்ன, அப்புறம் தோசை எப்படி வந்திருக்கும், இடியாப்பம், சோறு, சாம்பார் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஒரே சாப்பாட்டு ஐட்டமாக இருக்குது, காலையில் பசியை வேறு தூண்டுறதா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, அடுத்து இந்த ரசம். ரசம் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிரியமானதாக இருக்கும். இந்த ரசம் வைக்கக்கூடியது வந்து ஒரு கலை அப்படின்னே சொல்லலாம். அந்த ரசத்தை வந்து நம்ம மட்டும் சுவையாக வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். சரி, இது எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்களால் ரசம் கண்டுபிடிக்கப்பட்டதாக நம்பப்படுது. ஒரு முறை பாண்டிய இளவரசர் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவருக்காக புளி, மிளகு, மசாலா பொருட்கள்லாம் கலந்து சுவையான ரசம் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுது. ரச அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வந்து சமஸ்கிருத மொழியில் சாறு அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால தான் அந்த புளியின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சாறு, இல்லை தக்காளியின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சாறு வந்து ரசம் அப்படின்னு பெயர் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது உணவு வகைகள் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்ற பின்னணி தாண்டி அந்த உணவு வகைகள் எப்படி சிறப்பாக சமைக்கப்படுது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எந்த ஒரு உணவு வகையாகட்டும், அந்த உணவு வகையை வந்து நம்ம எந்த அளவு ஆத்மார்த்தமாக அதை செய்கிறோமோ அந்தளவுக்கு அதில் சுவை மிகுந்து காணப்படும். அதை இன்னும் சொல்லப்போனால் அந்த உணவோடு சேர்ந்து நம்மளுடைய அன்பும் கலந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த உணவு வகை சிறப்பானதாக இருக்கும். நம்ம சமைக்கும் போதே இவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க, இவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சுருக்கோம், இதை இவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு அந்த எண்ண ஓட்டங்கள் மனதில் ஓடும் இல்லையா. அப்போ அதற்கான அந்த ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுடைய அந்த உணவு பதார்த்தங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். இதை நம்ம வந்து கொஞ்சம் சளிப்போடையோ இல்லை அலுப்போடையோ செய்யும் பொழுது உணவுகளில் கொஞ்சம் அந்த சுவை குறைந்த மாதிரி கூட நமக்கு தெரியும். அதனால் உணவு சமைக்கப்படும் பொழுது நம்ம ஆத்மார்த்தமாக செய்யும்போது அது ரொம்ப சுவை கூடியதாக இருக்கும். ஏன் இன்னைக்கு இந்த உணவு வகைகள் பற்றி சொல்ல வந்தோம் அப்படின்னா, உணவு வகை ஒன்று ஒன்றுமே நம்ம வந்து சுவைத்து சாப்பிடக்கூடியது. அதுவும் இன்றைக்கி நம்ம சொன்ன உணவு வகை எல்லாமே நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் சமையலில் இன்றியமையாத பொருட்களாக இருக்குது இல்லையா. இப்போ இதெல்லாம் எப்படி வந்திருக்கும், எப்படி இதெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம சில நேரங்கள் யோசித்து பார்க்கும்போது அதை எடுத்து பார்க்குறப்ப அது நமக்கு ஒரு வியப்பூட்டக்கூடியதாகவோ இல்லை ஆச்சரியமூட்டக்கூடியதாகவோ அந்த தகவல் அமையுது. அப்போ அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி ஒவ்வொரு பொருளுக்குமான பின்னணி என்னவாக இருக்கும் அப்படின்னு அது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு.
3: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இட்லி, தோசை, சாம்பார், சோறு இதெல்லாம் நம்மளுடைய சமையலில் ஒன்றியமையாத உணவு வகை அப்படின்னு சொன்னோம்னா பிரியாணி எப்பயாவது செய்யக்கூடியது. அந்த பிரியாணிக்கும் ஒரு கதை இருக்குது. அதாவது பிரியாணி முகலாயர் மன்னர் காலத்தில் வந்திருக்கலாம்.

இராணுவ வீரர்கள் ரொம்பவும் வந்து தங்களுடைய தெம்பை இழந்தபோது நூர்ஜஹான் வந்து அவங்களுக்காக ஒரு உணவு தயாரித்து அது தான் பிரியாணி அப்படின்னு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதையும் தாண்டி பிரியாணிக்கான இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரியன் அப்படின்ற அந்த பாரசீக சொல்லிலிருந்து இந்த பொருள் வந்திருக்கு. பெரியன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, சமைப்பதற்கு முன்பு வறுக்கப்பட்டது அப்படின்றது அதற்கான அர்த்தம். நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் ஊன் துவை அடிசில், அதாவது நெய் இறைச்சி அரிசி கலந்த உணவு அப்படின்னு குறிப்பிடப்படுது. இது வந்து இந்த பிரியாணியினுடைய முன்னோடியாக இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. பாரசீகத்தில் தோன்றி அப்புறம் இந்தியாவிற்கு இந்த பிரியாணி வந்ததாக கூறப்படுது. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 103.3 இது தொழில் வரும் பாட்டு.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அனில் பாஸ்தாவின் தொள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9 மணி.
4: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
5: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
4: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: நிகழ்ச்சியின் முதலில்
6: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
7: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
6: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
8: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
9: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள்.

0: அனைத்து பூக்கும் நந்தவனம்.
1: ஸ்ரீ ரேணுகாச்சவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
0: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
2: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
0: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
2: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
3: என்னம்மா அங்க சத்தம்?
2: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
0: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
4: திருவிளையாட்டம்
5: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா. கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதலி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
6: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
7: பி ஏ தமிழ், பி ஏ இங்கிலீஷ், பி ஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பி காம் ஜெனரல், பி காம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
6: பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஏ அண்ட் மிஷின் லேர்னிங், பிசிஏ,
7: பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, எம் காம், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மையப்பன் திருவாரூர்.
8: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
9: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
8: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
9: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
8: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
9: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: டிஎம்சி திருவாரூர் மெடிக்கல் சென்டர், அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
4: நேயர்கள் கேட்கிருப்பது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும்
5: நலமாய் வாழ.
4: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்,
6: ஜிஎல் மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: ஜிஎல் மருத்துவமனை
7: காரைக்கால்.
1: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
4: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
8: அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
9: அடுதா, தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
8: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
9: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
5: குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர், துணை பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள். குறை மாதத்துல பிறக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைகளுக்கான அந்த உடல் உறுப்புகள்லாம் சரியா வந்து மெச்சூர் ஆயிருக்குமா டாக்டர்?
10: நிறமாச குழந்தைங்களுக்கு அளவுக்கு நம்மளுக்கு குறைமாச குழந்தைங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பா இருக்காது. அதாவது நம்மளுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் வந்து நுரையீரல் அந்த மாதிரியான வளர்ச்சி இருக்காது. நம்ம ஆர்டிபிஷியலா வந்து ஒரு மருந்து கொடுத்து நுரையீரல் ஏற்படுற அந்த வளர்ச்சிக்கு வேணா நம்ம கொடுக்கலாமே தவிர அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்க கொடுக்கதான் அவங்களோட வளர்ச்சி இருக்கும். ஒரு சில உறுப்புகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம்.
5: ஓகே டாக்டர், இப்ப வந்து குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். அந்த தாய்ப்பால் வந்து எவ்வளவு நாளைக்கு கொடுக்கணும், எவ்வளவு நேர இடைவேளைக்கு அப்புறம் அடுத்த ஃபீடிங் இருக்கணும் டாக்டர்? ஏன்னா சில பேர் வந்து குழந்தை தூங்கிட்டே இருக்கும், குழந்தை தூங்கிட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க. அந்த குழந்தை எந்திரிச்சதுக்கு அப்புறமா கொடுத்துக்கலாம், குழந்தை தூங்குறதே வந்து பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு விட்டுருவாங்க. சிலர் வந்து நல்ல தூக்கத்தில் இருக்க குழந்தையும் எழுப்பி அதை ஃபீட் பண்ணி தான் ஆகணும், 2 hours once வந்து நான் ஃபீட் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு செய்வாங்க. அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
10: தாய்ப்பால் அப்படின்றது குழந்தை பிறந்த உடனே நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம். அதாவது எனக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, எனக்கு கொஞ்சம் நேரம் கழித்து கொடுக்கலாம் அந்த மாதிரி கிடையாது. அதாவது ஏன் அப்படின்னா அந்த தாய்ப்பால்லே மொதல் 1 மணி

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம்
0: மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.

0: அன்பான நெஞ்சங்களுக்கு எங்களது இனிய வணக்கங்கள். இருக்கும்போது தெரிவதில்லை அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி தான் இன்றைக்கி பாயிண்ட் டு பாயிண்ட்டில் பேச போகிறோம். உங்கள் ஆர்ஜே குமாரும் மற்றொரு பாயிண்டில் உங்களுடைய ஆர்ஜே பி சிவசங்கரியும் இருக்கும். நிச்சயமாக இருக்கும்போது தெரிவதில்லை அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி பாயிண்ட் டு பாயிண்ட்டில் நம்ம பேசலாம் அப்படிங்கிறது தான் இருக்கிறோம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நிழலோட அருமை வெயிலில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நிஜங்களின் அருமை எப்போது தெரியும் தெரியுமா? அந்த நிஜங்கள் நம்மை விட்டு தூரம் போகும்போது தான் தெரியும். ஆமாங்க, இன்றைக்கு நமது நிகழ்ச்சியின் மைய கதை, மைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கும்போது தெரியாது, இருக்கும்போது தெரிவதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்குறோம். நாம் தினமும் கடந்து போகக்கூடிய மனிதர்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள், ஏன் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் வரைக்கும் எதையுமே நாம் அது இருக்கும்போது கொண்டாடுறது இல்லை. அதை இழந்த பின்புதான் அடடா இது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு நம்ம ஏங்குறோம்.

0: இருக்கும்போது தெரிவதில்லை.
1: ஆமாம், அதாவது கொரோனா காலகட்டம் இருந்தது பார்த்தீங்களா, அது வந்து நார்மலாக நம்ம வாழ்ந்துட்டு இருந்த அந்த லைஃபே புரட்டி போட்டப்போ தான் அதனோட அருமை என்னென்னா அப்போ தான் நமக்கு தெரிஞ்சுது. ஒரு வெளியில் கூட போக முடியாமல் எதுவுமே, அதாவது டோட்டலாகவே அந்த நார்மல் லைஃப் அப்படியே கொலாப்ஸ்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே மாறி போய் கடந்தது. அப்போ எப்படா அந்த நம்ம பழைய வாழ்க்கை எப்போ திரும்பும் அப்படின்ற ஏக்கம் உலகம் பூரா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒன்றா இருந்தது. அது மாதிரி தான் நீங்கள் சொல்லும்போது இருக்கும்போது எதுவுமே தெரியறதில்ல அப்படின்றது. அது மாதிரி சில காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், நம்ம இப்போ அது இருந்துச்சு இல்லையா, இது இருந்துச்சு இல்லையா அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி சில பொருட்கள் கூட இப்போ இப்போ வந்து நம்ம அதை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்குது. அது இருக்கிறப்ப அந்த அருமை தெரியல, ஆனால் இப்போ அதை பயன்படுத்துகிற மாதிரியான சூழல் இல்லை, அதை நினச்சி நம்ம ஏங்குற மாதிரியான சூழலாக இருக்குது.
0: டெஃபினெட்லி டெஃபினெட்லி. பொதுவாக யதார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா போடக்கூடிய சுடு சுட சாப்பாடு, அப்பா சொல்லும் சின்ன சின்ன அறிவுரைகளும் நமக்கு ஆரம்பத்தில் சலிப்பாக தோணும்.
1: ஆமாம்,
0: ஆனால் இருக்கும்போது தெரிவதில்லை.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். அம்மா போடும் சுட சுட சாப்பாடும் அப்பா சொல்லும் சின்ன சின்ன அறிவுரைகளும் நமக்கு ஆரம்பத்துல சலிப்பா தோணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, பாயிண்ட் டு பாயிண்ட்ல. நாம வேலைக்காகவோ அல்லது வேற காரணங்களுக்காகவோ வீட்டை விட்டு வெளியேறி தனியாக ஹோட்டல் சாப்பாட்டுக்காக இயங்கும் போதுதான் அம்மாவோட அந்த சாப்பாடு அப்பாவோட பாதுகாப்பு எவ்வளவு பெரிய வரம் அப்படின்னு நமக்கு புரியும்.
1: நீங்க இப்ப சாப்பாடு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்சவங்க அதாவது இப்போ சமீபமா நடந்தது, அந்த பையன் வந்து வீட்டில் இருக்கிறப்ப டெய்லி இட்லி வச்சா என்னம்மா இட்லியா இட்லியா இட்லியா அப்படின்னு அந்த பையன் கேட்பாப்பிலையா. அவர் சென்னைக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்காரு, வேலைக்கு ஜாயின் பண்ணோடனே அந்த இட்லி கிடைக்கிறதே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. கிடைச்சாலும் அந்த இட்லி நல்லா இல்லை,

0: வார வாரம் வந்து இட்லி சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. அப்போ தெரிஞ்சுக்கோங்க அது இருக்கிற அந்த அருமை. அதே மாதிரி என்னுடைய தந்தை இருந்த பொழுது நாங்கள் படிச்சுட்டு இருக்கப்ப டவுட்லாம் போய் கேட்டால் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது ஆங்கிலத்தில் நமக்கு தெரியாத வார்த்தைகள் இருக்கும். அப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா சில புதிய வார்த்தைகளுக்கு மேலே ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து அதுக்கான அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. அதை ஒருத்தர போய் கேட்டுட்டு இருக்கப்ப அதுக்கு பெரிய ஹிஸ்ட்ரியே சொல்கிறாங்க, இந்த வார்த்தை இப்படி வந்தது, இது இப்போ இது அந்த ஏன் தெரியுமா அந்த நம்பர் அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். இந்த நம்பர் ஏன் தெரியுமா போட்டிருக்காங்க, இது புது வார்த்தை அதனால தான் அதுக்கு கீழே தனியாக மீனிங் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அந்த வார்த்தையை பற்றி அவ்வளோ கொடுக்குறாங்க. ஆனால் அப்போ அது எப்படி இருந்துச்சுன்னா, ஐயோ இந்த வார்த்தையை வந்து நம்ம கேட்காமலே இருந்திருக்கலாமோ இவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் அதை பின்னாடி நினச்சி பார்க்குறப்ப தான் தெரியுது, ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கோம், இப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த மிஸ் பண்ணுறோம். அப்போ அவங்க வந்து நமக்கானதை எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்களோட அருமை வந்து நம்ம சில விஷயங்களை புரிஞ்சிக்க ஆரம்பித்தப்ப தான் தெரிஞ்சுதானே. அப்போ அவங்க இல்லை அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிறப்போ அந்த இந்த தலைப்பு வந்து எனக்கு அது ரொம்ப ஒரு பாதிப்பை கொடுத்தது. அது மாதிரி பலருக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தோணுது.
1: இருக்கும்போது தெரிவதில்லை அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குறோம். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற நேரத்தை நம்ம ரொம்ப ரொம்ப வீணடிக்கிறோம். பொதுவாக காலம் கடந்து முதுமை நம்மை நெருங்கும் போது இன்னும் கொஞ்சம் உழைத்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ரசித்து வாழ்ந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஏக்கம் மட்டும்தான் நம்மளிடம்.
0: இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் நம்மளுடைய உடம்ப பேணி பாதுகாத்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற எண்ணமும் வருது.
1: நமது பண்பலை 100.3

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
3: எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
0: நமது பண்பலை 100.3 நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
5: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுன் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
10: உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
12: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30

0: புதுக்கு காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சி வழங்குவிருப்போர் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: இருக்கும்போது தெரிவதில்லை. பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: மகிழ்ச்சியான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பாயிண்ட் டு பாயிண்ட், இருக்கும் போது தெரிவதில்லை. நம்ம உடம்புல தெம்பு இருக்கும் போது கண்ட உணவுகளையும் சாப்பிட்டு தூக்கத்தை நம்ம தொலைத்துக்கிட்டு இருக்கோங்க. இந்த உடலையும் நம்ம கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அழகா சொன்னாங்க. மருத்துவமனை வாசல்ல நிற்கும் போது தாங்க ஆரோக்கியமாக வாழ்ந்த நாட்களே ஆக சிறந்த நாட்கள் அப்படின்னு நம்ம உணர்கிறோம். இருக்கும் போது தெரியறதில்ல. பாயிண்ட் டு பாயிண்ட்,
5: ஆரோக்கியத்தை பத்தி சொன்னீங்க. அடுத்தது நான் வந்து மனம் சார்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசாம இருக்கோம், ஒரு நட்புனே வச்சுக்கோங்க, நட்போட ஒரு சிறிய சண்டை ஏற்படுதுன்னா அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்கள பத்தி நினைச்சிருக்கவே மாட்டேன். ஆனா சண்டை போட்ட அந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற ஒவ்வொரு அசைவு, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை நம்மள்கிட்ட பேசாதனால இப்படி சந்தோஷமா இருக்காங்களா, இல்லை நம்மள்கிட்ட பேசாததுனால வருத்தமா இருக்காங்களா, இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போ வந்து அவங்க இருக்கிறப்ப தெரியாது, அவங்களோட அந்த சண்டை போட்ட நாட்களில் அந்த இருக்கிறப்ப இருந்ததை விட அளவுக்கு அதிகமாக அவங்கள நம்ம பார்த்துட்டே இருப்போம், அவங்கள நம்ம நினச்சிட்டே இருப்போம். இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது.
4: ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பாயிண்ட்டை சொன்னீங்க நீங்கள். எப்போதும் நம்மோட இருக்கக்கூடிய நண்பர்களையோ நம்மை தேடி வரக்கூடிய உறவுகளையோ நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். சுயநலம் நிறைந்த இந்த உலகத்தில் நமக்காக யோசிக்க யாரும் இல்லாத போது தான் அந்த பழைய நட்பினுடைய அருமை நமக்கு புரியும்.
5: நிச்சயமாக.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் இன்பங்கள் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் இப்பகுதி நீ நமக்கு வழங்கியவர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
8: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியில் அடுத்து
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
0: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு. விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
6: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
7: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
7: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: தேதியும் சேதியும். வரலாற்றின் நினைவு பொக்கிஷத்தில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தேதியும் சேதியும். இந்திய திரையுலக மேதை சத்யஜித் ராய் 1921 ஆண்டு மே 2 கொல்கத்தாவில் பிறந்தார். இவர் ஜவஹர்லால் நேரு, பூபதி பூஷன் ஆகியோரின் நாவல்களில் அட்டைப்படம் வரைந்ததன் மூலம் புகழ் பெற்றார். 1947 சித்தானந்தா தாஸ் குப்தாவுடன் மற்றவர்களுடன் இணைந்து ராய் கல்கத்தா பிலிம் சொசைட்டியை உருவாக்கினார். பிறகு தனக்குள் காவியமாக சென்று கொண்டிருந்த பதீர் பஞ்சாலி திரைப்படத்தை 1955 வெளியிட்டார். உலக அளவில் தலைசிறந்த இயக்குநராக இவரை இத்திரைப்படம் அடையாளம் காட்டியது. அதன் பிறகு அபராஜிதோ, அபூர் சன்சார், தேவி, முகாநகூர், சாருலதா, தீன் கன்யா உள்ளிட்ட இவரது எல்லா படைப்புகளுமே உலக அளவில் புகழ்பெற்றன. தன்னுடைய திரைப்பட பணிக்காக 1992 சிறப்பு ஆஸ்கர் விருது பெற்றார். இவ்விருதை பெற்ற முதல் இந்தியரும் இவரே. மேலும் 1992 இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்ன விருதையும் பெற்றார். இந்திய திரைப்படங்களின் மீது உலகின் கவனத்தை திருப்பிய இணையற்ற இயக்குநராக போற்றப்பட்ட சத்யஜித் ராய் 1992 மறைந்தார்.
4: ஓவியர், சிற்பி, கட்டிடக்கலைஞர், இசைக்கலைஞர், விஞ்ஞானி, கணிதவியலாளர், பொறியாளர், கண்டுபிடிப்பாளர், உடற்கூறியல் நிபுணர், புவியியலாளர், தாவரவியலாளர், எழுத்தாளர் என பல்துறை வித்தகரான லியனார்டோ டாவின்சி மறைந்த தினம் இன்று. மறைந்த ஆண்டு 1519. மோனோலிசா, த லாஸ்ட் சப்பர் போன்றவை இவரது புகழ்பெற்ற ஓவியங்கள். வானூர்தி, கவச வாகனம் போன்ற எதிர்கால கண்டுபிடிப்புகளுக்கான வரைபடங்களை முன்கூட்டியே வரைந்தவர். டாவின்சி தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை ஓவியம் வரைவதிலும் அறிவியல் பரிசோதனைகளிலும் கழித்தார். அவரது படைப்புகள் கலை மற்றும் அறிவியல் உலகிற்கு இன்றும் உத்வேகமாக திகழ்கின்றன. பன்முக வித்தகர் லியனார்டோ டாவின்சி நினைவு தினம் இன்று.
0: நடிகரும் தயாரிப்பாளருமான பாலாஜி நினைவு தினம் இன்று. 2009 மறைந்தார். கதாநாயகனாக மட்டுமல்லாமல் வில்லன், குணச்சித்திர நடிகர் என கால் நூற்றாண்டுக்கு மேல் திரைத்துறையில் பங்காற்றியவர். தென்னிந்திய திரையுலகில் நவீன தயாரிப்பு நுட்பங்களையும் புகுத்தியதில் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு. பழம்பெரும் நடிகர் பாலாஜி நினைவு நாள் இன்று.
4: தமிழிலும் தெலுங்கிலும் ஏறத்தாழ 150 திரைப்படங்களில் நடித்த தென்னிந்திய திரைப்பட நடிகை தேவிகா நினைவு தினம் இன்று. 2002 மறைந்தார்.

0: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிபிஎன் கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இருக்கும்போது தெரிவதில்லை, பாயிண்ட் டு பாயிண்ட் தொடர்கிறது. பொதுவாக நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் இன்னைக்கு இருக்கும்போது தெரிவதில்லை, இல்லாத போது தான் இதை உணர்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஏகப்பட்ட மரங்கள் நமது முன்னோர்கள் காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், கட்டிடங்கள் கட்டுவதற்கும் சாலைகள் அமைப்பதற்கும் இப்படி நவீன நாகரிகம் அப்படிங்கிற பேரில் இருக்கிற மரங்களையெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம். காடுகள் வனவளங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் வனவளங்கள் இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இன்னைக்கு நம்ம வெப்பமயமாதல் அப்படிங்கிறதுல நம்ம சிக்கி தவிக்கிறோம்.
0: ஆனா இது தெரியுதா தெரியலையான்றது இது இப்போ வரைக்குமே ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா குளோபல் வார்மிங் சொல்றோம், அதனால கஷ்டப்படுறோம், எவ்வளவோ விஷயங்கள் இந்த இயற்கையினுடைய மாறுபாடால நம்ம வந்து கஷ்டப்படுறோம். ஆனா அந்த மரங்கள் அதை வளர்க்குறோமா, அடுத்தது வந்து வயல்வெளிகளை நம்ம சீரா பயன்படுத்தி அதை பாதுகாக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா எத்தனையோ வயல்வெளிகள் இன்றைக்கி வந்து ஃப்ளாட்டாக மாறி இருக்குது, நம்ம அதை பார்த்துட்டு தான் போகிறோம். அந்த மாதிரி எவ்வளோ இடங்கள் அழிக்கப்பட்டு வேறு விதமான இதுவும் நடக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இயற்கைக்கு மாறான விஷயங்களை பற்றி இப்போது நம்ம புரிஞ்சுக்கணும். இருக்கிறப்ப தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது இன்னுமே இந்த விஷயத்தில் மட்டும் தெரியுதா இல்லையா அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியல. அதனால் இதை இருக்கும்போதே நம்ம விழிப்புணர்ச்சியோடு நம்ம செயல்படணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா இருக்குது.
3: அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க, தெரிந்தும் தெரியாமல் நடந்திருந்தா அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி தெரியல அப்படிங்கிறத விட நம்ம தெரிஞ்சுதான் இருக்கிறோம், தெரிஞ்சுதான் இயற்கையை நம்ம வந்து சீர் குலைக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படிப்பட்ட வகையில் அந்த இயற்கையை சேதப்படுத்தாமல் இயற்கையை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சி அந்த இயற்கையை பாதுகாத்தோம் அப்படின்னு சொன்னால், வருங்கால சந்ததியினர் நமது வாரிசுகள் நலமாக இருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றதுனால தான் நாம் இன்னைக்கு சுகமாக ஓரளவுக்காச்சும் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய வழியை நம்ம ஃபாலோ பண்ணாமல் வெவ்வேறு வழிகளில் தடங்கள் மாறி போனதுனால இன்னைக்கு எவ்வளவோ பாதிப்புகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே உணர்ந்துருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் இன்னைக்கு நம்ம இருக்கும்போது தெரிவதில்லை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் மீண்டும் நம்ம எப்படியாவது ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட்டாக அலசிக்கிட்டு இருக்கோம்.

0: பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: திருவாரூரில் சன் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், திருவாரூரின் புதிய கல்வி அடையாளம் நம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள். சேந்தமங்கலம் திருவாரூர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்வி நிறுவனங்கள் இனி சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் என இயங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது திருவாரூர் வளாகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, மகரிஷி வித்யா மந்திர், சிபிஎஸ்இ பள்ளி என இயங்குகிறது. 2026-27 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரமான கல்வி, நவீன வசதிகள், அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி என மாணவர்கள் கல்வி கற்க ஒரு அற்புதமான சூழல். உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் கல்விக்கான சிறந்த இடம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், சேந்தமங்கலம், திருவாரூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
3: அனில் சோயா சங்க்ஸ்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இருக்கும் போது தெரிவதில்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட்ல பேசிட்டு இருக்கிறோம். உங்கள் ஆர்ஜே ஆர் குமாரும் உங்கள் ஆர்ஜே பி சிவசங்கரியும் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
9: நீங்க சொன்னீங்க முன்னோர்கள் வந்து நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நமக்கு பிந்தைய தலைமுறையினர் வராங்க இல்லையா, அவங்களுக்கு நம்மளும் விட்டுட்டு போகணும். அதாவது இதை செய்ய வேண்டாம், அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம ஒண்ணுமே செய்யாம இருந்தாலே போதும்,
8: ஆமா
9: எல்லாமே நல்லா இருக்கும்.
8: அதாவது அழிக்காம இருக்கிறதுக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் நமக்கு வேணும். அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இல்லாட்டினாலும் பரவாயில்லை, எதையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. ஃபேண்டாஸ்டிக், எக்ஸலண்டா சொல்லியிருக்கிறீங்க. பொதுவா அன்பு நெஞ்சங்களே, நேயர் நெஞ்சங்களே, நம்மிடம் இருக்கும் போது நம்ம கவலைப்படுறது இல்லைங்க. ஆனா நம்ம விட்டு போன பின் அழுது தீர்க்கிறோம். இருக்கும் போதே கொண்டாடுங்கள், அது மனிதனாக இருந்தாலும் சரி, மன மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி. அடுத்து வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் குறுகியது, நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாதுங்க. அதனால உங்கள் அருகில் இருக்கும் மனிதர்களிடம் அன்பை பகிருங்கள். உங்கள் கரங்களில் இருக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நொடியை முழுமையாக வாழுங்கள். இழந்த பிறகு வருந்துவதை விட இருக்கும் போதே அதன் மதிப்பை உணர்ந்து வாழ்வதே புத்திசாலித்தனம். இனிமேலாவது சொல்வோம், இருக்கும் போதே நாங்கள் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு.
9: ரொம்ப சூப்பராகவே ஒரு டச்சிங்காக சொல்லிட்டீங்க. இருக்கும் போதே அதனுடைய அருமையை வந்து நம்ம உணர்ந்து செயல்படுவோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லாரும் இதை வந்து கடைப்பிடிப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம கூட விடைபெறலாம்னு நினைக்கிறேன்.
8: இப்போ நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட்லேருந்து விடைபெறுகிறோம். நேரம் 9:45, 100.3 பண்பலை ஒளிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையம்.

0: விடைபெற்றது பாயிண்ட் டு பாயிண்ட்
1: ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி காற்றின் மொழி. வானொலி பிரியர்களின் என்ன அலைகள்.
2: வணக்கம். என் பேரு ஜோசப் டிசோசா. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் 32 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். கடந்த 45 வருஷமா எனக்கு அகில இந்திய வானொலியோட தொடர்பு உண்டு. நான் பள்ளியில் படிக்கும்போதும் சரி, கல்லூரியில் படித்த போதும் சரி, நிறைய இந்த ஸ்டேஜ் பிளேஸ் மேடை நாடகங்களில் நடிச்சிருக்கேன். 1978 முதன் முதலில் நான் வானொலி நாடகத்தில் நடித்தேன். அந்த நாடகத்தின் பெயர் சட்டை. திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 12 மணிக்கு ஒரு 15 நிமிட நாடகத்தில் தான் முதன் முதலாக நான் நடித்தேன். கடந்த 45 வருஷங்களாக சுமார் 200 மேற்பட்ட வானொலி நாடகங்களில் நடிச்சிருக்கேன். முக்கியமான பிரபலமான நாடகங்கள் அப்படின்னு சொன்னால், கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் எனும் புதினத்தின் வானொலி வடிவம் 52 வாரங்கள் தொடர்ந்து மதுரை வானொலியில் ஒலிபரப்பானது. எல்லா வானொலி நிலையங்களும் அதை அஞ்சல் செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். அதில் நாகநந்தி அப்படிங்கிற புத்த பிக்ஷு கதாபாத்திரத்தில் நான் நடித்தேன். புத்த பிக்ஷு அப்படின்னா ரொம்ப அமைதியாக பேசுவார் இல்லையா. இந்த நாகநந்தி கதாபாத்திரம் எப்படின்னா, சிறிது சிறிதாக அவர் ஒரு வில்லனாக மாறுவார். சிவகாமியை ஒருதலை பட்சமாக காதலிப்பார். இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தது என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது. இன்னும் சொல்லணும்னா, ஐம்பெரும் காப்பியங்களில் சீவக சிந்தாமணியின் வானொலி வடிவத்தில் நான் சீவகனாக நடித்தேன். சிலப்பதிகாரம் வானொலி வடிவத்தில் நான் கோவலனாக நடித்தேன். அப்புறம் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு, அதனுடைய வானொலி வடிவத்தில் நான் கதாநாயகனாக நடித்தேன். ஆகாஷ்வாணி விருது பெற்ற மதுரை வானொலியின் மூத்த அறிவிப்பாளர் திரு பூர்ணகுமார் அவர்கள் எழுதி தயாரித்த செப்டம்பர் 17 அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் கதாநாயகனாக நடித்தேன். சென்ற வருடத்தில் அகில பாரத நாடகமான வீர சாவர்கர் கதாபாத்திரம் ஏற்று நடித்தேன். இப்படி நான் வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி ஒலிபரப்பு எனும் கல்வி நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக சுமார் ஒரு 16 ஆண்டுகள் நான் பணியாற்றினேன். அதாவது ஆங்கில இலக்கியம், தமிழ் இலக்கியம், வரலாறு, பொருளியல், இதழியல், வணிகவியல் துறை மாணவர்களுக்கு வானொலி வழியாக பாடங்கள் நடத்தப்பட்டன. அது வந்து பார்த்தீங்கன்னா 10:30 to 10:50 20 நிமிடங்கள் அந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அதில் முன்னுரை தரக்கூடிய பணியையும் நான் செய்து கொண்டிருந்தேன். எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்கிறேனே, இளங்கலை 1 ஆம் ஆண்டு வரலாறு பயிலும் மாணவர்களுக்கு இந்திய வரலாறு எனும் பாடத்தில் அசோகர் பற்றிய ஒரு பாடம். அது ஒரு வரலாற்றுத்துறை பேராசிரியர் வந்து வானொலியில் வந்து உரையாற்றுவார். அதுக்கு நான் ஒரு முன்னுரை தருவேன். கலிங்கத்து போரில் அந்த போர்க்களத்தில் 1000 வீரர்கள் உயிரிழந்து சடலமாக கிடக்கக்கூடிய காட்சி, எங்கும் இரத்த வெள்ளம். நான் வந்து என்னையே அசோக மன்னராக கற்பனை செய்து கொண்டு ஒரு நாடக காட்சியை நாங்கள் உருவாக்குவேன். இதுதான் வெற்றியா? இதுதான் நான் விரும்பிய சாம்ராஜ்யமா? இந்த போர் வீரர்கள் என்னை நம்பி போராடினவர்கள், என் வெற்றிக்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள். ஆனால் இவர்கள் இப்போது உயிரற்ற உடல்கள். இந்த போர்க்களம் ரத்தம் குடித்து சிவந்து கிடக்கிறது. இங்கே மனித உறுப்புகள் சிதறுண்டு கிடக்கிறதே. இதுதானா வெற்றி? இந்த போரால் எத்தனை மனைவிகள் விதவைகளானார்கள், எத்தனை குழந்தைகள் தங்களுடைய தந்தையரை இழந்தனர். இதுதான் வெற்றியா? இதுதான் வெற்றியா? இல்லை இல்லை, இது தோல்வி, இது தோல்வி. நான் மன்னன் அல்ல. இதோ இறந்த உடல்களை தின்னவரும் பிணம் திண்ணி கழுகுகள். இவற்றுக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? நானும் ஒரு பிணம் திண்ணி கழுகாகிவிட்டேனே. ஐயோ ஐயோ.

0: இனி இனி இனி ஒரு காலம் என் கையில் வாள் இருக்கப் போவதில்லை. என் இதயத்தில் கருணை மட்டுமே இருக்கும். இனி நான் வெல்ல வேண்டியது மற்ற அரசுகளை அல்ல, மனித இதயங்களை. அஹிம்சைதான் என் வழி, அமைதிதான் என் ஆட்சி, பௌத்தம்தான் என் சத்தியம். இந்த ரத்தத்தின் மீது நான் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவேன். அது கருணையால் நிரம்பியது. அது கருணையால் நிரம்பிய உலகம். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. இப்படித்தான் என்னுடைய முன்னுரை இருக்கும். இப்படி ஒரு நாடகமாக அதை காட்சிப்படுத்திவிட்டு, இப்போது இளங்கலை முதலாம் ஆண்டு வரலாறு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்திய வரலாறு என்னும் பாடத்தில் அசோகர் என்னும் தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கிறார் வரலாற்றுத்துறை பேராசிரியர் அப்படின்னு ஒரு பேரை வந்து நான் அறிவிப்பாக சொல்வேன். இப்படி ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு வகையான முன்னுரை, அது நாடக வசனமாக இருக்கும், இல்லாட்டி கவிதையாக இருக்கும், இல்லாட்டி கதையாக இருக்கும், இல்லை நகைச்சுவை துணுக்காக இருக்கும், அல்லது வந்து விஐபிக்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கும். உண்மையை சொல்லணுன்னா என்னுடைய முன்னுரை பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம்தான் இருக்கும். 3 நிமிஷம்தான் அதை முன்னுரை நான் பண்ணணும். ஆனால் அதுக்கு 3 மணி நேரம் யோசித்து எழுதி நான் வாசிப்பேன். வானொலியோட குறிக்கோள் அப்படின்னு சொன்னால், டு இன்ஸ்ட்ரக்ட், டு எஜுகேட், டு என்டர்டைன். அதாவது அறிவித்தல், கற்பித்தல், மகிழ்வித்தல் என்ற 3 பணிகளையும் அன்றிலிருந்து இன்று வரை தவறாமல் செய்து வருகிறது அகில இந்திய வானொலி. வானொலி என்பது நேயர்களின் உண்மையான தோழனை போல நேயர்களின் தனிமையை போக்குகிறது, அவர்களுக்கு ஆறுதல் தருகிறது, அறிவுரை சொல்கிறது, அறிவிக்கிறது, கற்பிக்கிறது, மகிழ்விக்கிறது. வாழ்க வானொலி, வளர்க அதன் தொண்டு.
1: நான் ராஜேஷ், அமெரிக்கன் கல்லூரியில் விலங்கியல் துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அகில இந்திய வானொலி தனது 90 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வோடு கலந்திருக்கும் ஒரு உன்னத ஊடகமாக திகழ்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் மதுரை வானொலி நிலையமும் சேர்ந்து பணியாற்றிய தருணங்கள் பல. அதில் முக்கியமாக 2 தொடர்கள், அதாவது பாமர மக்களுக்கு கொண்டு போகத்தக்க வகையில் சூடேறும் பூமி மற்றும் இனியாவும் நுண்ணறிவே என்று 2 52-வார தொடர்களாக வானொலி நிலையத்தோடு இணைந்து பணியாற்றியது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த தொடர்கள் மூலம் ஒரு சாமானிய மனிதனும் சிக்கலான அறிவியல் உண்மைகளை தாய்மொழியில் அதே நேரத்தில் கதை வடிவில் வழங்கிய வானொலியின் சேவை ஈடு இணையற்றது. இணையம் சென்றடையாத குக்கிராமங்களிலும் வயல்வெளிகளிலும் மற்றும் உலகெங்கிலும் இந்த அறிவியல் தகவல்களை கொண்டு சேர்த்த வானொலிக்கு மிகச்சிறந்த பாராட்டுகள். இந்த தொடரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, புவி வெப்பமடைதல் மற்றும் அதனால் ஏற்படும் பருவநிலை மாற்றங்கள் குறித்து பொதுமக்களிடையே குறிப்பாக மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இத்தொடரின் முதன்மை நோக்கம். சிக்கலான அறிவியல் தரவுகளை எளிய கதைகள் மற்றும் உரையாடல்கள் மூலம் மக்கள் முன் வைத்ததே இதன் சிறப்பு. இந்த தொடரை பேராசிரியர்கள் மற்றும் அறிவியலாளர்கள் இதற்கான ஸ்கிரிப்டுகளை எழுதினர். மதுரை வானொலி நிலையம் இதனை நேர்த்தியாக தயாரித்து ஒளிபரப்பியது. பசுமையில்ல விளைவு, கடல் மட்டம் உயர்வு, வேளாண்மை பாதிப்பு, இதற்கு எவ்வாறு தீர்வு காண்பது, இதை பற்றிய ஒரு தகவல் தான் இந்த சூடேறி பூமியில் வந்து நடந்தது. இதை வந்து எளிய தமிழில் மக்களுக்கு, பாமர மக்களுக்கும் படிக்காத மக்களுக்கும் அறிவியலை கொண்டு சேர்க்கும் வகையில் மதுரை வானொலி நிலையம் சிறப்பாக பணியாற்றியது. இந்த சூடேறி பூமி அடுத்ததாக இனி ஆவும் நுண்ணறிவே என்ற தொடர் வந்து பெரும் வரவேற்பை பெற்றது. இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவை பற்றி நிறையா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலும் வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு இல்லாத விஷயங்களே கிடையாது. அதனை முதன்மையாக 2021 இனியாவும் நுண்ணறிவே என்ற தொடர் மூலம் அறிவியல் தகவல்களை வெறும் தகவல்களாக மட்டும் இல்லாமல் நாடகங்கள், நேர்காணல்கள் மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் வழியாக அறிவியல்

0: கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தது. வானொலி என்பது ஒரு வழி தொடரும் மட்டுமல்ல, இந்த தொடருக்கின் இடையில் அந்த ஒவ்வொரு வாரத்தின் முடிவில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம். நிறைய பதில் அனுப்பினார்கள். சரியாக பதிலளிக்கும் நேயர்களுக்கு சான்றிதழ்களும் அறியல் புஸ்தகங்களும் வழங்கப்பட்டன. இது மாணவர்களின் அறிவை, அறிவியல் ஆர்வத்தை இது வந்து அதிக அளவு தூண்டியது. அறிவியல் கலைச்சொற்களை தவிர்த்து மதுரையின் வட்டார வழக்கு மற்றும் எளிமையான உதாரணங்கள் மூலம் இதற்கு உண்டான ஸ்கிரிப்ட் வந்து எழுதப்பட்டது. அதே மாதிரி நம்ம மதுரையை சுற்றியுள்ள வைகை நதி பாதுகாப்பு, பருவநிலை, நீர் மேலாண்மை, அதே நேரத்தில் பொது சுகாதார விழிப்புணர்வு, இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் அறிவியல் விழிப்புணர்வை மக்களிடம் வளர்த்தது. மதுரை சுற்றியுள்ள தென் மாவட்டங்களில் அதிகளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதான் ஒரு மிக பெரிய விஷயம். அதாவது பள்ளிக்கு வராத, கல்லூரிக்கு வராத மக்களுக்கு இந்த வானொலி மூலம் நிறைய செய்திகளை மக்களில் கொண்டு போய் சேர்த்தாங்க. காட்சி ஊடகங்கள் எல்லாவற்றையும் கண்ணெதிரே காட்டி நம் கற்பனையை முடக்குகின்றன. ஆனால் இந்த வானொலி வந்து ஒரு செய்தியை கூறும்போது நேயர்கள் தங்கள் மனதில் அதற்கான ஒரு சித்திரத்தை உருவாக்குறாங்க. இதுதான் வானொலிக்கும் நேயருக்கும் இடையிலான ஒரு ஆழமான பந்தம். வானொலி வந்து ஒலி அலைகளில் மலர்ந்த அறிவியல் புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேட்போம், கற்போம், செயல்படுவோம் என்ற தாரக மந்திரத்தோடு கடந்த 90 ஆண்டுகளாக நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒலித்து கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சாமானிய மனிதரின் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்த பெருமை வந்து இந்த வானொலிக்கே சாரும். வகுப்பறையில் இல்லாத இடங்களிலும் சிறந்த ஆசிரியராக இருந்து லட்சக்கணக்கான மாணவர்களின் அறிவியல் தாகத்தை வந்து இந்த வானொலி தீர்த்து வந்திருக்கு. நம்ம இதை ஒரு பாராட்டுகளாக வாழ்த்து செய்தியாக சொல்லணும் அப்படின்னா, காற்றின் அலைகளில் அறிவியலை தேனாக்கி தந்தவர்களே, 90 ஆண்டுகால உங்கள் பயணம் வெறும் ஒளி பயணம் அல்ல, அது ஒரு சமூக மாற்றத்தின் பயணம். அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு 90 வயது பூர்த்தியானதற்கு வாழ்த்துக்கள். உங்கள் சேவை தொடரட்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் காற்றின் மொழி, வானொலி பிரியர்களின் என்ன அலைகள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
2: காற்றின் மொழி நம் காதுகளின் வழி. இது ஆகாஷ்வாணி காரைக்கால். எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது காரைக்கால் பண்பலை 100.3.

சொல்லரங்கத்தில் திரை இசை. இன்றைய திரை இசையில் இசை பூச்சரம். இசை பூச்சரம். அன்பான நேயர்களுக்கு இனிய வணக்கம். காற்றில் மிதந்து வரும் கான மழையில் நனைய தயாராக இருக்கும் அனைத்து இசை நெஞ்சங்களுக்கும் என் அன்பான வரவேற்பும் வாழ்த்துக்களும். உங்கள் ஆர்ஜே குமார்.

0: சொல்லரங்கத்தில் இசை பூச்சரம். பூக்களை காட்டினால் அது மாலை, அதுவே அழகான பாடல்களை அன்பெனும் நூலால் காட்டினால் அதுதான் நமது இசை பூச்சரம். இன்னைக்கு உங்களுடைய மனசுக்கு இதமளிக்கும் நினைவலைகளை தூண்டும் அருமையான திரை இசை பாடல்களை தொகுத்து வழங்குவதற்காக நான் வந்திருக்கிற உங்களுடைய ஆர்ஜே ஆர் குமார். இசை பூச்சரத்தில் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3.
1: நாகப்பட்டினம் ஏஎஸ்பிளே பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ்பிளே பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நமது காரைக்கால் பண்பலை 100.3. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தரப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சொல்லரங்கத்தில் திரை இசை பாடல்கள் ஒளிபல வரும் நிகழ்ச்சி இசை பூச்சரமாய். காதல், காதல் சொல்லிலும் அடங்காதது, கவிதையிலும் அடங்காதது, ஆனால் இசையில் அடங்கிவிடும். காதலின் முதல் ஸ்பரிசத்தை, அந்த தவிப்பை எப்படியெல்லாம் நாம் உணரலாம்? காற்றோடு கலந்த பட்டம் போல, அந்த காற்றோடு பட்டம் போல நூலில் ஆடும் இசை

0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல் அமது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள், கிரீனேட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இசை பூச்சரம்.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது வன்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்வே டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்வே டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் நாகப்பட்டினம் மூரா சாம்சன் ரெடிமேட்.
3: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
0: இசை பூச்சரம் சொல்லரங்கத்தில் திரை இசை பாடல்களில் ஒளிவிழா வரும் நிகழ்ச்சி இது. இசை பூச்சரம், நேரம் 10:15. இசை பூச்சரம் திரைப்பட பாடல்களால் மாலையாக தொடுக்கும் பூச்சரம் இது. இசை இசைனா யாருக்கு தான் முடியாதுங்க. அம்மா பாடுற தாலாட்டில் தொடங்கி இறுதி பயணம் வரைக்கும் நமக்கு இசை இசைங்கிறது முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இசை பூச்சரத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.

0: விருதாச்சலம்.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நமது பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
5: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: நமது பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
5: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
6: பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
3: இசை பூச்சரம் சொல்லரங்கத்தில் திரையிசை பாடல்கள்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 10:23:32 ஆயிடுச்சுங்க. காரைக்கால் பண்பலையின் 1.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது சொல்லரங்கம். சொல்லரங்கத்தில் திரை இசை பாடல்கள் பவனி வரும் நேரம் இது. நேர்களுக்கு அனில் பாஸ்தாவின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: அம்மா அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.

0: கொச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களுக்கு நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், நாக் A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். இசை பூச்சரம். திரை இசை பாடல்களில் ஒளிவுல வரும் சொல்லரங்கத்தில் இசை பூச்சரம். பொதுவா நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், தோளில் சாய்ந்து துக்கத்தை பரிமாறிக்கொள்வது அப்படின்னு சொல்லலாம். தோளில் சாய்கிறது அப்படிங்கிறது வெறும் ஒரு உடல் சார்ந்த அசைவு மட்டும் இல்லைங்க, அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத எத்தனையோ உணர்வுகளை மிக அழகாக வெளிப்படுத்தும் ஒரு உன்னதமான தருணம். அன்பு, ஆறுதல், பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கை என பல உணர்வுகளின் சங்கமமாக விளங்கக்கூடியது இந்த அழகிய தருணத்தை பற்றிய ஒரு தோளில் சாய்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது. வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் உடைந்து போகும்போது ஆறுதல் சொல்ல 1000 வார்த்தைகள் இருந்தாலும் அவை தராத அமைதியை ஒருவரின் தோளில் சாயும் அந்த ஒரு நொடி தந்துவிடும். நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை எந்த பேச்சுமின்றி கடத்தும் அற்புத சக்தி அதற்கு உண்டு. குழந்தை தன் தாயினுடைய தோளில் சாயும் போதோ அல்லது நாம் நேசிக்கும் ஒருவரின் தோளில் சாயும் போதோ ஒரு அலாதியான பாதுகாப்பு உணர்வு நமக்கு கிடைக்கும். சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்குங்க. உலகமே எதிர்த்து நின்றாலும் இந்த தோல் நமக்கான கோட்டை என்ற தைரியத்தை அது தருகிறது. காதலில் தோளில் சாய்வது என்பது உச்சக்கட்ட நெருக்கத்தின் அடையாளம். நீண்ட தூர பயணங்களிலோ அமைதியான மாலை நேரங்களிலோ பிரியமானவரின் தோளில் தலை சாய்த்து உலகையே மறப்பது ஒரு தனி சுகம். அது காதலை இன்னும் ஆழமாக்குங்க. மனசில் 1000 கவலைகளையும் சுமைகளையும் சுமந்து கொண்டு அலைபவர்களுக்கு தங்களை முழுமையாக நம்பி இளைப்பாற ஒரு தோல் கிடைப்பது வரம். அந்த சாய்வின் மனதில் பாரமெல்லாம் அப்படியே கரைந்து போவதை உணர முடியும். இந்த உலகில் எத்தனையோ தலையணைகள் இருக்கலாம், ஆனால் நம் கண்ணீரை துடைத்து கவலையை மறக்கடிக்கும் அன்பானவரின் தோளுக்கு நிகர் எங்கும் எதுவும் இல்லை.

0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேரம் 10:31:44 நொடி ஆயிடுச்சுங்க. இது இசை பூச்சரம். சொல்லரங்கத்தில் திரை இசை பாடல்கள் ஒளிவள வரும் நிகழ்ச்சி இது. ஒரு துளி அன்பில் கடல் போன்ற அன்பு என்பது பார்ப்பதற்கு மிக சிறியதாக தோன்றி தனக்குள்ளே எல்லையற்ற ஆழத்தையும் பிரம்மாண்டத்தையும் ஒழித்து வைத்திருக்கும் உன்னதமான அன்பின் வெளிப்பாடுங்க இது. ஒரு சிறு விதையிலிருந்து ஒரு மாபெரும் ஆலமரம் உருவாகிறதுமான சில நேரங்களில் நாம் காட்டும் ஒரு சிறிய துளி அன்பு அடுத்தவர் வாழ்வில் ஒரு மகா சமுத்திரமாக உருவெடுத்து அவர்களை பாதுகாக்கிறது. அன்பு அப்படிங்கிறது நாம் கொடுக்கக்கூடிய பொருட்களின் விலையிலோ அல்லது அளவிலோ இல்லைங்க. பசியோடு இருப்பவருக்கு தரக்கூடிய ஒரு சிறு தொண்டு ரொட்டி கூட அன்பு தான். சோகத்தில் இருப்பவரை பார்த்து காட்டும் ஒரு மெல்லிய புன்னகை, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலான தொடுதல், இவை பார்ப்பதற்கு ஒரு துளிதான். ஆனால் அதை பெற்றுக்கொள்பவரின் மனதில் அது கடல் போன்ற நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் உருவாக்கும். கடலின் ஆழத்தை நம்மால் அளவிட முடியாது. அதேபோல் ஒரு துளி உண்மையான அன்பின் ஆழத்தையும் மதிப்பிட முடியாதுங்க. உதாரணமாக தாயினுடைய அன்பு. ஒரு குழந்தைக்காக தாய் செய்யும் சிறு சிறு தியாகங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அவளின் எல்லையற்ற தாய்மை என்ற கடலாக மாறுகிறது. இக்கட்டான நேரத்தில் நண்பன் கொடுக்கும் ஒரு சிறு தோள் கொடுப்பு வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத நம்பிக்கை கடலாக மாறுகிறது. மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை. வறண்டு போன பாலைவனத்தில் விழக்கூடிய ஒரு துளி மழைக்கு கூட அங்கிருக்கும் விதையை உயிர்ப்பிக்கும் சக்தி உண்டுங்க. அதுபோலத்தான் விரக்தியினுடைய விளிம்பில் இருப்பவர்களிடம் நாம் காட்டும் ஒரு துளி அன்பு அவர்களை புது மனிதர்களாக மாற்றும் வல்லமை படைத்தது. அந்த ஒரு துளி அன்பே அவர்களுக்கு வாழும் நம்பிக்கையை தந்து எதிர்காலத்தை பற்றிய ஒரு பெருங்கடலாக விரிகிறது. மழை துளிகள் எல்லாம் சேர்ந்துதான் கடலாக மாறுகிறது. அப்படியே தான் நீங்கள் காட்டும் ஒவ்வொரு துளி அன்பும்

இசை பூச்சரம் 100.3 பண்பலை ஒளிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் இசை பூச்சரம் சொல்லரங்கத்தில் திரை இசை பாடல்களாய் ஒளி விழா வரும் நிகழ்ச்சி இது. நேர்களை, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு அனில் பாஸ்தாவின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: இசை பூச்சரம் இனிய பண்பலை 100.3 நேரம் 10:40:49 புன்னகை காலம். புன்னகை காலம் அப்படிங்கிறது வாழ்வினுடைய மிகவும் அழகான கவலைகளற்ற மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடல் அப்படின்னு சொல்லலாங்க. மழையின் சிரிப்பு, கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைகளின் சிரிப்பும் அவர்கள் உலகை பார்க்கும் விதமும் தான் உண்மையான புன்னகை காலம். அந்த பருவத்தில் ஏமாற்றங்களோ எதிர்காலத்தை பற்றிய கவலைகளோ இருப்பதில்லை. நாம் நம்முடைய கடந்த காலத்து இனிய நினைவுகளையும் நண்பர்களோடு கழித்த தருணங்களையும் அசை போடும்போது நம்மை அறியாமலேயே உதடுகளில் ஒரு புன்னகை மலரும். அதுவே நம் மனதின் புன்னகை காலம். வாழ்வில் நாம் தேடிய இலக்குகளை அடைந்து மன நிறைவோடு இருக்கும் காலமும் ஒரு வகையான புன்னகை காலம்தாங்க. இது மனசுக்கு ஒருவித அமைதியையும் திருப்தியையும் தரும். எத்தனை கவலைகள் இருந்தாலும் எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு நாம் கடந்து வரும் ஒவ்வொரு நாளும் நம்மை புன்னகை காலத்திற்கு அழைத்து செல்லும் பாதையாகும். புன்னகை காலம் என்பது வெளியில் தேடும் ஒன்றல்ல. நம் மனதின் மகிழ்ச்சியிலும் பிறருக்கு நாம் தரும் அன்பிலும் எப்போதும் வாழக்கூடிய ஒரு பொன்னான காலமாகும் புன்னகை காலம்.

அன்பு தான் அறம். இந்த பாடலினுடைய நிறைவில் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்பே அறம் அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு வந்துச்சு. ஆக அன்பு செலுத்துதல் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சொல்லாகும் அப்படின்னு சொல்லலாம். வள்ளலராக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகமாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, அன்பே சிவம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அன்பு அப்படிங்கிறது தான் இங்கே பிரதானமானது அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் இல்லைங்க, எல்லா உயிரினங்களுக்கும் முக்கியமானது. இசை பூச்சாரத்தில் நம்ம பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். இப்போ ஒரு துள்ளல் இசை கொண்ட பாடல், வெள்ளாட்டு கண்ணழகி அப்படிங்கிற மாதிரி. வணக்கம் தோழி, அடுத்து வருவதற்காக காத்திருக்கிறார். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் கேட்கறதுக்காக, உங்களுக்கு பாடல் தொகுத்து கொடுக்கறதுக்காக நம்ம ஆச்சி மீனாட்சி காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது சொல்லரங்கத்தில் திரை இசை, இசை பூச்சரமாய்

சொல்லரங்கத்தில் இசை பூச்சரம். நேரம் 10:51. 100.3 பண்பலை ஒளிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது சொல்லரங்கத்தில் திரை இசை பாடல்களில் இசை பூச்சரம். அருவியிலிருந்து நீர் கூட்டம்னா எப்படி ஆர்ப்பரிக்குமோ அது மாதிரி தான் இதுவரைக்கும் பல்வேறு இசை பாடல்கள், துள்ளல் இசை, ஆட்டம் பாட்டம், கொண்டாட்டம், இப்படி பல்வேறு இசை பாடல்களை நம்ம இசை பூச்சாரத்தில் நம்ம கேட்டோம். ஆனால் அந்த கொட்டுகிற அருவிகள்லேருந்து நீர் அந்த பூமியில் கொட்டி நனைஞ்சு ஓடி வரும்போது அது அப்படியே தவழ்ந்து வரும் நீரோடை மாதிரி ஒரு மெல்லிசை கொடுக்கக்கூடிய அந்த இசை பூச்சரம், அழகான இசை ஓவியமாய் வரையக்கூடிய அந்த நீரலை மாதிரி இப்போது ஒரு பாட்டு.

நேரம் 10:56 ஆயிடுச்சுங்க. இசை பூச்சாரத்தோட நிறைவான தருணம் நெருங்கி விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறும் தருணமும் நெருங்கி விட்டது. இசை பூச்சாரத்தில் நிறைவாக தென்மல்லி பூவே அப்படிங்கிறது தான். மல்லிப்பூ அப்படின்னாலே மனம் வீசும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி மல்லிகை அப்படின்னா வெண்மையான ஒரு நிறத்தை கொடுக்கக்கூடியது, நம்ம மனசில் தூய்மையான ஒரு அன்பை காட்டக்கூடிய அந்த மல்லிகை பூ மனம் வீசும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மிடம் ஒரு தூய்மையான அன்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம எல்லாரிடமும் மனம் வீசக்கூடிய மனிதனாக வாழ்வோம் அப்படிங்கிறதுல எல்லாமும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி மல்லிகை பூ மாதிரி மனம் வீசி தூய்மையான அன்போடு எல்லாரிடமும் நம்ம பழகி இந்த மனித வாழ்க்கையில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு சந்தோஷமாக இருந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இந்த இசை பூச்சரம் நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். சொல்லரங்கத்தில் திரை இசை பாடல்கள் ஒளி உலா வரும் நிகழ்ச்சி இது. சொல்லரங்கத்தில் இசை பூச்சரமாய் ஒளி உலா வந்தது திரை இசை பாடல்கள்.

வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் காலை 11 மணி.

0: தேசத்தைக்கும் ஒழிக்கும் இசையலை நமது காரைக்கால் பண்பலையின் 100.3 எழிலாம் கேட்டு ரசிக்கலாம். உங்கள் மனம் விரும்பிய வணக்கம் தோழி.
1: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
6: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வணக்கம் தோழி நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு தகவல் பற்றி நம்ம தெரிஞ்சு கொண்டுட்டு இருப்போம் இல்லைங்களா. அந்த வகையில் இன்னைக்கு என்ன நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்துல பரபரப்பான உலகத்துல நம்மளுடைய உடலை கவனித்து கொள்வதுன்றது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவீன கால ஆரோக்கியம் அதாங்க. முன்னாடியெல்லாம் ஆரோக்கியம்னா காய்ச்சல் சளி இல்லாமல் இருக்கிறது தான் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் இல்லைங்களா. ஆனால் இப்போ ஆரோக்கியம் அப்படின்றது நம்ம

உடல் மட்டும் இல்லாமல் மனசு, உணவு, தூக்கம்னு எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் காலத்தில் தான் இப்போ இருந்துகிட்ருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் காலத்தில் நம்ம உடம்பை எப்படி ஸ்மார்ட்டாக கவனிச்சிக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம் பாடல்களோடு சேர்த்து.

0: தேசத்துக்கான வளம் ONGC.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல்லமது.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: நேர்களே, நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்.
1: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
4: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
7: நாகப்பட்டினம் EHS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
0: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. நவீன கால ஆரோக்கியம் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே இடத்துல அமர்ந்திருக்கிறது தான். அலுவலக வேலை இல்லைன்னா ஃபோன் பார்க்குறது அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக 5 to 6 மணி நேரம் உட்காந்தே இருந்தோம்னு வச்சிங்களா, அதை எப்படி சொல்கிறாங்கன்னா சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதாவது புகைப்பிடிக்கிறது எப்படி நம்மளுடைய உடலுக்கு கேடானதோ அதே மாதிரி தொடர்ந்து 5 to 6 மணி நேரம் உட்கார்ந்துருக்கிறதும் கூட கெடுதலான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு முதுகு வலியை ஏற்படுத்தும், ரத்த ஓட்டத்தை பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்கு என்னதாங்க தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20-20-20 அப்படின்னு ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். அதே இல்லைங்க, 20-20-20 அப்படின்னு பார்த்தோம்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை எழுந்து 20 அடி தூரம் வரைக்கும் நடக்கணும், 20 வினாடிகள் ரிலாக்ஸ் செய்யணும் நம்ம உடம்ப அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 20 நிமிஷத்துக்கு ஒரு முறையாச்சும் எழுந்து நம்ம ஒரு 20 அடி தூரமாவது நடக்கணும், ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்மளுடைய உடலை ரிலாக்ஸாக வச்சிருந்தோம்னா இந்த பிரச்சனைக்கான தீர்வு நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும், நம்மளுடைய உடலையும் பாதுகாக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலை 100.3.

0: வானொலிக்கு 90 நம் அகில இந்திய வானொலி இசை நாடகங்கள் மற்றும் இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள் பாமரரையும் சென்று அடைய இன்றளவும் அருந்தொன்று செய்து வருகிறது. விவசாயம், சுகாதாரம் மற்றும் கல்வி சார்ந்த அனைத்து தகவல்களையும் மூளை முடுக்குகளிலும் சென்று அடைய செய்து வருகிறது. உள்ளூர் கலாச்சாரம் மற்றும் மொழியை முன்னிலைப்படுத்தும் பிரத்யேக ஒலிபரப்புகளில் என்றுமே முதலிடம் வகித்து வருகிறது. வானொலிக்கு 90
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. நேர்களை நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ.

0: அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியோட நாம் இணைந்து நவீன கால ஆரோக்கியம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளம் பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான சவால்ன்றது ஹார்மோன் சமநிலை மற்றும் பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் ஒரு முறையற்ற தூக்க வாழ்க்கை முறையை பின்பற்றுறது தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். சரி, இது என்ன தான் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோழிகளே, உங்கள் உடம்பை ஒரு கடிகாரம் போல் நினச்சிக்கோங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சூரிய வெளிச்சம் உடலில் படும்போது நம்மளுடைய அந்த ஹார்மோன்கள் வந்து சீராக வைக்க இது உதவியாக இருக்கும். நம்ம உடம்பை நம்ம தான் கவனிச்சிக்கணும் இல்லைங்களா.

இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா காலத்தில் மற்றவர்களோட வாழ்க்கையை திரையில் பார்த்து நம்மளோட வாழ்க்கையோட அதை ஒப்பிட்டு மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான சூழலை நம்ம எப்போதுமே உருவாக்காம இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நலம் பயக்கும். இதுக்கு எப்படியெல்லாம் நம்ம தீர்வு காணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடியே நம்ம ஃபோனை வந்து நம்ம கிட்டேருந்து தவிர்த்து வைக்கணும், தள்ளி வைக்கணும். ஒரு வாரத்தில் ஒரு நாளாச்சும் நோ இன்டர்நெட் டே அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைபிடி நம்ம முயற்சி செய்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மளுடைய மனது பாதிக்கிறதுல இருந்து நம்ம மீட்டெடுத்து கொண்டு வரலாம்.

நெல்லை நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் சொல்லஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. இதனம் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. நவீன கால ஆரோக்கியம் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த நவீன கால ஆரோக்கியத்துல மனநலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: திருவாரூர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்வி நிறுவனங்கள் இனி சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் என இயங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மகரிஷி வித்யா மந்திர், சிபிஎஸ்இ பள்ளி என இயங்குகிறது. 2026-27 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், சேந்தமங்கலம், திருவாரூர்.
3: நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் வெண்பன்றி வளர்ப்பு அனுபவங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பாக்கோவில் வி அரவிந்தன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நவீன கால ஆரோக்கியம். நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா

மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்குவதை விட ஆழ்ந்த தூக்கம்ன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இரவில் பார்த்தீங்கன்னா அதிக வெளிச்சம் இல்லாத அறையில் தூங்குறதுன்றது நம்மளுடைய உடலில் மெலடோனின் ஹார்மோன் சுரக்க உதவியாக இருக்கும். இதுதான் உங்கள் உடலின் ரிப்பேர் வேலைகளை செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ நம்மளுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அதே அளவிற்கு தூக்கம்ன்றதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதை நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி இந்த எட்டு மணி நேர தூக்கம்ன்றதை விட ஆழ்ந்த தூக்கம்ன்றதை கடைபிடித்தோன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.

0: பொன்னியின் செல்வன் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் உள்ளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: நேயர்களுக்கு உள்ளங்கடிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
6: நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்று மாலை 6:40 நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். நவீன கால ஆரோக்கியம், ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தாலே அதில் உணவுன்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா விலை உயர்ந்த வெளிநாட்டு உணவுகளை விடவும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப ஒரு சிறந்த விஷயம். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, இந்த அவக்கடவை தேடுறதை விட நம்ம ஊர் கொய்யா பழத்தை தேடுங்க, நெல்லிக்காயை தேடுங்க, அதில் இருக்க சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கம்பு, ராகி, திணை, இந்த மாதிரியான உணவுகளை நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறையில் சேர்த்து கொள்றதுன்றது சர்க்கரை நோயை தவிர்க்கிறதுக்கு உதவும், உடல் ஆரோக்கியமாகவும் திடமாகவும் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம ஊரில் அந்த சீசனில் என்ன உணவுகள் கிடைக்குதோ அந்த உணவுகளை சாப்பிடுங்க. பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இதை எல்லாத்தையுமே நம்ம உணவில் சேர்த்து கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம். என்ன

0: வாழ்க்கை பவியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு வழங்கினைந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோம். நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
2: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 லஞ்ச் பிரேக்கில் சிறுவர் சோலை. இன்றைய நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்டம் காவேரி பூம்பட்டினம் அரசு உதவி பெறும் சரஸ்வதி பாடசாலை மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். நவீன கால ஆரோக்கியம். பொதுவாகவே வயிறு நல்லா இருந்தால் தான் மனம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோபயோட்டிக் உணவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். உணவுகளில் பார்த்தீங்கன்னா, அவசரமாக உண்பதை விட உணவின் சுவையை ரசித்து பசியறிந்து உண்பது நவீன ஆரோக்கியத்திற்கு ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும். அதாவது ருசிக்காக சாப்பிட்றத விட பசிக்காக சாப்பிட்றது தான் நம்ம உடலுக்கு நல்லது. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, உடல் நலத்திற்கு இணையாக மனநலமும் பார்க்கப்படுது. தியானம், யோகா, அந்த டிஜிட்டல் டிடக்ஸை செல்ஃபோன் பயன்பாட்டை குறிக்கிறது, இந்த மாதிரியான பொதுவான விஷயங்களை நம்ம பார்த்து பார்த்து செஞ்சோம்னாலே நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்.

நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு இளைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்கால் விநாயக மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். முன்னதாக 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் வெண்பன்றி வளர்ப்பு அனுபவங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பாகோவில் வி அரவிந்தன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நவீன கால ஆரோக்கியம், அதாவது ஆரோக்கியம் என்றது ஒரு நாளில் கிடைக்கிற விஷயம் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை. ஜிம்முக்கு போக நமக்கு நேரம் இல்லாட்டியும் பரவாயில்ல, மாடிப்படியே ஏறி இறங்குங்க, பிடிச்ச பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே தான் பிடிச்சவங்கள்ட்ட மனசு விட்டு பேசுங்க, லைஃப் ஜாலியாக சந்தோஷமாக வாழ பழகுங்க. டேக் இட் ஈஸி பாலிசியை ஃபாலோ பண்ணுங்கள், லைஃப் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான். அப்புறம் உடல் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய மனமும் நல்லா இருக்கும்.

பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனினன் பிரீஃப்ஸ் வழங்கிய வணக்கம் தோழி.

எஃப்எம் எக்ஸ்பிரஸ் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்போடு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அனில் பாஸ்தா விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்

12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி பி தமிழினி. 12:55 பன்னிசை. 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் திரை இசை. 2:30 சிறுவர் சோலை. மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி

செங்கும்பட்டினம் அரசு உதவி பெறும் சரஸ்வதி பாடசாலை மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. 3 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சியில் திரை இசை. 3:30 அனில் பாஸ்தாவின் எல்எஸ்சியில் திரை இசை. 4 மணிக்கு நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் மனம் விழுகுது. 4:30 நன்வேண்டாவில் திரை இசை. மாலை 5 மணிக்கு திருவாரூர் மாயதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணமும் விளம்பரதார நிகழ்ச்சி இது. 5:15 கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேளை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ்.

6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். 6:45 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வானியல். வெண்பன்றி வளர்ப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பாகோவில் வி அரவிந்தன் அவர்களுடன் நேர்முகம். இரவு 8:00 இளைய பாரதம். காரைக்கால் விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 அனில் பாஸ்தாவின் இசை ஊஞ்சல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: காரைக்கால் பண்பலையோடு உங்களை இணைக்க வருகிறது மனதில் நின்றவை. இதம் தரும் இன்னிசை கீதங்களோடு நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஹரிஹரன் சாதனா சர்கம் குரல்களில் வித்யாசாகர் இசையில் ரன் திரைப்பட பாடல்.

0: மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் மிதநூல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: எதிர்பார்க்கிற நமக்கு
4: அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கரிகால் பண்புலை 100.3 இது மனதில் நின்றவை. நேரம் இப்பொழுது 12:18.
5: நாகப்பட்டினம் ஏஜாஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜாஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL

0: காரைக்கால் பண்பலை 100.3 இது நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மனதில் நின்றவை. உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: 12:23 காரைக்கால் பண்பலையோடு உங்களை இணைத்திருப்பது மனதில் நின்றவை. அடுத்து வரும் பாடல் ஸ்டூடண்ட் நம்பர் 1 திரைப்படத்தில் SPB சரண் சித்ரா பாடியிருப்பது.

0: உங்களுக்கு அரைக்கல் பண்பலை 100.3 நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் MAM ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: கரக்கல் பண்பலை 100.3 நாளை மாலை 6:20 நாச்சியர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோன் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: சொல்லான் திரைப்பட பாடல் கார்த்திக் சித்ரா குரல்களில் வித்யாசாகர் இசையில்.

0: பாடலை கேட்கும் முன்
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. மார்க்ரெட் பஸ்டிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும் டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த மறுவாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கிடையே மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு அபிஷேக் பானர்ஜி ஆகியோர் காணொலி வாயிலாக அக்கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கின்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 291 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணிக்கான அக்கட்சியின் முகவர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்கான கண்காணிப்பாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை தேர்தல் ஆணையம் நியமித்த விவகாரத்தில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த

0: நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு ஜாய் மால்யா பாக்சி அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்கான அனைத்து நெறிமுறைகளும் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாகத்தான் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் பெட்ரோல், டீசல் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பான குறுந்தகவல் பெறப்பட்டால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தொலைத்தொடர்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பேரிடர் காலங்களில் கைபேசி மூலம் தகவல்களை வழங்குவதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். ஒடிஷாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசிய அவர், அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதன் காரணமாக ஒடிஷா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். பழங்குடியினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் கூறியுள்ளார். ஹரித்வாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பழங்குடியினரின் மேம்பாட்டில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். ஆந்திராவின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மீனவர்கள் வசிக்கும் கிராமங்களில் சூரிய மின்சக்தியில் இயங்கும் தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக 100 கிராமங்களில் 1400 இத்தகைய விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பும் அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவர குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அஜய் ராய் உடல்நலக் குறைவு காரணமாக லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளை அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் 93.15% மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 86.80% உள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி 4 நாள் அரசுமுறை பயணமாக மியான்மர் புறப்பட்டுச் சென்றார். இரு நாடுகளுக்கு இடையேயான கடற்படை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெலங்கானா அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி உறுதியளித்துள்ளார். ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர் சங்க பிரதிநிதிகளிடம் அவர் இதனை தெரிவித்ததாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களை அரசு ஊழியர்களாக இணைப்பது தொடர்பான செயல் திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு முதலமைச்சர் அவர்களிடம் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் முதலமைச்சர் மாற்றம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைமைதான் உரிய முடிவை மேற்கொள்ளும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர்

0: அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இருப்பினும் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான எந்தவொரு முடிவையும் காங்கிரஸ் தலைமைதான் மேற்கொள்ளும் என்று திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பது தொடர்பான இந்தியா நேபாளம் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் இன்று காத்மண்டுவில் நடைபெற்றது. பீகார் அரசின் நீர்வளத்துறை முதன்மை செயலர் திரு சந்தோஷ்குமார் மல் தலைமையிலான இந்திய குழுவினர் இதில் பங்கேற்றனர். முன்னதாக கடந்த 2 நாட்களாக இது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுக்களில் இருதரப்பினருக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் பாலம் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். பந்தாலா பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய 3 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. ஒருவர் பலத்த காயத்துடன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மணிப்பூரில் தீவிரவாதிகளின் முகாம்கள் பாதுகாப்பு படையினரால் அழிக்கப்பட்டன. தேங் நோபால் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இந்த முகாம்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் இருந்து ஏராளமான வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர்கள் கூறினர். கால்நடை மருத்துவம், மருத்துவ தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 2 ஒப்பந்தங்களில் சீனாவும் பாகிஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் அதிபர் திரு ஆசிப் அலி ஜர்தாரி முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் ஜூ வியை வென்றார். டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. உலக ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி எகிப்தின் இஸ்மேலியாவில் இன்று தொடங்குகிறது. 50 நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். உலக தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டி போட்ஸ்வானாவின் கேபரோனுவில் இன்று தொடங்குகிறது. 40 நாடுகளைச் சேர்ந்த 720 பேர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனிமேஷ் குஜூர், ராகுல் குமார், தமிழரசு செந்தில்குமார், தமன்னா உட்பட 21 பேர் இப்போட்டியின் 5 பிரிவுகளில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 12:50.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
5: BA தமிழ், BA இங்கிலீஷ், BA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BCOM ஜெனரல், BCOM கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
4: BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc AI அண்ட் மிஷின் லேர்னிங், BCA,
5: BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், BSc பயோடெக்னாலஜி, MCOM, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மையப்பன், திருவாரூர்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான

0: வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம் மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சையின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: பி தமிழினி.
1: சூப்பரா இருக்கே உங்க பேரு. யார் உங்களுக்கு இந்த பேர் வச்சது?
2: எங்க மாமா.
1: சரிங்க பாப்பா, நீங்க எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்ல 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம்.
1: நேர்வுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: சூரியகாந்தி பூவை பத்தி சொல்ல போறேன்.
1: எங்க சொல்லுங்களேன்.
2: பொதுவாக இறைச்சியில் காணப்படும் அளவுக்கு சத்துக்கள் சைவ உணவுகளில் இருப்பதில்லை என்ற ஒரு தவறான எண்ணம் நம்மிடையே பரவலாக உள்ளது. ஆனால் உண்மையில் அசைவ உணவுகளில் காணப்படும் சத்துக்கள் அனைத்தையும் கொண்ட ஒரு புதிய சைவ உணவை ஆராய்ச்சியாளர் கண்டறிந்துள்ளனர். அசைவம் சாப்பிட விரும்பாதவர்களுக்கு இந்த உணவு ஒரு மிக சிறந்த மாற்றாக அமையும். சூரியகாந்தி விதைகளை பயன்படுத்தி இந்த உணவை தயாரிக்க 2 முக்கிய செயல்முறைகள் பின்பற்றப்பட்டன. பதப்படுத்துதல். சூரியகாந்தி விதையிலிருந்து எண்ணெயை பிரித்தெடுத்த பிறகு மிஞ்சும் மாவு பொரியல் சக்கை எடுத்துக் கொள்கிறார்கள். அதில் உள்ள உமிகள் கசப்பு தன்மையை உண்டாக்கும். சில வேதிப்பொருட்களை முதலில் நீக்கி அதை உண்ண பாதுகாப்பாக மாற்றுகின்றனர். உணவாக்குதல். இவ்வாறு பதப்படுத்தப்பட்ட சூரியகாந்தி விதைப்புறத்தை பயன்படுத்தி சுவையான உணவை தயாரிக்கின்றனர். இதனுடன் தக்காளி சாஸ் மசாலா பொருட்கள் ஆளி விதை ஆகியவற்றை கலந்து கட்லட் அல்லது பர்கர் போன்ற வடிவத்தில் மாற்றியிருந்தனர். சத்துக்களின் சுரங்கம். இதில் உயர்தரமான புரதச்சத்து உடலுக்கு நன்மை செய்யும் மோனோ சாக்ரேட் கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன. மேலும் இரும்பு சத்து துத்தநாகம் மேக்னீசியம் போன்ற கனிம சத்துக்களும் இதில் அதிக அளவில் காணப்படுகின்றன. இதன் சிறப்பு நவீன உலகில் அதிக விளைச்சலுக்கான மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள் மூலம் உணவுகள் தயாரிக்கப்படுவது. இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்கள் சந்தையில் குறைந்து வருகின்றன.
1: சூப்பர். சூரியகாந்தியோட நன்மைகள் பத்தி சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆன பிறகு என்னமா ஆகணும் ஆசைப்படுறீங்க?
2: ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
1: சரிங்கம்மா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை
0: மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 12:56. இனி தொடர்வது பன்னிசை.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் வெண்பன்றி வளர்ப்பு அனுபவங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பாகோவில் வி. அரவிந்தன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்கால் விநாயக மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். இது நம் காரைக்கால் பண்பலையின் 100.3. நேரம் 1:00.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: தேன்மழை நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி இணைந்து பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தென்றலே என்னை தொடு.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை. நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்று மாலை 6:40 நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் நெமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ

0: அன்பு டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தேன்மழை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சத்யஜித் ராய், இந்திய சினிமாவின் ஆக சிறந்த மேதைகளில் ஒருவரான சத்யஜித் ராய் ஒரு இயக்குனர் என்பதை தாண்டி எழுத்தாளர், ஓவியர், இசை அமைப்பாளர் என பன்முக தன்மை கொண்ட கலைஞர். அவரை பற்றிய முக்கிய தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம். தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். தேன்மடை நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கிறோம். சத்யஜித் ராய் அவருடைய திரையுலக பயணம் மிகவும் அற்புதமான ஒன்று. சத்யஜித் ராய் 1955 பதேத் பாஞ்சாலி என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். உலக திரைப்பட வரலாற்றில் இது ஒரு மிக முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. அபு என்ற சிறுவனின் வாழ்க்கையை மையமாக கொண்ட 3 படங்கள் இவருக்கு சர்வதேச புகழை பெற்றுத்தந்தன. மிக குறைந்த செலவில் இயற்கை ஒளியில் நாடகத்தன்மை இல்லாமல் வாழ்வியலை அப்படியே திரையில் கொண்டு வருவதில் இவர் வல்லவர். சத்யஜித் ராய் திரைப்படங்களை தவிர்த்த மற்ற துறைகளிலும் ஆற்றிய பங்களிப்பானது அபாரமானது. பெங்காலி மொழியில் புகழ்பெற்ற துப்பறியும் கதாபாத்திரமான ஃபெலுடா மற்றும் அறிவியல் புனைக்கதை கதாபாத்திரமான பேராசிரியர் ஷூன்ஹு ஆகியவற்றை உருவாக்கியவரும் இவரே. தனது படங்களுக்கு அவரே இசையும் அமைப்பார். திரைப்படங்களுக்கான ஸ்டோரி போர்ட் வரைவதிலும் புத்தக அட்டைகளை வடிவமைப்பதிலும் சிறந்த ஓவியராக திகழ்ந்தவர் இவர்.
4: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: தேன்மழை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். தொடரும் பாடல் இசை ராஜ்குமார் இசை, SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரலில் சின்ன பூவே மெல்ல பேசு.

0: Telelock app website www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
5: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நினைவு இருக்கட்டும் நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் வெண்பன்றி வளர்ப்பு அனுபவங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பாகோவில் வி அரவிந்தன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். சத்யஜித் ராய் இந்தியாவிற்கும் இந்திய சினிமாவிற்கும் பெருமை சேர்த்த பல விருதுகளை பெற்றுள்ளார். 1992 இவரது வாழ்நாள் சாதனையை பாராட்டி கௌரவ ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது. அதே வருடத்தில் இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதையும் இவர் பெற்றுள்ளார். இவரது படங்கள் 30 மேற்பட்ட தேசிய விருதுகளை வென்றுள்ளது. 1984 இந்திய சினிமாவின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதும் இவருக்கு கிடைத்துள்ளது. தென்மழை நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல் தம்பிக்கு என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல்
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
2: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.

0: பன்மலையோடு இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: திருவாரூரில் சன் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் திருவாரூரின் புதிய கல்வி அடையாளம் நம் சன் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள். சேந்தமங்கலம் திருவாரூர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்வி நிறுவனங்கள் இனி சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் என இயங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது திருவாரூர் வளாகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, மகரிஷி வித்யா மந்திர், CBSE பள்ளி என இயங்குகிறது. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரமான கல்வி, நவீன வசதிகள், அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி என மாணவர்கள் கல்வி கற்க ஒரு அற்புதமான சூழல். உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் கல்விக்கான சிறந்த இடம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், சேந்தமங்கலம், திருவாரூர்.
0: தேன்மழை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். சத்யஜித் ராய் அவர்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவர் தனது திரைப்படங்களுக்கு தேவையான கையெழுத்து பிரதிகள் மற்றும் உடைகளை தானே வடிவமைத்துக் கொள்ளுவார். மேற்கத்திய நாடுகள் இந்திய சினிமாவை உற்றுநோக்க காரணமானவர்களில் முக்கியமானவரும் முதன்மையானவரும் இவர். பிரபல இயக்குநர்களான மார்டின் ஸ்கோர்சேசி, ஜேம்ஸ் கேமரூன் போன்றோரும் இவரை தங்களது முன்னுதாரணமாக கருதுகின்றனர். இவரது படங்களை பார்க்காதது சூரியனையும் சந்திரனையும் பார்க்காமல் இருப்பதற்கு சமம் என்று புகழ்பெற்ற ஜப்பானிய இயக்குனர் அகிரா குரோசோவா தெரிவிக்கிறார். தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் பாடல் நான் அடிமையில்லை திரைப்படத்திலிருந்து.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோட் வெஸ்டர் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேயர்களுக்கு உலகறிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
1: நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை. சத்யஜித் ராய், இவர் ஜவஹர்லால் நேரு, பூபதி பூஷன் ஆகியோரின் நாவல்களில் அட்டைப்படம் வரைந்ததன் மூலம் புகழ் பெற்றவர். 1947 ஆண்டு சித்தானந்தா தாஸ் குப்தாவுடனும் மற்றவர்களுடனும் இணைந்து கல்கத்தா பிலிம் சொசைட்டியை உருவாக்கினார். அபராஜித்தோ, அபு சன்சார், தேவி, மகாநகர், சாருலதா, தீன் கன்யா உள்ளிட்ட இவரது அனைத்து படைப்புகளுமே உலக அளவில் புகழ் பெற்றவை. இந்திய திரைப்படங்கள் மீது உலகின் கவனத்தை திருப்பிய இணையற்ற இயக்குநராக போற்றப்பட்ட சத்யஜித் ராய் தனது 70வது வயதில் இவ்வுலக வாழ்வை விட்டு மறைந்தார்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லமுது தரமான தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: நேயர்களுக்கு அனில் பாஸ்தாவின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: அனில் பாஸ்தா
0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: தேன்மழை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல் வசந்தி திரைப்படத்திலிருந்து.

மண்மலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேன்மழை. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் வெண்பன்றி வளர்ப்பு அனுபவங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பாக்கோவில் வி அரவிந்தன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து 8:00 இளைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்கால் விநாயக மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை 234 வெளிமாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிட உள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்று வருகிறது. பெட்ரோலியப் பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுவதை ஒட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளும் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. 5 மாநில தேர்தல் முடிவுகளை மக்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள results.eci.gov.in என்ற இணையதள முகவரியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை ECI நெட் மற்றும் ஓட்டர் ஹெல்ப்லைன் கைபேசி செயலி மூலம் காலை 8 மணி தொடங்கி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் வாக்கு எண்ணிக்கையை 234 வெளி மாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிட உள்ளனர். இவர்கள் அனைவரும் இன்று தமிழகம் வருகின்றனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் நுழைவதை தடுக்கும் வகையில் முதல் முறையாக QR கோட் அடையாள அட்டை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. QR கோட் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர். திருச்சி மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிகளுக்காக நுண்பார்வையாளர்கள், உதவியாளர்கள் தலா 17 பேர் வீதம், 9 தொகுதிகளுக்கும் 459 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 62 வாக்கு எண்ணும் மையங்கள் உட்பட 5 மாநில வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பிற்கும் இணையதளம் வாயிலான தீவிர கண்காணிப்பிற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களை அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் முழுவீச்சில் ஆய்வு மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் வாக்கு எண்ணும் மையங்களின் தயார் நிலை, பாதுகாப்பு, அடிப்படை

0: வசதிகள் உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதனிடையே மேற்குவங்க மாநிலத்தில் மகர்கட் டைமண்ட் ஹார்பர் தொகுதிக்குட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணும் பார்வையாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை மட்டுமே நியமனம் செய்ய உத்தேசித்துள்ள தேர்தல் ஆணையத்தின் முடிவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மனுவை விசாரித்த நீதிபதி SBS நரசிம்மா தலைமையிலான அமர்வு, தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. வாக்கு எண்ணும் அலுவலர்களை தேர்ந்தெடுப்பது தேர்தல் ஆணையத்தின் உரிமை என கூறியுள்ள நீதிமன்றம், வாக்கு எண்ணப்படும் ஒவ்வொரு மேஜையிலும் ஏற்கனவே முகவர்கள், கண்காணிப்பாளர்கள், தேர்தல் பார்வையாளர்கள் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே தேர்தல் ஆணையத்தின் சுற்றறிக்கை கட்டாயம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளது. பேரிடர்களின் போது நாட்டு மக்களை கைபேசி மூலம் எச்சரிக்கும் புதிய தொழில்நுட்ப முறையை மத்திய அரசு இன்று அறிமுகம் செய்துள்ளது. உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் சோதனை ரீதியாக கைபேசிகளுக்கு எச்சரிக்கை சமிகை ஒளி அனுப்பப்படுகிறது. இத்தகைய எச்சரிக்கை செய்தியை கைபேசியில் மக்கள் பெறும்போது அச்சமடைய தேவையில்லை என்றும், இது ஒரு சோதனை முயற்சியை என்றும் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். எதிர்காலங்களில் இந்த நடைமுறையை பயன்படுத்தியே உள்ளூர் மொழிகளில் பேரிடர் அல்லது அவசர காலம் குறித்த உடனடி எச்சரிக்கை அனுப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டு மக்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான முக்கியமான நடவடிக்கை இது என கூறிய அமைச்சர், பேரிடர்களின் போது துரித தகவல்கள் பரிமாற்றத்தை இந்த புதிய முறை உறுதி செய்வதாகவும் எடுத்துரைத்தார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமும் தொலைத்தொடர்புத்துறையும் இணைந்து இந்த புதிய ஒலிபரப்பு தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு மேற்காசிய சூழலே காரணம் என மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மேற்காசிய நெருக்கடியை தொடர்ந்து சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் பெட்ரோல், டீசல் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என கூறிய அமைச்சர், பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்து வருவதாக எடுத்துரைத்தார். 2026-27 ஆண்டிற்கான 4 நாடாளுமன்ற குழுக்களை மாற்றியமைத்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன்படி நாடாளுமன்ற மதிப்பீட்டுக் குழு தலைவராக பிஜேபியின் டாக்டர் சஞ்சய் ஜெய்ஸ்வால், நாடாளுமன்ற பொதுப்பணிகள் ஆய்வுக்குழு தலைவராக பிஜேபி உறுப்பினர் திரு பைஜன் பாண்டா, பொது கணக்கு குழு தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திரு கே சி வேணுகோபால், ஷெட்யூல்ட் மற்றும் பழங்குடியின விவகாரங்களுக்கான குழுவின் தலைவராக பிஜேபி உறுப்பினர் திரு பகன்சிங் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். புதிதாக மாற்றியமைக்கப்பட்டுள்ள இந்த 4 குழுக்களின் காலவரையறை அடுத்த ஆண்டு இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. இதனிடையே தமிழகத்தில் நீட் தேர்வெழுதும் மாணாக்கருக்கு மன உறுதி, மனநல ஆலோசனைகள் தொலைபேசி வழியாக வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தியா மட்டுமல்லாமல் துபாய், அபுதாபி, தோஹா, ஓமன், ரியாத், சிங்கப்பூர் உள்ளிட்ட 14 இடங்களிலும் நீட் தேர்வு நடைபெறுகிறது. திருவாரூரில் வரும் 5ஆம் தேதி வணிகர் சங்கங்களின் பெரும் மாநாடு நடைபெறவுள்ளதால் மயிலாடுதுறையில் அன்றைய தினம் பிற்பகல் முதல் வணிக நிறுவனங்கள் செயல்படாது என அம்மாவட்டத்தின் வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களான மருந்து கடைகள் உள்ளிட்டவை மட்டுமே திறக்கப்படும் என்றும் இந்த அமைப்பு கூறியுள்ளது. முருகப்பெருமானின் 4ஆம் படைவீடான சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலய சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பளித்தார். வேளாண் வளம் சிறக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் மா, பலா, வாழை உள்ளிட்ட பல்வேறு விளைபொருட்கள் தேரில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சிறப்பு அம்சமாக அமைந்திருந்தது. உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து திரண்ட ஏராளமான பக்தர்கள் அரோகரா என்ற பக்தி முழக்கமிட்டவாறு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
0: கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணாகுகை, பைன்மரக்காடுகள் மற்றும் மோயர் சதுக்கத்திற்கு இன்றும் நாளையும் கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களில் நிலவிய போக்குவரத்து நெரிசல் மற்றும்

0: கட்டண முறைக்கு தீர்வு காணும் வகையில் மே 2 மற்றும் 3 ஆகிய 2 தூண்பாறை, குணா குகை, பயன்மரக்காடுகள் மற்றும் மோயர் சதுக்கம் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் கட்டணமின்றி செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். கூட்ட நெரிசலை தவிர்க்க மே 4 முதல் பேருந்து நிலையம் மற்றும் கோக்கர்ஸ்வார்க் உள்ளிட்ட 5 முக்கிய இடங்களில் QR கோடு மூலம் உடனடியாக டிக்கெட் பெறும் புதிய நடைமுறை அமலுக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: திருச்செந்தூர் கடற்கரையில் 70 தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் பாதுகாப்பாக நீராட கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கோவிலை ஒட்டியுள்ள கடலில் புனித நீராடிவிட்டு சுவாமியை தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் இன்று திருச்செந்தூர் கடற்கரையில் சுமார் 70 தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது. இதனால் கடலுக்கு உள்ளே இருந்த பாசி படர்ந்த பாறைகள் மற்றும் மணல் திட்டுகள் வெளியே தெரிந்தன. கடல் உள்வாங்கியதைக் கண்டு பக்தர்கள் அச்சயமடைய வேண்டாம். பாறைகள் வெளியே தெரிவதால் பாதுகாப்பான பகுதிகளில் மட்டும் குளிக்க வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் பக்தர்களிடையே அறிவு வழங்கி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A.L.லக்ஷ்மணன்.
1: கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் இன்றைய மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. இதற்காக வண்டியூர் வீரராகவ பெருமாள் திருக்கோவிலிருந்து சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. போட்டியில் தொடர வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இரு அணிகளும் களமிறங்கும் நிலையில் இன்றைய ஆட்டத்தை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். டென்மார்க்கில் நடைபெறும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் ஆடவர் குழு அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் 17 மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை 234 வெளிமாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிட உள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்று வருகிறது. பெட்ரோலியப் பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுவதை ஒட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: கரைக்கல் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேரமைப்பொழுது 1:55. இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காரைக்கால் பண்பலை 100.3.

0: ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர்களுக்கு என் நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். திரையிசையில் அடுத்து

0: போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.

0: நலனில் அக்கறை கொண்ட செய்வாள். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
1: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார் பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இனி எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில். மாப்பிள்ளை திரைப்பட பாடல்.

பொங்கல் காரைக்கல் பண்பலை 100.3. நாளைக்கான 7:25 சைபல் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும்.

அனு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அனு மருத்துவமனை தஞ்சாவூர்.

காரைக்கால் பண்பலையின் 1.3 திரையிசை தரும் அடுத்த பாடல். புதுக்கவிதை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: கரைக்கல் பண்பலையின் ஒரு பள்ளி மூன்றில் கேட்டு ரசித்தது. லஞ்ச் பிரேக்கில் திரை இசை. இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றோடு. நேரம் இப்பொழுது 2:30. இனி கேட்கலாம்
1: சிறுவர் சோலை.
2: வணக்கம் குழந்தைகளே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? குழந்தைகளே, இன்றைய சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் மலர்ந்து மனம் வீச இருப்பது மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி பூம்பட்டினம் அரசு உதவி பெறும் சரஸ்வதி பாடசாலை மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி.
3: சோழ வரலாற்று சிறப்பு மிக்க புகார் நகரம் காவேரி பூம்பட்டினத்தின் சரஸ்வதி உதவி பெறும் பாடசாலையின் தனித்திறமைகளை பாடல் கதை உரையாடல் மூலம் வெளிப்படுத்த வாய்ப்பளித்த காரை பண்பலை சிறுவர் சோலை நிகழ்ச்சிக்கு எங்களின் அன்பு கலந்த வணக்கங்கள். வள்ளுவர், செல்வம் எது என்றால் செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், மச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. ஆகவே கேட்கின்ற கேள்வி ஞானம் யாருக்கு உள்ளதோ அவர்களே அனைத்து செல்வங்களையும் பெற்றவராவர்.
4: முதல் வகுப்பு பார் அபிஷியா விழிப்புணர்வு பாடல் பாட வந்துள்ளார்.

0: பூமி தாங்குமா
1: நெருப்பாக்க திக்குது பூமி பூமி யாரும் பொறுப்பா நடக்கல சாமி
0: குஷம் விதி குடிப்பின் பாறைகள்லாம் உருகும் கடையெல்லாம் பெருகும் யாராலே இது யாராலே
1: மரத்தெல்லாம் வெட்டி போட்ட மத்தப்பன் நாட்டம் இது இங்க போக்கு கூட்டம் இது கூடாதே
0: மனம் போக்கு போக்கல தான் காசு பண்ணி பார்த்து நான் காசு பண்ணி வச்சிருந்தடா
1: கரியம் இல்ல வாயோர காத்தோர தேர்ந்தா எங்களுக்கு மிச்சம் இல்லடா
0: நெருப்பாக்க திக்குது பூமி பூமி யாரும் பொறுப்பா நடக்கல சாமி
1: நெருப்பாக்க திக்குது பூமி பூமி யாரும் பொறுப்பா நடக்கல சாமி
2: நாட்டுப்பற்று பாடல் பாட வருபவர் பாட்டி விஷா.
3: நண்பா ஓடிவா நாட்டின் கொடி,

பார்ப்போம், உயர்வம் வா கண் போல் நாட்டை காப்போம் வா நண்பா நண்பா ஓடிவா நாட்டின் கொடி ஏற்றவம் தேசிய கீதம் பாடவா உறுதிமொழி ஏற்றவா ஒற்றுமை மிளரும் நாடு பண்பாடு ஒளிரும் நாடு உலக அமைதிக்கு

0: எண்ணற்ற வளமும் புகழும் சிறப்பும் கொண்ட செந்தமிழ் நாடான நம் தாய் தமிழ் நாட்டின் சிறப்புகளை கூற வருபவர் இரண்டாம் வகுப்பு சுதேஜஸ்ரீ.
1: உலகில் ஒரு தலை சிறந்த மாநிலத்தை பற்றிய தகவல் இங்கு 9 ஏற்பட்டுள்ளது. அதில் 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சுமார் 36,000 மேற்பட்ட பெரிய கம்பெனிகள் உள்ளது. உலகில் உள்ள மிக பெரிய கம்பெனிங்கோ இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களால் உலகில் தாய்மொழியை உருவாக்கியது இந்த சமூகமே. 2000 வருடங்களுக்கு முன்பே 2 அடி உலக அளந்த திருமலை திருக்குறளை தந்த வள்ளுவன் பிறந்தது இந்த மண்ணில் தான். அது என் உலகிலேயே தனது பெயராக கொண்ட ஒரே மாநிலம் நம் மேலான தமிழ்நாடு. தமிழன் என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து வாழ்வோம்.
0: ஆங்கில புலமையால் செல்ஃப் என்ட்ரடேஷன் கூற வருகிறார் பே கடத்கஜன்.
2: To all, my name is P. Kartajan. I am 6 years old and I study in class against and I study in Saraswati Paathshalai, Kaveri Pumpattinam. I live in Vanagiri with my family. There are 4 mamas in my family. I want to become a policeman. My hobbies are drawing, singing and watching cartoons. I will work hard to achieve my aim. That's all about me. Thank you.
0: ஒவ்வொரு மரமும் தனது சிறப்பை பயனை ஆங்கிலத்தில் கூறுவது போல் கூறுபவர் பா சன்விகா.
3: I am Sanvika. I am studying 2nd standard. I talk about type of trees. Coconut tree. Tree stall. It has strong leaves. It gives as coconut. People tree. It is big. It gives as lie in the tree. Jackfruit tree. It is big. It gives as jackfruit. Jackfruit are sweet. Fig tree. It is big. It gives as figs. Figs are sweet. Tamarind tree. It has small leaves. It gives as tamarind or sour. Banyan tree. It is very big. We can swing on these aerial roots. Plantain tree. It is big. It gives as big leaves. It gives as bananas. Bananas are sweet. Neem tree. Palm tree. It is tall. It has strong leaves. Palm fruits are tasty. Neem tree. It is big. It gives as fruits. Mango tree. It is big. It gives as small leaves. It gives as mangoes. Mangoes are sweet. Thank you.
0: நீரின் பயனை கூறுபவர் க நிரஞ்சன்.
4: 5 பூதங்கள் ஒன்றுதான் நீர். தாவரங்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், விவசாயிகள் உள்ளிட்டவர்களுக்கு நீர் உதவியது. சமைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உடலை தூய்மைப்படுத்துவதற்கும் நீர் உதவியது. தண்ணீரும் நீர் அல்ல, நாகரிகம் பண்பாடு சம்பந்தப்பட்டது. நீர் வளத்தை பாதுகாப்போம். நீர் இல்லை என்றால் 3 தினங்கள் கூட வாழ முடியாது. நீரை சேமித்து வைத்து நீரை வீணாக்க கூடாது. துளித்துளியாக தொடங்கும், அறையாக கொட்டும், குளத்தில் தேங்கும், ஆறுகளில் ஓடும், கடலில் கலக்கும் நீர். நன்றி, வணக்கம்.
0: வெள்ளையர்களின் சிம்ப சுப்பனமாக கர்ஜித்த வீரபாண்டிய கட்ட பொம்மையின் வீர வரிகள் சில உரைப்பாவர் யாஷிகா.
5: வரி வட்டி கிஸ்தி திரை, யாரை கேட்கிறாய் வரி, யாரிடம் கேட்கிறாய் வட்டி, யாரை கேட்கிறாய் கிஸ்தி, யாரிடம் கேட்கிறாய் திரை, எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, எங்கள் உழவர்களுக்கு கஞ்சிக்கலயம் சுமந்தாயா, அல்லது கொஞ்சி விளையாடும் மென்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா. மாமனா மச்சானா து மானம் கேட்டவன், எதற்கு கேட்கிறாய் வரி, யாரிடம் கேட்கிறாய் கிஸ்தி.
0: நம்மை இன்ற தாயின் பெருமையை பாட இதைவிட வார்த்தைகளே இல்லை என்று 3 வகுப்பு தா சிமிதா பாட வருகிறார்.
6: அத்தா உன் சேல அந்த போல தொட்டில் கட்டி தூ

செத்தாலும் என்ன போத்த வேணும், நான் செத்தாலும் என்ன போத்த வேணும், ஆத்தாவும் சேல அந்த போல, ஆத்தாவும் சேல அந்த போல, தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டியாட, ஆத்துல மீன் பிடிக்க என் அப்பனுக்கு தலை தோவட்ட, பார்த்தாலும் சேர்த்தனைக்க தோணும், நான் இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சலும் பழகியதோவும் சிலதானே, வண்ண பூஞ்சொலதானே, வெறுந்தர விருப்புல நான் படுத்து கிடந்தது வண்ண பூஞ்சொலதானே, நான் இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சலும் பழகியது ஓ சேலதானே, வண்ண பூஞ்சொலதானே, வெறுந்தர விருப்புல நான் படுத்து கிடந்தது ஓ சேலதானே, வண்ண பூஞ்சொலதானே, இரசேல காயும் போது வானவில்லா தெரியும், இரசேல காயும் போது வானவில்லா தெரியும், இத்து போன சேலையில சொக கதை புரியும், கஞ்சி கொண்டு போகையில சும்மாடா இருக்கும், நீ சேல கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாயி நிற்கும், நீ சேல கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாயி நிற்கும், அத்தா உன் சேல அந்த போல, அத்தா உன் சேல அந்த ஆயத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டியாட, ஆத்துல மீன் பிடிக்க என் அப்பனுக்கு தலை தோவட்ட, பார்த்தாலும் சேர்த்தனைக்க தோணும், ஆத்தா உன் சேல அந்த

0: என்னும் பராசக்தி என்று அன்னையின் அருளை பெற்று பாரதியின் புகழ்ந்து பேசுபவர் கணித்தீஸ்.
1: பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முண்டாசு கவியே, முறுக்கு மீசை முகமே, எழுத்துக்களை இணைத்து எழுச்சியை ஏற்படுத்தியவரே, கவி பாடும் திறமையால் பாரதி என்ற பட்டம் பெற்றவரே, நான் இன்று மகாகவி பாரதியார் பற்றி பேச வந்துள்ளேன். பாட்டுக்கு ஒரு புலவர் பாரதியடா என்ற கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் பாடலுக்கு பொருத்தமாக இருந்தவர் சுப்பிரமணிய பாரதியார். ஒரு எழுத்தாளராக, பத்திரிகை ஆசிரியராக, தமிழ் கவிஞராக, சமூக சீர்திருத்தவாதியாக, விடுதலை போராட்ட வீரராக, எல்லாவற்றிற்கும் மேலாக மகாகவியாக போற்றப்படுகிறார். தமிழ் மொழியின் மீது கொண்ட அளவு கடந்த பற்றின் காரணமாக யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடினார். முறுக்கு மீசையும் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் எளிமையான தோற்றமும் கொண்ட பாரதி காலம் காலமாக இருந்து வந்த செயல் நடை கவிதை மரபை மாற்றி புது கவிதைகளுக்கு வித்திட்ட யுகபாரதியாவார். இவர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் சின்னசாமி லட்சுமி அம்மையாருக்கு 1822 மார்கழி 11 பிறந்தார். இவர் சிறுவயதிலேயே தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டவராக இருந்தார். கவிதை எழுதுவதில் ஆர்வமாக இருந்தார். இவருடைய 16 இருக்கும்போது இவரது கவிப்பாடும் திறமையைக் கண்டு எட்டயபுரம் மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். அன்று முதல் இவருடைய பெயர் சுப்பிரமணிய பாரதி என்றானது. பாரதிக்கு செல்லம்மாளோடு திருமணம் நடந்தது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் புது கவிதைகளை தமிழுக்கு அறிமுகம் செய்த பெருமை பாரதியே சாரும். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாரத மாதா, திருப்பள்ளி எழுச்சி, பெண்கள் விடுதலை கும்மி போன்ற பல்வேறு கவிதைகளை எழுதியுள்ளார். சுதந்திர போரில் பாரதியின் பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாய், காட்டு தீயாய், சுதந்திர கனலாய் தமிழ்நாட்டு மக்களை வீறு கொள்ளச் செய்தது. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, இப்படிப்பட்ட நாடு அடிமைப்பட்டிருப்பதை எண்ணி நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று பாடினார். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலை பொந்திரை வைத்தேன், வெந்து தெனிதது காடு தழ், வீரத்தில் மும்பொன்றும் குஞ்சொன்றும் உண்டோ என்று பாடி மக்கள் மனதில் சுதந்திர உணர்வை ஏற்படுத்தினார். பாரதியின் எழுச்சி பலத்த ஆதரவு பெருகுவதைக் கண்ட ஆங்கிலேய அரசு அவரை சிறையில் அடைத்தது. இவர் தேச

0: விடுதலைக்காக பாடுபட்டார். இவர் தேசிய கவி என அழைத்தனர். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தன்னுடைய சுதந்திர தாகத்தை தன் பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தியவர் மகாகவி பாரதியார். இவர் மீசை கவிஞன், முண்டாசு கவி, மகாகவி, தேசிய கவி என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டார். நாம் அடிமைப்பட்டுள்ளோம் என்பதனை மறந்து ஜாதி மதம் இனம் மொழி போன்றவற்றால் பிரிந்திருப்பதைக் கண்டு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமையை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வே என்று அந்நியரின் பிடியிலுக்கும் நாம் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று தன் பாடல்களால் வெளிப்படுத்தினார். நாட்டுக்காக நல்ல பணிகளை செய்வதையே தன் உயிர்மூச்சாக கொண்ட இவர் 1921 செப்டம்பர் 11 இவ்வுலகை விட்டு விண்ணுலகம் அடைந்தார். இருண்டு கிடந்த மக்கள் வாழ்வில் தன் எழுத்துக்களால் வெளிச்சம் கொடுத்து இனியொரு விதை செய்வோம் என்று பாடிய புதுமை கவிஞன் மக்கள் மனங்களில் நீங்கா இடம் கவிஞன் என்றால் அது மிகையல்ல. பாரதி காட்டிய வழியில் நாமும் தமிழையும் எம் சமூகத்தையும் நல்வழியில் இட்டுச் செல்வோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
1: அனிமல் சாங் பாட வருபவர் 3வது வகுப்பு பாலிபித்.

0: அன்புக்கு மறுபெயர் அன்னை. அன்னை தரசாவின் பொன்மொழிகள் கூறுபவர் ஸ்ரீபவிஸ்கா.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது பேச வந்துள்ளது அன்னை தர்சாவின் பொன்மொழிகள் சில. புன்னகிய அன்பின் சின்னம், அதுவே நாம் பிறருக்கு கொடுக்கும் அழகிய பரிசு. இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்க. இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய். இரு கை உன்னை வணங்கும் கடவுளாக. உன்மேல் அன்பு செலுத்துகிறவர்களை நேசி. உன் மீது கோபம் கொண்டவர்களை அதை விட அதிகமாக நேசி. கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை. கருணுற்றால் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் அன்னையாக முடியும். கருணையுற்றால் ஆயிரம் குழந்தைகளுக்கு கூட அன்னையாக முடியும். எதுவுமே நிரந்தரமில்லாத உலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? கவலையை விடுங்க, வாழ்க்கை முதலில் வாழத் தொடங்குங்க. தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய், ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை கூட செய்யாதே. அன்பை மட்டும் கடன் கொடுங்கள், அது மட்டுமே அதிக வட்டுடன் திரும்ப கிடைக்கும். அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகில் மிகச்சிறந்த பலசாலி நீதான். காயத்தை குணமாக்குவது மற்றும் உதவுவது இவ்விரண்டையும் உன் குடும்பத்தாரிடமிருந்து துவங்கு. நான் கடவுளின் கையில் இருக்கும் சிறிய பேனா. என் கடமை உலகிற்கு அன்பு கடிதங்களை எழுதுவது. என்னால் முடிந்தது உங்களால் முடியாமல் இருக்கக்கூடும், உங்களால் முடிந்தது என்னால் முடியாமல் இருக்கக்கூடும். நாம் நினைத்தால் முடியாதது முடியக்கூடும். தன் அடக்கத்துடன் இருந்தால் பாராட்டு மற்றும் அவமானம் உங்களை பாதிக்காது. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் வாழும் வரை. அழகு என்பது முகத்தை பார்த்து தீர்மானிப்பதல்ல, உண்மையான மனத்தை பார்த்து தீர்மானிப்பதே உண்மையான அழகு. இதை புரிந்து கொள்ளாதவன் மனிதனே இல்லை. நீ பிறரின் குணாதிசயங்களை கணிக்கத் துவங்கினால் அவர் பால் அன்பு செலுத்த நேரம் இருக்காது. அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை. அன்பை சொற்களால் விளக்கவும் முடியாது, செயல்களால் விளக்கம் பெறுகிறது அன்பு. இந்த உலகில் நாம் நம் கண் முன்னால் காணும் ஒவ்வொருவரையும் நேசிக்க இயலவில்லை என்றால் கண்ணுக்கு தென்படாத கடவுளிடம் எவ்வாறு அன்பு செலுத்த இயலும்?
0: கல்வியின் பெருமை.

0: பாட வருகிறார் மூன்றாம் வகுப்பு பா ஹரிவதனி.
1: கல்வி கவிதை அல்ல அல்ல குறையாத அச்சே பாத்திரம்தான் கல்வி. அறிவு என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி. அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி. நாட்டின் மிகப்பெரிய அரணே கல்வி. ஏடுகள் பல புரட்டியதால் வாழ்க்கையில் ஏற்றம் தந்திடுமே கல்வி. கல்வி கற்பத்தவம், அதை கற்பிப்பது வரம். யார் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது உனை. நன்றி, வணக்கம்.
0: ஒரு நாட்டின் அரசன் தவறு செய்தால் அந்த நாடே அழியும் என்ற சிலப்பதிகாரத்தின் வழக்குரை காதை கதையை நமக்கு கூற வருபவர் வி ஆதிஷ் மிதுலேஷ் ஆ பிரதீக்ஷா.
2: அரசே அரசே, நம்ம அரண்மனை வாயில் முன் அடுத்த கண்களோடும் தலைவர் கோலத்தோடும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள்.
3: அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ தெரியவில்லையே, கேட்டாயா?
2: கேட்டேன் மன்னவா, அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்ததாக தெரிகிறது.
3: சரி, அந்த பெண்ணே உள்ளே அனுப்பு. இளங்கோடி போன்ற பெண்ணே, நீயா அந்த கண்களோடும் எம்மை காண வந்த காரணம் என்ன? உனக்கு என்ன வேண்டும்?
4: பாராளுமன்ற நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தனது உடலே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பசுவின் கண்டை தெற்காலால் ஏற்றுக் கொண்ட தன் மகனையும் அதே தெற்கால் ஈட்டுக் கொண்டானே மனுநீதி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா?
3: பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நேவிடை கூறவில்லை. அதை விட்டு விட்டு நீ வேற எது எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாயே.
4: இழப்பினார்மை தெரியாத மன்னனே, என்னிலே அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? இதுவரை நான் கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரு பழியிலா சிறப்பினை உடைய புகழ்மிக்க மாசாத்தவன் என்பவனின் மகனாகிய கோவலன் என்பவனின் மனைவினான். எனது பெயர் கண்ணகி.
3: ஓ, இப்போது புரிகிறது, அந்த கல்வன் கோவலனின் மனைவியானி.
4: போதும் மன்னா, என் கணவனை கழுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊவினை பயனால் உனது ஊருக்கு வந்து எனது கால்ச்சின் பெயருக்கு வந்த என் கணவனை அநேகமாக கொஞ்சு விட்டாயே, நீ செய்து தாங்குமா?
3: பெண்ணை போதும், நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுக்கோ என்று அக்தி ஏற்புடையது, அக்தி அறநெறியாகும். இதை அனைவரும் அணிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன?
4: அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தல் அறம் என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்ல. அவனிடமிருந்த அச்சிலம்பு அரிசி கூறிய அச்சிலம்பு என்று அச்சிலம்பு என்னோடது, அதன் இணைச்சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. எனது காய்ச்சிலும் ஏற்பாள மாணிக்க கற்களால் ஆனது.
3: பெண்ணே, நீ சொல்ல உண்மை என்று அரிசிக்குரிய சிலம்பு பிற முத்துகளால் ஆனது. ஆண்டவர்கள் நினைந்த அவைதனையிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யாரங்கே குழந்தை பெற்ற அச்சிலம்பு இங்கே கொண்டு வா. பெண்ணே, இதோ உன் கணவிடம் என்று கைப்பற்றிய சிலம்பு.
4: நீதி தவறாதவன் என்று போற்றப்படும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அரணருக்கு இதுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார்.
3: என் குலத்தில் யாரும் செய்யாத வழி சொல்லுக்கு ஆளாகி விட்டன. இனிமேலும் யான் உயிரோடு இருத்தால் தகுமா? இனி எனக்கு வெண்கொன்ற கொடையதற்கு செங்கோதான் எனக்கு என்ன இன்றோடு முடிவதாக.
4: எரியட்டும், மேலேட்டும், மதுரை நகரமே எரியட்டும்.
0: தேசபக்தி பாடல் பாட வருபவர் மூன்றாம் வகுப்பு ராசஜுனு.
5: தேவாடா நண்பா, உன்னால் முடியும்.

நாட்டும் வளரும் போதே உன்னால் முடியும். உன் விரல் இன்னமும் ஒவ்வொரு நாளும் வளரும் போதே உன்னால் முடியும். முயற்சி செய்தால் வெற்றி தாண்டா. பறவை போல பறக்கணினை, மீனை போல நீந்தனினை, புயல் காற்றை போல வீசணினை, நீ வெற்றி வாகை சூடத்தான்.

0: குழந்தைகளே, இன்றைய சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் இதுவரை மலர்ந்து மனம் பேசியது மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி பூம்பட்டினம் அரசு உதவி பெறும் சரஸ்வதி பாடசாலை மாணவர்கள் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சிறுவர் சோலை.

0: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலையோடு.
1: நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து.
2: நேராக போய் டாக்டர்கிட்ட, சார் நான் நேற்று வந்தேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், நீங்கள் நான் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போனேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் ஒரு பிடி அள்ளி போட்டேன், ஒரு 30 மாத்திரை, இப்போ 30 வயசு ஆகிட்டு பாருங்கன்றிருக்கு. ஐயோ அதுக்கேமா கவலைப்படுற, எல்லோரும் வயசு குறையணும்னு தானே நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சுட்டுது நீ சந்தோஷப்படு அப்படின்னார் டாக்டர். அது பரவாயில்ல டாக்டர், நான் சந்தோஷப்படுறேன், என்னை பற்றியில் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70-80 மாத்திரையை சாப்பிட்டுட்டுது, இது என் வீட்டுக்காரர், இவர் இறங்க மாட்டேங்கிறாரு, நான் இப்படியே தூக்கிட்டு எங்கே அலையிறது, எதையாவது மாத்திரையை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ ஒரு பாவம் மரியாதை மாதிரி கட்டாரில் வாயில் வச்சுட்டு புடிவாதமாக உட்காந்துருக்காரு. அப்படி ஆகிடும், இயற்கைக்கு முரண்பாடாக போனால் அப்படிலாம் ஆகிடும், வயசை வந்து குறைக்க முடியாது, ஆனால் குழந்தைத்தன்மையாக வாழலாம், வாழ்க்கைக்கு தேவையே குழந்தைத்தன்மை, குழந்தை தனம் இல்லை.
1: உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: எனும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசியில் 6 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட பகுதி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருப்புவனம், மதுரை மாவட்டம் தானியமங்கலம், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, தேனி மாவட்டம் ஷண்முகா நதி அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி 3 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு 2 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் உத்தமப்பாளையம், விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி, கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, தேக்கடி, மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு, மதுரை, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அருங்காபுரி, மதுரை மாவட்டம் தல்லாக்குளம், காரியாப்பட்டி, வீரகனூர் அணை, ஆண்டிப்பட்டி, வரட்டுப்பள்ளம், சின்னக்கல்லாறு, ஊத்து, பொன்னமராவதி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது கடந்த 24 மணி நேரத்தில். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. வேலூர் மாவட்டத்தில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸ். மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை ஈரோடு, கரூர், சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் அதிக அளவு வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மேற்கு ராஜஸ்தானிலிருந்து குமரி கடற்பரப்பு வரை, கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், விதர்பா, தெலுங்கானா, ராயலசீமா, தமிழ்நாட்டின் உட்பகுதி வழியாக கடற்புறத்தில்

0: 9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை தெற்கு ஒடிஷாவை தொடங்கி மன்னார் வளைகுடா வரை தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாட்டை கடந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள்: புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் வெப்பம் மிகுந்திருக்கக்கூடும். இறுக்கத்துடன் கூடிய சூழல் நிலவக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு
1: நேரம் 3 மணி. நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: எட்டு திக்கும் ஒழிக்கும் விசையலை நமது காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இனிக்கிட்டு ரசிக்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: எல்எஸ்சியில் திரைசை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் அப்புச்சி கிராமம் திரைப்படத்திலிருந்து வருண் விஸ்வா பாடியுள்ள பாடல் விஸ்வால் சி இசையில்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர். அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எல்எஸ்சியின் திரைசி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா திரைப்படத்திலிருந்து.

0: என்றும் காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சியில் திரை. நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாப்பாண்டி திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் வெண்பன்றி வளர்ப்பு அனுபவங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பாக்கோவில் வி அரவிந்தன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேரம் 3:16 24 நொடி. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இன்று மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். எல்எஸ்சி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பேரழகன் திரைப்படத்திலிருந்து.

0: காலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். எல்எஸ்சி நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் கடல் திரைப்படத்திலிருந்து.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு இளைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்கால் விநாயகர் மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். பண்பலையோடு இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய எல்எஸ்சியில் திரை இசை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். அனாரம்பம் பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாக.

0: மனதோறும் இசையலைதம் தரும் இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேரம் 3:30. பண்பலையில் நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் அனில் பாஸ்தாவின் எல்லசியில் திரை இசை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நாம நின்றிருக்கேன். நிகழ்ச்சியில் வரும் பாடல் மாற்றம் திரைப்படத்திலிருந்து.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது.
2: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. பண்பலையின் LIC நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகே, ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: நிகழ்ச்சி திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம்.

0: கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்,
1: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 3:45. நிகழ்ச்சியில் தொடர்கிறது வேட்டை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
5: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் தொடர்கிறது எனக்குள் ஒருவன்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
2: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சியில் திரையிசை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது பூ பறிக்க வருகிறோம் திரைப்பட பாடல்.

0: அனில் பாஸ்தா வழங்கிய எல்எஸ்சியில் திரையிசை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: நேரம் மாலை 4 மணி. நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: மனதூரும் இசையலைதும் தரும் இது காரைக்கால் 100.3 பண்பலை நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் மனம் விழை இதே. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
1: நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: சிலிண்டர் காற்று வீச தாளம் தப்பாமல் விழும் ஒவ்வொரு துளியும் ஒரு ராகம் பாடும், நம் நினைவுகளை ரீங்காரமிடும் நம் மனதினைப் போல.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
3: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் TMT கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் TMT கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். இதனம் காரைக்கால் பண்பலை 100.3 மனம் விழையுதே.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இசையால் நெய்யப்பட்ட மெல்லிய கவிதைகள், உயிர்வாசம் கொண்டு எப்போதும் உன்னோடு சேரும் இந்த நினைவு

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
3: நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: பண்பலையோடு இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஈஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் நாகப்பட்டினம் வழங்கும் மனம் விழையதே. இதயத்தின் ஓரம் சின்னதாய் ஒரு நடுக்கம், நீ அருகில் இல்லாத நொடிகள் யுகங்களாய் நீளும் ஒரு தவிப்பில்

0: வழிவகை செய்து நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒளிபரப்பி வருகிறது. வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு. இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லர்.
5: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
7: நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து.
8: நேராக போய் டாக்டர்கிட்ட, சார் நான் நேற்று வந்தேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும். நீங்கள் நான் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போனேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் ஒரு பிடி அள்ளி போட்டேன், ஒரு 30-40 மாத்திரை. இப்போ 30 வயசு ஆகிட்டு பாருங்கன்றிருக்கு. ஐயோ, அதுக்கேமா கவலைப்படுற, எல்லோரும் வயசு குறையணும்னு தானே நினைக்கிறாங்க. உனக்கு வயசு குறைஞ்சுட்டது, நீ சந்தோஷப்படு அப்படின்னார் டாக்டர். அது பரவாயில்ல டாக்டர், நான் சந்தோஷப்படுறேன். என்னை பற்றியில் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70-80 மாத்திரையை சாப்பிட்டுட்டு, இது என் வீட்டுக்காரர், இவர் இறங்க மாட்டேங்கிறாரு, நான் இப்படியே தூக்கிட்டு எங்கே அலையிறது, எதையாவது மாத்திரையை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர். அவர் என்ன பண்ணுறாருனா, ஏதோ ஒரு பாவம் மரியாதை மாதிரி கட்டாவரில் வாயில் வச்சுட்டு புடிவாதமாக உட்காந்துருக்காரு. அப்படி ஆகிடும், இயற்கைக்கு முரண்பாடாக போனால் அப்படிலாம் ஆகிடும், வயசை வந்து குறைக்க முடியாது. ஆனால் குழந்தைத்தன்மையாக வாழலாம், வாழ்க்கைக்கு தேவையே குழந்தைத்தன்மை, குழந்தை தனம் இல்லை.
7: உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: சைபால்.
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நேரம் 4:22. இது மனம் வெளியதே. நீ அருகில் இருக்கும் போது கடிகார முட்கள் ஓடுகின்றன, நீ தொலைவில் இருக்கும் போது காலமே உறைந்து போகிறது. தூரம் என்பது நம்மை பிரிப்பதற்கல்ல, நம் அன்பை அளப்பதற்கே.
10: May 29, 1917.

வானொலிக்கு 90 பிரசார் பாரதி மாநிலம் மற்றும் தேசிய செய்திகளை உடனுக்குடன் வழங்கி வருகிறது. மாணவர்களுக்கான கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளை துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு பல்வேறு விதமான பயனுள்ள நிகழ்ச்சிகளையும் வழங்கி வருகிறது. உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்காக தமிழ் மொழியில் சிறப்பு நிகழ்ச்சிகள் பலவற்றையும் வழங்கி நம் ஆகாஷ்வாணி பிரசார் பாரதி நியூஸ் ஆன் ஏர் ஆப் என்ற செயலி மூலம் அனைத்து தமிழ் வானொலி நிலையங்களையும் நேரலையில் கேட்க

0: நான் ஒரு புத்தகம் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றது தெரியும்தான் சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்க, எங்களோட தெரியாதுன்னு சொல்றாங்க ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படியே பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்தது?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தர்ல கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தர்ன பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தர்ன கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே அவர்கள் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தர்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்று மாலை 5:15 கலக்கல் நேரம், 5:30 இறைவனை இசையால் ஆராதிக்கும் விளக்கேற்றும் வேலை, இன்று மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் வழங்கும் இன்சொல் அமது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள். பண்பலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்தது நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கிய

0: மனம் விழையுதே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
1: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் நாக் A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 4:30. மனதை வசமாக்கும் பண்பலை 100.3 நேர்கள் இணைக்கேட்டு ரசிக்கலாம் வைக்கிங் பனீன் அண்ட் பிரீப்ஸின் நண்பேண்டா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் மணிரன் பிரீஃப்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களுக்கு உலகடைந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: இணைந்திருக்கின்றோம் நண்பேண்டா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோய்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு அனில் பாஸ்தாவின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
1: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: நிகழ்ச்சியில் வரும் பாடல் தம்பிதுரை படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: நினைவிருக்கட்டும் நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் வெண்பன்றி வளர்ப்பு அனுபவங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பாக்கோவில் வி அரவிந்தன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 8:00 இளைய பாரதம் காரைக்கால் விநாயக மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். நன்மைண்ட நிகழ்ச்சியில் குட்லக் திரைப்பட பாடல்.

பன்மலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனினன் பிரீஃப்ஸ் வழங்கிய நண்பேந்தா. என் நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனினன் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 5 மணி. பண்பலையில் இனி கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
2: இன்று நீ நாளை நான், சிறுகதையின் தொடர்ச்சி.
1: எண்ணமும் எழுத்தும்
2: காரைக்கால் தருமபுரம் ஜி மாலா.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி மற்றும் 100க்கு 100 916 கேடிஎம் தங்கநகை மாளிகை மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர் திருவாரூர்.
4: நீங்கள் நகை வாங்கும் போது அது மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் தானா என ஒருமுறை பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள்.
3: நகையும் நம்பிக்கையும் கிடைக்கும் இடம் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
4: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
5: வணக்கம் நேயர்களே.

0: எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட
1: இன்னைக்கு காரைக்கால் தருமபுரம் ஜி மாலா எழுதிய இன்றி நீ நாளை நான் சிறுகதையோட தொடர்ச்சியா வழங்குறோம். இந்த கதையோட முடிவை தெரிஞ்சுக்க நீங்க ரொம்ப ஆவலா இருப்பீங்க. வாங்க கதையை கேட்போம்.
2: என்ன நேயர்களே, சென்ற புதன்கிழமை மாலை 5 மணிக்கு வந்த இந்த கதையோட முற்பகுதி நினைவிருக்கிறதா? இதோ
3: ராதா செல்வம் தம்பதியரின் ஒரே மகன் ஆனந்த். செல்வம் ஒரு கட்டிட தொழிலாளி. ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது தவறி விழுந்து இறந்து விடுகிறான் செல்வம். அவன் இறக்கும் தருவாயில் தன் மகன் ஆனந்தை நன்கு படிக்க வைத்து பெரிய ஆளாக ஆக்க வேண்டும் என்று தன் மனைவி ராதாவிடம் கூறுகிறான். அதேபோல் தன் மகன் ஆனந்தை படிக்க வைத்து வேலையில் சேரும் அளவிற்கு ஆளாக்கி விடுகிறாள் ராதா.
4: சரி, வாங்க இப்ப நிறைவு பகுதியை கேட்போம்.
3: சென்னையில் தங்கி படித்து முடித்துவிட்டு வேலையும் தேடிக்கொண்டு வீடு வந்திருக்கும் தன் மகன் ஆனந்திற்கு வகை வகையாய் சமைத்து பரிமாறி மகிழ்ந்தாள் ராதா. பிறகு வீட்டு வேலைகளுக்கு கிளம்பிய ராதா ஆனந்தை பார்த்து, தம்பி நீ படுத்து தூங்கப்பா, அம்மாவுக்கு பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் முடிச்சிட்டு வாரேன் என்றாள். அதை கேட்ட ஆனந்த், அம்மா நான் தான் படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலையிலயும் சேர்ந்துட்டேன், அப்புறம் நீங்க ஏமா வேலைக்கு போகணும் என்றாள். ஆனந்த், நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்ப்பா, ஆனா நான் வேலை செஞ்சு செஞ்சு பழகிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைக்கணும் என்று கூறிவிட்டு வேலைக்கு சென்றாள் ராதா. வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தாள் ராதா. அன்று இரவே தான் ஊருக்கு கிளம்ப வேண்டும் என்று ஆனந்த் சொன்னதை நினைத்து மனம் வருந்திய ராதா,
5: ஏப்பா ஆனந்த், நீ நாளைக்கே வேலைக்கு போகணுமா
3: என்று கவலையோடு கேட்டாள். ஆமாம்மா, நாளைக்குதான் முதல் நாள் வேலைக்கு போக போறேன், இப்போ மாசம் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குவேன், போக போக சம்பளமும் உயரும் என்றாள் ஆனந்த்.
5: அப்படியா, அப்ப சரிப்பா, பார்த்து போயிட்டு வா.
3: ஆமா, நீ எங்க வேலைக்கு சேர்ந்திருக்க என்று கேட்டாள் ராதா. அது சென்னையில இருக்கிற ஒரு பெரிய தனியார் கம்பெனிமா, அங்க இன்ஜினியரா வேலை செய்ய போறேன் என்றான் ஆனந்த். அவன் கூறுவதையெல்லாம் அமைதியாக கேட்டபடியே அரிசியில் கல் பொறுக்கி கொண்டிருந்தாள் ராதா.
5: சரிமா, நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க என் பேக்ல துணியெல்லாம் எடுத்து வைங்க
3: என்று கூறிவிட்டு புறப்பட்டான் ஆனந்த். வெளியில் சென்ற ஆனந்த் வருவதற்குள் துணிகள், பலகாரங்கள், தண்ணீர் என பயணத்திற்கு தேவையான அனைத்தையும் எடுத்து வைத்திருந்தாள் ராதா. டிக்கெட் எடுத்துக்கொண்டு வந்த ஆனந்த் பொறுமையாக கிளம்ப ஆரம்பித்தான். 5:00 ஆனது.
5: அம்மா, நான் இப்ப கிளம்பினாதான் பஸ் பிடிக்க சரியா இருக்கும்,
3: அப்ப நான் கிளம்புறேன் என்று ஆனந்த் தன் தாயின் பாதத்தை தொட்டு வணங்கி கொண்டான்.
5: சரிப்பா ஆனந்த், பார்த்து பத்திரமா போயிட்டு வா
3: என்றபடி ஆனந்தை ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தாள் ராதா. சென்னை செல்லும் பேருந்தில் ஏறிய ஆனந்த் விடியற்காலை சென்னை வந்து இறங்கினான். பிறகு தன் அறைக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டான். மறுநாள் காலை முதல் வேலையாக தான் நல்லபடியாக வந்து சேர்ந்து விட்டதை தன் தாய் ராதாவிற்கு தகவல் தெரிவிக்க எதிரில் உள்ள மளிகை கடைக்கு சென்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டான் ஆனந்த். சில நிமிட காத்திருப்புக்கு பின்,
5: ஆனந்த்
3: என்று தன் தாயின் குரல் கேட்க,
5: அம்மா நான் ஊருக்கு நல்லபடியா வந்துட்டேமா, நீங்க என்ன பத்தி கவலைப்படாம இருங்க, ரொம்ப வேலைக்கு போறதையெல்லாம் குறைச்சிக்கிட்டு வீட்டுல ஓய்விடுங்கம்மா
3: என்று ஆனந்த் கூற கூற கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது ராதாவிற்கு.
5: சரிப்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ நல்லபடியா இரு
3: என்றால் மறுமுனையில் ராதா. தன் மகன் ஆனந்திடம் தொலைபேசியில் பேசிவிட்டு வீட்டிற்கு வந்த ராதா தன் கணவர் செல்வத்தின் புகைப்படத்திற்கு முன் நின்று கொண்டு,
5: என்னங்க நம்ம பையன் ஆனந்த் நீங்க ஆசைப்பட்டபடியே ஒரு நல்ல வேலையில சேர்ந்துட்டான், நீங்க அன்னைக்கு அவனை படிக்க வைக்க சொன்னப்போ அவன் நல்லத்துக்காக தான் சொல்றீங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் புரியுது, நீங்க என்னோட கடைசி காலத்தை மனசுல வச்சுதான் அதை சொல்லி இருக்கீங்கன்னு
3: என்று கூறியபடியே ஆனந்த கண்ணீர் வடித்தாள் ராதா. நாட்கள் உருண்டோடின. வீட்டு வேலைகளுக்கு செல்வதை முற்றிலுமாக நிறுத்திக் கொண்ட ராதா ஊறுகாய் செய்து அதை மொத்தமாக கடைகளுக்கு கொடுத்து வருமானம் சேர்த்தாள். மாதா மாதம் தன் மகனிடம் இருந்தும் பணம் வந்தது ராதாவிற்கு. ஒரு நாள் ராதா ஆனந்திடம் தொலைபேசியில் பேசிய போது,
5: ஆனந்த்

0: உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி வச்சுட்ட. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதையும் நீ நிறைவேற்றி வைப்பியாப்பா என்றால் மறுமுனையில் சொல்லுங்கம்மா நிறைவேற்றி வைக்கிறேன் என்றான் ஆனந்த். பெருசா ஒண்ணும் இல்லடா ஆனந்த், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் என்றான் ராதா. சரிம்மா பண்ணிக்கிறேன், ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு வேலை நிரந்தரமாயிடும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம் என்று ஆனந்த் கூறியதற்கு ஒத்துக்கொண்டு இணைப்பை துண்டித்தாள் ராதா. மாதங்கள் பல கடந்தன. ஆனந்துக்கு வேலையும் நிரந்தரமாகியது. வேலை நிரந்தரமானதும் ஆனந்துக்கு ஊதியமும் அதிகமானது. அதோடு சென்னையிலேயே ஒரு வீடு பார்த்து தன் கூடவே தன் தாயை வைத்துக் கொண்டார் ஆனந்த். ராதாவின் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது.
1: ஆனந்த், எனக்கு வயசாகிட்டே போகுது, சீக்கிரம் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நானும் நிம்மதியா உங்க அப்பா கிட்ட போய் சேர்ந்துருவேன்
0: என்றாள் ராதா. இதுல நான் சொல்ல என்னமா இருக்கு, உங்க இஷ்டம் போலயே செய்யுங்க, ஆனா ஒண்ணுமா எனக்கு ஆபீஸ்ல ரெண்டு நாள் தான் லீவ் வாங்க முடியும், அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுக்குங்க. ஆமா சொல்லிட்டேன் என்று செல்லமாய் கூறிவிட்டு சென்றான் ஆனந்த். தான் முன்பே தன் ஊரில் பார்த்து வைத்திருந்த கிராமத்து பெண்ணான கமலாவையே தன் மகன் ஆனந்திற்கு திருமணம் முடித்து வைத்தாள் ராதா. குறித்த நாளில் திருமணமும் வெகு சிறப்பாய் நடந்தது.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் கதையும் கானமும்.
1: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி மற்றும் 100 கேடியம் தங்கநகை மாளிகை மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர் திருவாரூர்.
2: நீங்கள் நகை வாங்கும் போது அது மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் தானா என ஒருமுறை பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள்.
1: நகையும் நம்பிக்கையும் கிடைக்கும் இடம் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
2: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
3: அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களும் முடிந்து இயல்பான வாழ்க்கையை ஆரம்பித்தனர் புதுமண தம்பதியர். அதிகபட்சம் தன் மகனை நெருங்காமல் இருவரையும் தனிமையிலேயே விட்டுவிட்டு தன் வயதுள்ள பக்கத்து வீட்டு பாட்டிகளிடம் பேசிக் கொண்டிருப்பாள் ராதா. அன்று வழக்கம் போல் மாத முடிவு ஊதிய உரையுடன் வந்த ஆனந்த், ஆமா இந்தாங்க என் சம்பளம் என்று கொடுத்தவன், ஆமா உங்களுக்கு பணத்தை மணியார் அனுப்புறதை விட உங்க கையில கொடுத்து அதுல நீங்க அடையிற நிம்மதியை பாக்குறதுலதாமா எனக்கு பூர்ண மகிழ்ச்சி என்றார் கண்ணீர் மல்க. ஆனால் இதை கண்ட கமலாவோ சற்று வருத்தம் அடைந்தால். தன் கணவன் ஊதிய பணத்தை தன்னிடம் தர வேண்டும் என்றும் வீட்டு வரவு செலவு கணக்குகளை தான் கவனிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கவே தன் மாமியார் ராதாவை வெறுக்க தொடங்கினாள் கமலா. எப்படியாவது தன் கணவன் ஆனந்தை தன் வசம் இழுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆலோசனைக்காக தன் தோழி ஒருத்தியை சந்தித்தாள் கமலா. அவள் கூறிய ஆலோசனைகளை நடைமுறைப்படுத்த முடிவு எடுத்தாள். மறுநாள் கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பி வந்த ராதா தன் மருமகளை தேடி தேடி பார்த்துவிட்டு பசி அதிகமாகவே கமலா சமைத்து வைத்திருந்த உணவை சாப்பிட்டாள். சில நிமிடங்களுக்கெல்லாம் தலை சுற்றி மயங்கி கீழே விழுந்தாள் ராதா. அன்று எதிர்ச்சியாக அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான் ஆனந்த். அங்கே தன் தாய் கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஆனந்த் தன் மடியில் வைத்துக் கொண்டு அம்மா அம்மா அம்மா என்று தட்டி எழுப்பியும் எழாததால் தண்ணீரை முகத்தில் தெளித்து எழுப்பினான். கண் விழித்தாலும் ஏதோ சுய நினைவில் இல்லாதவள் போல் ஏதேதோ உளறினாள் ராதா. அதை கண்டு பயந்து போன ஆனந்த் உடனே அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். ராதாவை பரிசோதித்த மருத்துவர் ராதா சாப்பிட்ட உணவில் ஏதோ கலந்திருப்பதாகவும் அவளை காப்பாற்றுவது கடினம் என்றும் கூறினார். இவை அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருந்த ராதா ஆனந்தை அழைத்து, ஆனந்த் இப்போ நான் இந்த உலகத்தை விட்டு போறேங்கிற வருத்தம் எனக்கு துளி கூட கிடையாது. இந்த வயசுல என்னை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கணுமோ அவ்வளவு சந்தோஷமா நீ பாத்துக்கிட்ட. ஆனா என்னால ஒரு

0: அமலாவிற்கு ஆறுதல் கூறினார். தன் தவறை உணர்ந்து தன் செயல்களை நினைத்து வெட்கி தலை குனிந்த கமலா,
1: உங்களோட அருமைய உங்க உயிரையே கொடுத்து எனக்கு புரிய வைப்பீங்கன்னு நினைச்சு கூட நான் பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்க அத்த, என்ன மன்னிச்சிருங்க என்று கூறியபடி வாய்விட்டு அழுதாள் கமலா.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் கானமும். இன்று இடம்பெற்றது
0: இன்று நீ நாளை நான் சிறுகதையின் நிறைவு பகுதி.
2: என்னமும் எழுத்தும்
0: காரைக்கால் தருமபுரம் ஜி மாலா.
2: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருண் பிரகாஷ். சரி நேயர்களே, மீண்டும் வரும் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காலமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள், இதுவரை கேட்ட கதையும் காலமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி மற்றும் 100க்கு 100 916 கேடியம் தங்கநகை மாளிகை மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர் திருவாரூர்.
4: நீங்கள் நகை வாங்கும் போது அது மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் தானா என ஒருமுறை பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள்.
3: நகையும் நம்பிக்கையும் கிடைக்கும் இடம் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
4: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
5: நேரம் 5:15. நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
6: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே.

0: தஞ்சாவூர் ஒரே இடம் உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
9: Yeah, this is EMD up in this. Jim Gamarina and this is the remix.
10: Confusion, tension. இந்த விளம்பர கம்பெனியை ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியிருக்கு. வாச்சதும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை. பாண்டே, டேய் பாண்டே, வாயாங்க. முதல்ல இவனை வேலையை விட்டு தூக்குனா சரியாயிரும்.
11: ஐயா, இவரு கொடுக்குற ஒரு 5-10 சம்பளத்துக்கு இலைய பாண்டே வாயா வாயான்னு கூப்பிட்டுக்கினே இருக்கிறாரு. வந்துட்டேன்,
12: சொல்லுங்க. ஒனர்
11: இந்த பில்டப்புக்கு மட்டும் குறைச்சல்ல. இந்த கூப்பிடுறோம் ஓனர். குமுதா,
13: ஓனர் கூப்பிடுறாரு, உடனே ஊடியா.
14: இந்த பாண்டியன்ன வேற.
15: இதோ வர வர,
14: ஒரு செல்ஃபி கூட எடுக்க விட மாட்டாங்க.
15: எஸ் சார், கூப்பிட்டீங்களா?
10: வாமா செல்ஃபி செங்கமலா. இந்த டிசைன் ஒன்னு கொடுத்து ரெடி பண்ண சொன்னேன், ரெடி பண்ணிட்ட?
14: டிசைன்லாம் ரெடி பண்ணிட்டேன், ஆனா அத கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணனும். கலை கிட்ட கொடுத்துர்க்கேன், இப்ப வந்துரும்.
10: ஏமா, நீ டிசைன் தான் ரெடி பண்ணியா இல்ல டிசைனா ரெடி பண்ணியா?
14: குட் மார்னிங் சார்.
10: அம்மா, இப்ப சாயந்தரம் 5:00, இப்ப போய் குட் மார்னிங் சொல்ற.
16: ஓ நோ,
10: உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த விளம்பர கம்பெனியோட நான் என்ன பாடுபட போறேனோ.
17: கம்பெனி ஆரம்பிச்சு வந்தது ஒரே ஒரு விளம்பரம், அதுக்கு இவ்ளோ பில்டப்.
10: என்னம்மா?
17: ஒண்ணும் இல்ல சார், குமுதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்.
14: குமுதா, இந்த டிசைன் ஓகேவா இருக்கா? ஏ கலை, டிசைன் சூப்பரா இருக்குடி, ஆனா என்ன, நான் கொடுத்தது அப்படியே திருப்பி கொடுக்கறியே.
17: டி குமுதா, நல்லா பாரு, நீ கொடுத்த டிசைனை நான் அப்படியே ஒன்னும் திருப்பி கொடுக்கல. எங்கெங்க கமா கோடணும், எங்கெங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு கரெக்டா மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன்.
14: ஏய், ஓனரு செம்ம கடுப்புல இருக்காரு, பேசாம அதை கொடுத்துட்டு ஓடிடு.
17: என்ன அண்ணே, கம்பெனி ஆரம்பிச்சு 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, ஆனா 1 மாற்றமும் வந்த மாதிரி தெரியல.
10: ஆரம்பிச்ச கம்பெனியில இருக்கிறவங்க தான் சரியில்லைன்னா கூட பிறந்த தங்கச்சி வந்துட்டியா? பாமா, இப்ப உனக்கு என்ன மாற்றம் தெரியல, நல்லா என்னை உத்து பாரு.
17: போன மாசம் வரைக்கும் வெள்ளை முடியா இருந்தது, இப்ப கருப்பு முடியா மாத்தி வச்சிருக்கீங்க.
10: அது நான் இல்ல, இந்த ப்ரோக்ராம் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்காருல, அவரு தலைய நல்லா உத்துப்பாரு, வாரத்துக்கு ஒரு தடவை அவரு தான் மாத்திட்டு இருப்பாரு.
17: அண்ணே, நகைச்சுவை, இதுக்கு நான் அப்புறம் சிரிச்சுக்கிறேன்.

0: ஒழுங்கா நாலு விளம்பரம் முடிங்கடி, இந்த மாசம் சம்பளம் வரணும்.
1: ஹாய் எவ்ரிவன், அட்டென்ஷன் ப்ளீஸ், தி குயின் ஆஃப் மார்க்கெட்டிங் மிஸ் ரம்யா இஸ் ஹியர்.
2: என்ன, நம்ம கடையை வீட்டு வாசல்ல வச்சிருக்கோமா இல்ல ரயில்வே பிளாட்ஃபாரத்துல வச்சிருக்கோமா?

0: ஏன் டென்ஷனா இருக்க?
1: அட அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு மாசம் ஆச்சு, இப்பதான் ஒரு கிளையண்ட் மாட்டிருக்காரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும்ல, அதான் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன்.
0: யாரு நீ? ஏன்ன வாயாலியே வட சொல்ற? முதல்ல நீ அன்னைக்கு பிடிச்ச மாதிரியே இல்ல, கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போறியா?
2: ஏ சுந்தரி, உங்க அண்ணனை ரொம்ப ஓட்டாத,

0: ஏன் ஓனர் அதுல கீனுன்னு சொன்னாங்கல, யாரு யாருங்க கீனு, எங்க இருக்காங்க?
1: இல்ல அது கீனு இல்ல, குயின், Q-U-E-E-N, குயின், அதாவது இளவரசி.
2: Oh no!
3: Nonsense! குயின்னா இளவரசி இல்ல, ராணி, மகாராணி.
4: ராணி மகா

0: என்னது மகாராணியா? எந்த நாட்டுக்கு? இந்த வேலையெல்லாம் எங்க கிட்ட வேணாம். பத்து நாள் சாப்பிடாத சோனி மாதிரி இருந்துகிட்டு ராணியா.
1: ஹலோ, யார பார்த்து பத்து நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கிறேன்னு சொல்றீங்க? நான் டயட்ல இருக்கேன், அதான் இவ்வளவு ஸ்லிம்மா அழகா இருக்கேன். உங்களை மாதிரி பூஷணிக்க மாதிரி இல்ல. ஓகே, ஹாய் பூசணி. சோனி, ஐயோ ராணி, மாடல் மாதிரி இருக்கீங்க. நான் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா?
2: அண்ணே, எப்படிப்பட்ட ஆளெல்லாம் எடுத்து வச்சிருக்க. உன் கம்பெனியோட எதிர்காலம் சும்மா பிரகாசமா தெரியுது.
3: கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.
1: What is this, Jeeva sir? Who is that indecent fellows? என்னோட ப்ராடக்ட்டுக்கு டாக்லைன் ரெடி ஆகிட்டா இல்லையா?
4: ரெடி மேடம். ஆண்டி, அந்த ஃபைல் எடுத்துட்டு வா.
5: எங்க ஓனர், நம்ம கம்பெனில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கா?
4: டேய், அது ஃபைல்ஸ் இல்லடா, ஃபைல். FILE, ஃபைல்னா கோப்பு.

0: கொடுக்க ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்ச பாதி இங்கிலீஷும் காலி ஆயிடும் போருக்கு.
1: ஓனர் இந்தாங்க ஓனர் பைலு.
0: டே டே டே டே டே ஏய் அது எங்க அம்மாவோட துணி பையடா.
2: ஓ நோ
3: பாண்டி, உனக்கு காது தான் கேட்காதுன்னு நினைச்சேன், கண்ணும் போச்சா?
4: இருக்கு இங்க என்னமோ இருக்கு.
1: குமுதா, அந்த கட்டை எடுத்து வந்து இன்னும் ஒரு இருக்கு இருக்கு
3: இருக்கு. நீங்க பேசுறது ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. ஈஸ்வரி முத்து மேடம், கொஞ்சம் வால்யூம் ஏத்துங்க.
4: எல்லாரும் அமைதியா இருங்க, இந்த ஆபீஸ்ல ஒரு கெட்ட சக்தி இருக்கு. நான் இப்பதான் அதை கண்டுபிடிச்சேன். அத முதல்ல விரட்டுனாதான் இந்த கம்பெனி உருப்படும்.
5: இத அப்பவே விரட்டி இருந்தா இந்த கம்பெனி எப்பவோ முன்னேறி இருக்கும்.
4: ஏண்டி, நான் ஒரு நல்லது சொன்னா பிடிக்காதா? என்னுடைய அனுபவம் தான் உங்க வயசு.
5: இந்த டயலாகு ரொம்ப பழசு. சுந்தரி. என்னது சுந்தரியா? ஓனரோட தங்கச்சிக்கு ஒரு மரியாதை இல்ல இந்த ஆபீஸ்ல.
6: சரிங்க ஓனர் தங்கச்சி மேடம், உங்க ஃபேமிலி பத்தின உண்மையெல்லாம் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஓனர் தங்கச்சி மேடம்.
7: ஹலோ, ஸ்டாப் இட் ஆல் ஆஃப் யூ. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஒரு கிளைண்ட் வந்து பிசினஸ் பேசும்போது உங்க சொந்த கதை சோக கதை எல்லாம் ஆபீஸ்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஜீவா சார்? ஓ மை காட், தெரியாம இந்த கம்பெனிக்கு போய் என்னோட ஆட கொடுத்துட்டேனே.
0: ஆமா, இந்த அம்மா வேற பெரிய கோடிக்கணக்கான ஒரு ப்ராஜெக்ட கொண்டாந்து என்கிட்ட கொடுத்து பண்ண சொன்ன மாதிரி ஒரே ஒரு பகுடர் விளம்பரத்தை கொடுத்துட்டு இது படுத்துற பாட்டு.

0: ஓனர் ஓனர் அது பவுடர் இல்ல ஓனர், பவுடர் POWDER பவுடர்.
1: இதெல்லாம் என்கிட்ட கத்துக்கிட்டது தானே?
0: டெஃபினெட்லி ஓனர்.
2: ஹலோ எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே நிறுத்துங்க. என்ன எல்லாரும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா?
1: ஓ இது உங்களுக்கு காமெடியா தெரியுதா? அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம்.
2: ஜீவ சார் அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப என்னோட ஆடுக்கு டாக்லைன் வருமா வராதா, ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா அத மட்டும் சொல்லுங்க.
3: ஓ ரெடி பண்ணிட்டமே, கேக்குறீங்களா?
2: அப்பாடா முடிச்சிட்டீங்களா ஒரு வழியா? ஓகே ஓகே கோ அஹெட்.
4: மேடம் நான் இப்ப சொல்ல போற பஞ்ச் லைன் மட்டும் உங்க ப்ராடக்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க, உங்க ப்ராஜெக்ட் பிச்சிக்கிட்டு போய்டும்.
0: இந்த விளம்பரம் எங்க பிச்சிக்கிட்டு போ போதோ?
4: அட இருங்க பாண்டி. மேடம் சொல்லவா, எங்க பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா எங்க மூஞ்சியும் நல்லா இருக்கும், உங்க முகரையும் நல்லா இருக்கும்.
2: என்ன சொல்ல வராங்க இவங்க, மூஞ்சி முகரையா? ஓ ஒண்ணுமே புரியலையே, லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். ஜீவா சார் நெக்ஸ்ட் ப்ளீஸ்.
5: ஜீவா சார் இப்ப என்னோட பஞ்ச் லைன கேட்க சொல்லுங்க. பவுடர்னா பவுடர், இத பூசிக்கிட்டா நீங்க தான் லீடர்.
2: ஓ ஷிட் ஐ அம் நாட் எ ஜோக்கர். நெக்ஸ்ட் ப்ளீஸ்.
6: ஏண்டா ஜீவா, இவங்கள்ட்ட கேட்டிய உன்னோட பெத்த அம்மா, நான் உசுரோட இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியாடா? கேட்டிருந்தா பஞ்சு என்னடா பஞ்சு, பஞ்சு மூட்டையே கொண்டு வந்து கொட்டியிருப்பேன்.
2: ஜீவா சார் ஹூஸ் தட் ஓல்ட் லேடி?
7: ஓ நோ,
2: வாட் இஸ் பஞ்சு மூட்டை?
0: அது தெரியாத மேடம் உங்களுக்கு, பஞ்சினா PUNCH பஞ்சு. ஆத்தா நீ சொல்லு.
6: கமலாவை பார்த்தா தொல்லையா தெரியும், இந்த பவுடரை போட்டா உங்க முகம் வெள்ளையா தெரியும்.
2: அட நிறுத்துமா, சும்மா தொல்லை வெள்ளன்னு.
0: அட என்னம்மா இவங்க, வந்தப்ப தசு பூசுன்னு இங்கிலீஷ் பீஸ்ல பேசினாங்க, இப்ப தர லோக்கலுக்கு இறங்கிட்டாங்களே. ஏமா சுந்தரி, நீ மட்டும் என்ன ஓரமா கைய கட்டி வேடிக்கை பாக்குற, நீனும் ஏதாவது ஒரு பஞ்சில அடிச்சு விட வேண்டியதுதானே?
8: இப்ப நான் சொல்றேன் பாருங்க, மேடத்தை அசத்துற மாதிரி ரசத்துக்கு தேவை பெப்பரு, உங்க முகத்துக்கு தேவை இந்த பவுடரு, இதுதான் என்னைக்குமே சூப்பரு.
1: மேடம் மேடம், இப்ப என் தங்கச்சி சொன்னிச்ச சூப்பர் டைலாக், அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
9: பேமெண்ட் சிங்கிளா டபுளா செக்கா கேஷா?
2: ஓ பேஷா, கொடுத்துடலாம் கொடுத்துடலாம். ஆமா நீங்கெல்லாம் எந்த பவுடருக்கு இப்போ இவ்ளோ நேரம் இவ்ளோ பெரிய பஞ்ச் டயலாக் எல்லாம் டிசைன் டிசைனா சொல்லிட்டு இருந்தீங்க?
6: முகத்துக்கு போடுற பவுடர் தானே, அதுக்கு தானே நீங்க கேட்டீங்க?
1: என்ன மேடம், நீங்க முகத்துக்கு போடுற பவுடருக்கு தானே விளம்பரம் ரெடி பண்ணி கேட்டீங்க, அதுக்கு தான் இந்த பஞ்ச் டயலாக்.
2: வாட் டால்கம் பவுடரா? யூ மீன் இந்த முகத்துக்கு எல்லாம் போடுவாங்களே அந்த பவுடர் சொல்றீங்களா?
6: ஆமா, வேற என்ன, இந்த வயசுலயே நான் இம்மா அழகா தெரியறேனா?
7: ஓ நோ,
6: இந்த முகத்துக்கு போடுற பவுடர் தானே காரணம்.
2: ஓ பஞ்ச் ஆஃப் ஸ்டூபிட் ஃபெலோஸ், நாசமா போச்சு. நாங்க தயாரிக்கிறது பாத்ரூம் கிளீன் பண்ற ப்ளீச்சிங் பவுடர்.
1: என்னது ப்ளீச்சிங் பவுடரா?
0: ஓனரே அது ப்ளீச்சிங் பவுடர் இல்ல, BLEACHING ப்ளீச்சிங்.
1: இதுல எல்லாம் நல்லா வக்கனையா ஸ்பெல்லிங் சொல்லி பேசு. ஏண்டா அக்ரிமெண்ட்ல ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலு ஃபேசிங் பவுடர்னு எழுதி வச்சிருக்க.
8: அண்ணே அது ஃபேசிங் பவுடர் இல்ல, ஃபேஸ் பவுடர், FACE POWDER ஃபேஸ் பவுடர்.
6: நான் தான் சொன்னேன்ல இருக்கு, இங்க என்னமோ இருக்கு
0: இருக்கு. இந்த எபிசோடு புல்லா பெல்லி

0: அப்பா.
1: Hey you, that is not spelling. It is spelling. S-P-E-L-L-I-N-G. Got it?
2: ஹாட கடவுளே, வந்த கிளைண்டையே ஸ்பெல்லிங்க்கு ஸ்பெல்லிங் சொல்ல வச்சிட்டீங்களே.
1: அதுதான் என் மோவன் கம்பெனியோட சிறப்பே.
3: மேடம், டோன்ட் மிஸ்டேக் மீ, ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்.
1: வாட்? கம் அகைன், கம் அகைன்.
3: டோன்ட் மிஸ்டேக் மீ, ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். பிளான் ஏவ மாத்தி பிளான் பி கொடுக்கறோம். ப்ளீஸ் ஓகே பண்ணுங்க மேடம்.
1: உங்க பிளான் ஏவும் வேணாம், பியும் வேணாம். இதுக்கு அந்த கொடாபுட கோமித சாமி அட்வர்டைஸ் கம்பெனிக்கே போயிடுறேன்.
4: எல்லாரும் கேளுங்க, இந்த வார கருத்து இதுதான். எந்த வேலையை செஞ்சாலும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரியா செய்யணும். கருத்து சொல்லியாச்சு.
2: ஏம்மா, இந்த ஒரு கருத்தை சொல்றதுக்குள்ளயும் கை காலெல்லாம் நடுங்குது. போய் சுகர் மாத்திரைய போட்டுட்டு படுத்து தூங்கு. நான் வரட்டா, நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.
5: ஏங்க, இந்த வாரம் கலக்கல் நேரம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? ரசிச்சிங்களா? இந்த வாரம் எந்த கதையை எழுதுறதுன்னு தெரியாம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த கதை. இதில் நடித்தவங்க ஈஸ்வரி முத்து, லதா, மீனாட்சி, சீதலா, வெண்முகி, செந்தில்குமரன்,

0: நேர்களே, உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. இதமான இந்த மாலை வேளையில் நேர்களை இனி கேட்டு ரசிக்கலாம் திருச்சியின் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அன்கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அன்கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்த் அன்கோ.
3: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
4: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
5: அதுக்கு தான் வசந்த் அன்கோ.
3: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் அன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
6: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
3: இம்பார்ட்டன்ட்.
7: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
8: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
7: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
0: விளக்கேற்றும் வேலி நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒலிக்கும் குரல்கள் சூளமங்கலம் சகோதரிகள்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
3: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
4: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கீற்று மேலே நிகழ்ச்சியில் ஒலிக்கும் குரல் LR ஈஸ்வரி.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேற்று நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் நடப்பேசி நலமாய் வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைஸ், செங்கல் சூளை மற்றும் விதைகள் விழுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கு அருண் என்டர்பிரைஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
5: விபிஎன் கண் மருத்துவமனை.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்க காத்திருக்கிறார்கள் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி,
7: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.

0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலில் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் லம்பர்தார் நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே,
2: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இதமான இந்த மாலை வழியினர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 திருச்சியின் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியினை ஒழிக்கும் குரல் ஒன்னி மேனன்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
4: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
5: அதுக்கு தான் வசந்த் & கோ.
6: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் & கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
7: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
8: இம்பார்ட்டன்ட்.
9: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் என் சொல் அமர்ந்து கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்க காத்திருக்கிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
12: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: நாளிரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர ரங்கமொழி உலாவரம் இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
13: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
14: திருவாரூரில் சன் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், திருவாரூரின் புதிய கல்வி அடையாளம் நம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள். சேந்தமங்கலம் திருவாரூர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்வி நிறுவனங்கள் இனி சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் என இயங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது திருவாரூர் வளாகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, மகரிஷி வித்யா மந்திர், சிபிஎஸ்இ பள்ளி என இயங்குகிறது. 2026-27 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரமான கல்வி, நவீன வசதிகள், அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி என மாணவர்கள் கல்வி கற்க ஒரு அற்புதமான சூழல். உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் கல்விக்கான சிறந்த இடம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், சேந்தமங்கலம், திருவாரூர்.
9: காரைக்கால் பண்பலை 100.3 நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நீ கீழக்கரை நூர் முகமது பாடியிருக்கும் பாடல் ஒலி விழா வருகிறது.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நேர்களுக்கு திருச்சியின் சேலம் மங்களன் மங்களில் உளங்கிணிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதலி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு அனில் பாஸ்தாவின் உளங்கிணைந்த நல் வாழ்த்துக்கள்.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
0: நாகை மோராசன்ஸ் ரெடிமேட்ஸின் உளங்கிணைந்த நல் வாழ்த்துக்கள். நேர்களுக்கு நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் உளங்கிணைந்த நல் வாழ்த்துக்களை
1: தெரிவிக்கிறார்கள்.
0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளங்கிணைந்த நல் வாழ்த்துக்கள்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி ஒலிக்கும் குரல் சிந்து.

0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நெல்லை விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கும் குரல் கே ஜே ஏசுதாஸ்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நிகழ்ச்சி அனைத்தையும் விழுங்கும். திருச்சி என் சேலம் மங்களன் மங்கள்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். இன்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: மேல் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அன்கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்த் அன்கோ.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.

நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 நேர்கள் இனி கேட்கலாம் பண் இசை நிகழ்ச்சியில் திருமுருக கிருபானந்த வாரியார் பாடியிருக்கும் திருத்தணிகை திருப்புகழ் ஒளி உலா வருகிறது.

0: 3 PM. In last night's match, Delhi Capitals defeated Rajasthan Royals by 7 wickets in Jaipur. In badminton, Indian men's team will take on France for a place in the finals of the Thomas Cup 2026 at Horsens in Denmark today. And with that, we end this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டதற்கு மேற்காசியாவில் நிலவி வரும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நடைபெறுகிறது. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கான கோடை கொண்டாட்டம் இலவச பயிற்சி முகாம் ஜவஹர் பால் பவனில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டதற்கு மேற்காசியாவில் நிலவி வரும் சூழலே காரணம் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இருப்பினும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்து வருவதாகவும் கூறினார். புதுச்சேரி, அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்கம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் விரிவான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 3 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும், இம்மையங்களில் மத்திய ஆயுதப்படை மற்றும் மாநில காவல்துறை இணைந்து 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில்,
2: விரிவான ஏற்பாடுகளை வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து பண்ணியிருக்கு. நம்ம வாக்கு எண்ணிக்கை வந்து 3 மையங்களில் வந்து நடைபெற இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையாக 3 அடுக்கு பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கிறது. போஸ்டல் பேலட், அதாவது தபால் வாக்குகளை வந்து காலையில் 8 மணிக்கு எண்ண ஆரம்பிப்போம். இவிஎம் ஓட்டை வந்து 8:30 வந்து எண்ண ஆரம்பிப்போம். ஒரு ரவுண்ட்ஸ் முடிவுலையும் வந்து அவங்களுடைய முன்னிலை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு விரிவான ஏற்பாடுகள் வந்து பண்ணியிருக்கோம். வாக்கு எண்ணிக்கை வந்து சுமாராக ஒரு 4 மணிக்கு வந்து முடிவடையும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
1: புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் அங்குள்ள டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அரசு கலைக்கல்லூரியில் எண்ணப்பட உள்ளன. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளதாக மண்டல நிர்வாகியும் தேர்தல் அதிகாரியுமான திரு சிவராஜ் மீனா தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணும் அதிகாரிகள் மற்றும் கட்சி முகவர்கள் உட்பட 136 நபர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அனைத்து செயல்பாடுகளும் சிசிடிவி கேமராக்களில் பதிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பகல் 12 மணிக்குள் முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் மேக்ரஹாட் மற்றும் டைமண்ட் ஹார்பர் தொகுதிகளுக்குட்பட்ட 15 வாக்குச்சாவடி மையங்களில் மறு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த வாக்குச்சாவடிகளில் கடந்த மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலின் போது சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் தேர்தல் பார்வையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட அறிக்கைகளின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த மறு வாக்குப்பதிவிற்கு உத்தரவிட்டிருந்தது. சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணும் பார்வையாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை மட்டுமே நியமனம் செய்ய உத்தேசித்துள்ள தேர்தல் ஆணையத்தின் முடிவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் அலுவலர்களை தேர்ந்தெடுப்பது தேர்தல் ஆணையத்தின் உரிமை என்று கூறியுள்ள நீதிமன்றம், வாக்கு எண்ணப்படும் ஒவ்வொரு மேசையிலும் ஏற்கனவே முகவர்கள், கண்காணிப்பாளர்கள், தேர்தல் பார்வையாளர்கள் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. புதுடில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை நோயாளிகளின் படுக்கை அருகிலேயே பயன்படுத்தக்கூடிய கையடக்க MRI கருவியை இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தியுள்ளது.

0: உள்ளது. இது தீவிர சிகிச்சை பிரிவுகள், அவசர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவுகளில் உள்ள உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் நோயாளிகளுக்கு விரைவான மூளைப்படம் எடுப்பதை சாத்தியமாக்குகிறது. இந்த கருவியை சக்கரங்கள் மூலம் நேரடியாக நோயாளிகளிடம் கொண்டு செல்ல முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNUபுதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. MBBS, பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் தமிழ், ஆங்கிலம், இந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வினை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட

0: நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNUபுதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. MBBS பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் தமிழ், ஆங்கிலம், இந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வினை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுகின்றனர். புதுச்சேரி பிராந்தியத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழகம், தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 9 மையங்களில் நடைபெறும் நீட் தேர்வினை 4,440 பேர் எழுத உள்ளனர். நீட் தேர்வினையொட்டி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தேர்வர்கள் அரைக்கை கொண்ட வெளிர் நிற ஆடைகளை மட்டுமே அணிந்து வர வேண்டும். முழுக்கை கொண்ட சட்டைகள் அல்லது ஆடைகளை அணிய அனுமதி இல்லை. இருபாலரும் எக்காரணத்தை கொண்டும் ஷூக்கள் அணியக்கூடாது. தேர்வர்கள் காதணிகள், மோதிரங்கள், பதக்கங்கள், கழுத்தணிகள், வளையல்கள், கொலுசுகள் போன்ற எவ்விதமான நகைகளையோ ஆபரணங்களையோ அணிந்து வரக்கூடாது. தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு முன்கூட்டியே வர வேண்டும். செல்போன்கள் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களையும் தேர்வு அறைக்குள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை. தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளே அனுமதிக்கப்படாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா மட்டுமல்லாமல் துபாய், அபுதாபி, தோஹா, சிங்கப்பூர் உள்ளிட்ட 14 இடங்களிலும் நீட் தேர்வு நடைபெறுகிறது. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கான கோடை கொண்டாட்டம் இலவச பயிற்சி முகாம் இன்று தொடங்கி வரும் மே 31 வரை புதுச்சேரி ஜவஹர் பால் பவனில் நடைபெறுகிறது. மேலும் காலாப்பட்டு, லாஸ்பேட்டை உள்ளிட்ட 9 இடங்களில் அமைந்துள்ள ஜவஹர் சிறுவர் இல்லங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த முகாம் குறித்து ஜவஹர் சிறுவர் இல்ல தலைமை ஆசிரியர் திரு மணிவேல் கூறுகையில்,
2: இப்பயிற்சி முகாமானது 9 இடங்களில் கோடை கொண்டாட்டம் என்ற பெயரில் மாணவர்களுக்கான இசை, நடனம், வாய்ப்பாட்டு, ஓவியம், விளையாட்டு, தேக்குவாண்டா மற்றும் இசைக்கருவி மீட்டல் ஆகிய பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்துள்ளது. மாணவர்கள் தாங்கள் விரும்பிய கலைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பயிற்சி முகாமானது காலை 9 முதல் 12 மணி வரை நடைபெறும். ஒரு மாணவர்களுக்கு 2 பயிற்சிகளை கற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககம் இப்பயிற்சி முகாமுக்கு தேவையான மெட்டீரியல்களை சிறப்பான முறையில் வழங்கி வருகிறார்கள்.
1: மே மாதத்தில் எதிர்பார்க்கப்படும் வெப்ப சூழல் குறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் சில பகுதிகளில் இயல்பை விட அதிகமான வெப்ப சூழல் மற்றும் வெப்ப அலை நிலவக்கூடும் என்றாலும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதன் மூலம் இந்த சூழலை திறம்பட கையாள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் எல் நினோ சூழல் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஸ்ரீகாகுளம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், மீனவர்கள் வசிக்கும் கிராமங்களில் சூரிய மின்சக்தியால் இயங்கும் தெரு விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதற்கட்டமாக 100 கிராமங்களில் 1400 சூரிய சக்தி மின் விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடரில் இன்றிரவு 7:30 சென்னையில் தொடங்கும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் களம் காண்கின்றன. போட்டியில் தொடர வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இரு அணிகளும் களமிறங்கும் நிலையில் இன்றைய ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டதற்கு மேற்காசியாவில் நிலவி வரும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நடைபெறுகிறது. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கான கோடை கொண்டாட்டம் இலவச பயிற்சி முகாம் ஜவஹர் பால் பவனில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: நேரம் 6:20. நெற்றினம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: சொற்பொழிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குபோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
6: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
5: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
6: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
8: வணக்கம். பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பது மட்டுமல்லாமல் பிறரின் துன்பத்தையும் நாம் போக்க வேண்டும். இவர் இத்தகையவர், நமக்கு வேண்டியவர், வேண்டாதவர் என்றெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடாது. நிலையிழந்த மனிதர்களின் துன்பத்தை நாமே வலிய சென்று தீர்த்து வைக்க வேண்டும். இதனை இன்னார், இணையர், ஏமர், பிறர் என்னும் சொல் என்னும் இளராம் இயல்பினால் துண்ணி தொலைமக்கள் துன்பம் தீர்ப்பதே யார்மாட்டும் தலைமக்கள் ஆகற்பாளார் என்ற நாளடியார் பாடல் பிறர் துயர் துடைத்து அனைவரும் மேன்மக்களாக வாழ வேண்டுமென்ற கருத்தினை நன்கு வெளிப்படுத்துகிறது. உயர்ந்த மனிதர்கள் என்பவர்கள் நம்முடைய மான உணர்ச்சியை போன்றதுதான் மற்றவர்களின் மான உணர்ச்சியும் என்பதை நன்கு புரிந்தவர்கள். இவர்கள் வலியவர்களால் எளியவர்களின் உரிமைகள் மீறப்படுவதைக் கண்டால் நெருப்பு கனலாகி மனம் புழுங்குவர். இதனை திருமதுகையாக திறனிலார் செய்யும் பெருமிதம் கண்ட கடைத்தும் எரிமண்டி காணம் தலைப்பட தீப்போல் கனலுமே மானம் உடையார் மனம் என்ற நாளடியார் பாடல் தெரிவிக்கிறது. இதனால் சமுதாய நன்மையையோ அல்லது தனி மனித நன்மையையோ சிதைக்கக்கூடிய செயல்களை, துன்பம் தரும் செயல்களை நாம் செய்யக்கூடாது என்று நாளடியார் வலியுறுத்துகிறது. சமுதாய பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் கேலி செய்தும் தாழ்வாக பேசியும் அவர்கள் மனதை புண்படுத்துவது என்பது ஒரு மனித உரிமை மீறல் ஆகும். இது மிகவும் தவறானது என்பதை நீதி நூல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. கொடும்பாடு உடையார் வாய்ச்சொல் இன்னா என்று இன்னா 40 என்ற இலக்கியம் நமக்கு எடுத்துரைக்கிறது. மெலியார் மேல் கோபம் கொள்ளக்கூடாது என்பதை சீரற்க சிற்றில் பிறந்தாரை என்று நான்மணி கடிகை அறிவுறுத்துகிறது. வலிமை குறைந்த பணியாட்களை வேலை வாங்குபவர்களுக்கும் கொடுப்பதற்கு தம்மிடம் பொருள் இருந்தும் இல்லை என்று சொல்பவர்களுக்கும் ஒருபோதும் சொர்க்கத்தில் இடம் இல்லை என்று திரிக்கடுகம் எடுத்துரைக்கிறது. மெலியார் மேல் கலகம் செய்வது முதலான வன்முறை செயல்களை கூட்டமாக செய்வதும் பெரும் தவறு என்பதனை சுட்டிக்காட்டுவதுடன் இச்செயல் எதிர்காலத்தில் நமக்கே பெரும் துன்பத்தை தரும் என்று சுட்டிக்காட்டுகின்றது பழமொழி 400. எனவே பிறர் துயர் துடைப்போம், அதில் பேரின்பம் காண்போம். நன்றி.
7: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தாஸ் சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காம்பாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: லைட் ஹவுஸ் இன்று மாலையும் நாளையும் நந்தலை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள், அனில் பாஸ்தா, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். 6:45 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் இசைத்துறிகை கேட்கலாம். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல் தூரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் ஒளி விழாவரும். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் வெண்பன்றி வளர்ப்பு அனுபவங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் வி அரவிந்தன் அவர்கள் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளைய பாரதம். காரைக்கால் விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி பகுதி 2 கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 அனில் பாஸ்தாவின் இசை ஊஞ்சல் கேட்கலாம். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல்லமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரியின் இரவு மலரும் கேட்கலாம். 10:30 இரவு மலரும் ஒளி விழாவரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 துயிலும் முன் ஒளி விழாவரும். இனி நாளைய நிகழ்ச்சி குறிப்புகள். நாகேஷ்ணியம் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி. நாளை காலை 6:00 குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட்டின் உழவர்களுக்கு கேட்கலாம். 6:40 ஸ்ரீ எலினாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் விவிஎன் ஆயிலின் ஏன் சொல்லவது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோவின் கலர் லேபின் பசுந்தலில் பங்கேற்கும் சிறுமி ஆர் சத்யஸ்ரீ. நாளை காலை 7:00 திரை இசை. 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். 7:30 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ் ஸ்கூல், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் காலை காம்போ ஒளி விழாவர காத்திருக்கிறது. நாளை காலை 8:00 தொல்லி வேறும் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடிக செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்க விளம்பரதா நிகழ்ச்சி. 8:05 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு ஒளி விழாவரும். 8:30 நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வைக்கிங் வெனிலின் பிரீட்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். நாளை காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அரவணரப்பேசின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியில் குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் பி காசி அரசி அவர்கள். 9:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் கேட்கலாம். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும் ஒளி விழாவரும். நாளை காலை 9:35 திரை இசை. 9:40 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். இதுவரை ஒளி விழா வந்தது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகள் தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீலகிரி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான அனைத்து ஆயத்தப் பணிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 23ஆம் தேதி 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள், நுண்பார்வையாளர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள் என அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் பயிற்சி அளித்துள்ளது. இந்த தேர்தலில் 10 லட்சத்திற்கும் கூடுதலான தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 85.1% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிகபட்சமாக 89% வாக்குகள் பதிவாயின. இந்த தேர்தலில் 5,73,43,291 வாக்காளர்கள் 75,064 வாக்குச்சாவடிகளில் தங்களது வாக்குரிமையை செலுத்தியுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையொட்டி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர், துணை ராணுவப் படையினர் உள்ளிட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் சில பகுதிகளில் இயல்பு நிலைக்கு கூடுதலாக வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் நாடு முழுவதும் இந்த வெப்பநிலை இருக்காது என்றும் அவர் கூறினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கோடை வெப்பத்தை திறம்பட சமாளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாதத்தின் 2 மற்றும் 4வது வாரத்தில் சில இடங்களில் கூடுதல் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்று அவர் கூறினார். இருப்பினும் 1 மற்றும் 3வது வாரங்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலையையொட்டியே வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோடை காலத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். இரவு நேர வெப்பநிலை அதிகரிப்பதால் நகர்ப்புறங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் கூறினார். எல்னினோ தட்பவெப்ப ஏற்ற இறக்க நிலை தற்போது காணப்படுவதாகவும் தென்மேற்கு பருவமழைக்கான வாய்ப்பும் உள்ளதாக அவர் தெரிவித்தார். கோடைக்கால வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், மாநில மற்றும் மாவட்ட அளவில் முன்னெச்சரிக்கைக்கான பணிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். கடும் வெயில் சுட்டரிக்கும் நேரங்களில் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவ மாணவியருக்கு தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டெலி கவுன்சிலிங் சேவையை 1-4-4-1-6 மற்றும் 104 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மாணவர்கள், பெற்றோர்கள் தேவையான ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு

0: 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் வரும் 5 தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு ராஜஸ்தான் முதல் குமரி கடல் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா, ராயல்சீமா மற்றும் உள் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் மே 5 வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மே 6, 7, 8 நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
1: இதனிடையே சேலம் மாவட்டம் மேட்டூர், கொளத்தூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகேயுள்ள கொளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட லக்கம்பட்டி, சின்னத்தண்டா, பெரியதண்டா, நீதிபுரம், தார்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் வாழை விவசாயம் சாகுபடி செய்திருந்தனர். இங்கு பூவன், மொந்தம், கதலி, செவ்வாழை ரகத்தைச் சேர்ந்த வாழைகள் உள்ளன. இந்த நிலையில் கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 10,000 மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் பல லட்சம் ரூபாய் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. வேளாண்துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இந்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வன விலங்குகள் நடமாட்டம் உள்ள 16 இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணா குகை, பைன்மர காடுகள் மற்றும் மோயர் சதுக்கத்திற்கு இன்றும் நாளையும் கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருச்செந்தூர் கடற்கரையில் 70 தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் பாதுகாப்பாக குளிக்க கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் தீப்தி சர்மா, ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்தில் அடுத்த மாதம் 12 முதல் ஜூலை 5 வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்டோயின் கிபாடோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜென்சி தீபக் பாயை வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் பீவன் தென்னாப்பிரிக்காவின் மார்க் வேன் இணையை வென்றது. பாக் நீரிணையை வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்துள்ள 7 சிறுவன் இஷாங் சிங்கிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நாளை

0: நடைபெறவுள்ள நிலையில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீலகிரி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40 நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3
2: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
2: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லாப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
3: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
2: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
3: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால். திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
4: BA தமிழ், BA இங்கிலீஷ், BA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BCOM ஜெனரல், BCOM கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
5: BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc AI அண்ட் மிஷின் லேர்னிங், BCA,
4: BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், BSc பயோடெக்னாலஜி, MCOM, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மையப்பன், திருவாரூர்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
8: தொடர்புக்கு 8925936936.
9: நலமாய் வாழ். நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள்.
10: எல்லாருமே இருமும் போது வந்து கொஞ்சம் மூக்கு வாய் ரெண்டுமே ஒரு கையிலையோ இல்லை ஒரு கர்ச்சிப்போ ஒரு சின்ன ஒரு இப்போ எல்லாம் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்காங்க, அதையும் வச்சு கவர் பண்ணி தான் இருமணும். பொது இடங்கள்ல, பொது இடங்கள்னா பேங்க், ஆஃபீஸு, ஸ்கூலு, இது இல்லாமல் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு நமக்கு அதுக்கான அவேர்னஸே இல்லை. அது பண்ணினாலே அந்த கிருமி மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக அது கிருமி பரவிட்டே காற்றுல தொத்திட்டே இருக்குன்னு கிடையாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உடனே ஸ்ப்ரெட் ஆகாது. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமாக அந்த ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அதை அவேர்னஸ் சொல்லி கொடுத்து அவங்க வந்து போய் தொற்று வாங்கிட்டு வீட்டில் வந்து அவங்க இருமும் போது வீட்டில் ரொம்ப வயசானவங்க இருக்காங்க இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்காங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு அந்த தொற்று வந்துடுது. ஸோ இது எப்படின்னா பக்கத்தில் காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை பக்கத்துலேயே உட்காண்ட்ருக்கும்போது அவங்க மூஞ்சிக்கு நேரம் இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் கிருமி நமக்கு பரவும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம வந்து முதல்ல வந்து கையில் அந்த மாதிரி எதாவது பண்ணிக்கலாம், இல்லை பின்னாடி வந்து நம்ம பேசக்கூடிய தடுப்பூசி பற்றியும் நம்ம அதை முறைகள் அனுசரிச்சிக்கலாம்.
9: சரிங்க மேம், இந்த நிமோனியா வர்றதுக்கான காரணங்கள் என்ன மேம்? ஏன்னா இது காற்றுலே பரவும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க, இது எப்படி மேம் பரவுது?
10: காற்றுலே பரவுது அப்படின்னா நான் எப்போவுமே காற்றுல அது கிருமி எப்படி பறந்துகிட்டே இருக்கும் அப்படி அர்த்தம் இல்லை. இப்போ நான் வந்து எனக்கு வந்து கிருமி எப்படி வருதுன்னா இன்னொருத்தர்கிட்ட அந்த கிருமி நான் வாங்கிட்டு வரேன், இல்லை எனக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும்போது ஒரு பொது இடங்களுக்கு போகிறேன், நிறைய கிருமி இருக்கிற இடத்துக்கு போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நிமோனியா வந்து வரக்கூடிய காரணம் மூணாக வச்சு அதை பிரிப்பாங்க. ஒன்று, பொது இடங்களில் போகும்போது யாரோ ஒரு இடத்துல இருமுறாங்க, நான் பக்கத்தில் இருக்கோம், அந்த கிருமி வாங்கிட்டு வரலாம். இல்லை நம்ம ஒருத்தரை பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஆஸ்பத்திரியில் யாரோ போகிறோன்னா அங்கேயும் நிறைய கிருமி இருக்குது, ஏன்னா அது ஃபுல்லாக பேஷண்ட்ஸாக இருக்கிற இடத்துனால அங்கே யாரோ திரும்புகிறாங்க, இல்லை அந்த மாதிரி வரலாம். இல்லை நமக்கு வந்து ஒரு நார்மலாக எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும்போது வேற ஒரு பொது இடங்களில் நிறைய பேர் கிருமி இருக்கிற இடத்துக்கு போவோம், அப்படியும் வரல. அதாவது எங்கெல்லாம் நமக்கு யாரோ போய் இரும்பும் போது எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா அதை வாங்கிட்டு வந்துடுவோம், அப்படி தான் வருது.
9: ஓகே மேம், இதுக்கான அறிகுறிகள் என்ன மேம்? இப்போ ஒருத்தவங்களுக்கு நிமோனியா இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் அவங்கக்கிட்ட இருக்கும் மேம்?
10: அவங்களுக்கு வந்து இருமல் இருக்கலாம், நெஞ்சுவலி வரலாம், முக்கியமாக மூச்சுத்திணறல், ஜுரம் வரும், மூச்சுவிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களோட ஆக்சிஜன் லெவலில் கம்மியாகும். இதுதான் ரொம்ப முக்கியமான அறிகுறிகளாக இருக்குது. உடனே மருத்துவரை அணுகும்போது அவங்க அதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி நிமோனியா மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க.
9: ஓகே மேம், பொதுவாகவே சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க வந்து சளி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பொதுவாகவே அவங்கக்கிட்ட இருக்கும். இது நிமோனியா தான் அப்படின்னு

0: ஸ்பெசிஃபிக்கான ஏதாவது ஒரு சிம்டம் இருக்கா?
1: ஆமாம், இது ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா குழந்தைங்க அடிக்கடி சளி இருமல் சொல்லிகிட்டே இருப்பாங்க. சளி இருமல் அலர்ஜினால் வந்து ரொம்ப பொது. ஸோ இப்போ சளி இருமல் இருக்கும்போது சளி மருந்து கொடுப்பாங்க, இல்லை ரெண்டு நாள் அதுவே ஒழுகிட்டு இருக்கும், அப்படியே சரியாயிரும், ஜூரம் லைட்டாக இருக்கும், சரியாயிரும். ஆனால் குழந்தைங்க மூச்சு விட கஷ்டப்படுவாங்க, அவங்களோட அந்த மூச்சோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை வந்து கிராமத்தில் கண்டுபிடிக்கிறக்க ஒரு டாக்டர் வந்து இதுக்கு ஒரு மற்றவங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்து அதுக்கான ஒரு அவார்டே அவங்க வாங்கியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, அவங்களோட மூச்சு விடுறதோட ரேட்டை வந்து பார்க்க சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து நெஞ்சில் வந்து குழந்தைங்களுக்கு தெரியாது, வயிற்றை பார்த்தோன்னா நல்லா மேலே ஏறி இறங்கும். அதோட மேலே ஏறி இறங்கும் போது ரொம்ப வேகமாக நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது அவங்க நிமோனியான்னு சந்தேகப்படலாம். ஏன்னா ரொம்ப டெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சளி டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப வந்து அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா குழந்தைங்க சளியெல்லாம் துப்ப மாட்டாங்க. ஸோ உள்ள சளி இருக்கும், குழந்தை நிற்காமல் ஜுரம் இருக்குது, கொஞ்சம் மூச்சு ரொம்ப வேகமாக இழுத்துட்டே இருக்குது, கொஞ்சம் இருமிட்டே இருக்குது, அப்படின்னா அது நிமோனியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழு. நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: நேர்களே, உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இதமான இந்த பொழுதில் நேர்கள் இனி இணைந்து கேட்கலாம். இது நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் இசைத்தூரிகை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
1: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் நாக் A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இதுவான இந்த பொழுதில் நேரில் இசை கேட்க நாம் இனி இணையலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை.

0: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நாளின் நிகழ்ச்சி வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
2: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
4: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
5: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குட்டின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நாளை நிலஷன் அனைத்தி வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
3: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
5: நமது பண்பலையில் இன்று காலை 10 மணிக்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து.
6: பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 மாசம் கழிச்சு போய் மேனேஜர்ட்ட சொன்னா, சார் அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த அன்னைக்கு 8-ம் 3-ம் பேருக்குனா என்னென்னு கேட்டீங்க, 23 வாய் தவறி சொல்லிட்டேன், நீங்களும் சரியாக காதில் வாங்கலை, எனக்கே அந்த வேலையை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். அப்போ அவர் சொன்னாராம், இல்லைப்பா அன்னைக்கு வந்து இன்டர்வியூ நடந்த அன்றைக்கி மொத்தம் 294 பேர் இன்டர்வியூக்கு வந்தீங்க, உன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் 8-ம் 3-ம் பேருக்குனா என்னென்னு, நீ சொன்னது தான் நியரஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர், அதனால தான் கொடுத்தேன், அவனும் தப்பாக கொடுத்துடல அப்படின்னு சொன்னாராம். அது என்னென்னா, வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற நிம்மதியாக வாழ விரும்புகிறவர்கள் நியரஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும்.
5: உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: சைபால்.
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
9: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர்களுக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி அசெட்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: மேகலின் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குலூர் VVN ஆயிலின் இன்சொல் அமது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில்.
11: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான

0: வலியின் போரடி.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
2: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: மேலும் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள், கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: நேற்று நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
4: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம், உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடி செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
3: நேர்களே,

0: நேர்களுக்கு திருச்சியின் சேலம் மங்களன் மங்களில் விளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு அனில் பாஸ்தாவின் விளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் விளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களில் விளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள். நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் விளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாம் இணைந்திருக்கிறோம் இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகையோடு.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: நேர்லை காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இசை தூரிகையோடு நிகழ்ச்சி நிறைவாக ஒழிக்கும் பாடலின் படம் ஈரம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் இசைத்தூரிகை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
1: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நெல்லை இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.

0: கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் கடந்த மாதம் 23 தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 முதலில் தபால் வாக்குகளும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 140 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 9 தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 வாக்கு எண்ணும் பணி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வாக்கு எண்ணும் பணியில் 15,465 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்தார். அசாமில் 126 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த மாதம் 9 தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் குயல் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வாக்கு எண்ணும் பணியில் 5,981 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க கூடுதலாக பொது பார்வையாளர்கள், காவல்துறை பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே நியமிக்கப்பட்ட 77 காவல்துறை பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சீராக நடைபெறவும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த பார்வையாளர்கள் மேற்கொள்வர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் அமைதியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் அறைகளுக்குள் காவல்துறை பார்வையாளர்கள் எந்தவொரு சூழ்நிலையிலும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து அலுவலர்கள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் மூலமாக வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசிஐ நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR கோட் கொண்ட இந்த அடையாள அட்டைகள் இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. மக்ரஹாத் பஷ்சிம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் மாலை 6 வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாலை 5 நிலவரப்படி 87% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் உற்பத்தி திறனை மேம்படுத்த முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். இந்த மாநாட்டில் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,292 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. தகவல் தொடர்பு நிபுணரான திரு ஜோஷி திரைப்படத்துறையில் பல்வேறு படைப்புகளை செய்துள்ளார். அவரது நியமனம் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரைப்படம், இலக்கியம், விளம்பரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமாக செயலாற்றியவர் ஜோஷி என்று குறிப்பிட்டார். நாட்டின் கலாச்சாரத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லும் பிரசார் பாரதியில் அவரின் தலைமை பங்களிப்பு முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் அனைத்து ஊடக பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சக செயலர் திரு சஞ்சல் குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் பத்திரிகை தகவல் அலுவலகம்

0: மத்திய தகவல் தொடர்பகம், ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பீகாரில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் இன்று தொடங்கியது. வீடுகள் தொடர்பான தகவல்கள் சுய பதிவேற்றம் செய்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து இன்று முதல் அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கணக்கெடுப்பு பணி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான பயிற்சி பெற்ற அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று விவரங்களை சேகரித்து வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2ஆம் கட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ளது. 2வது கட்டத்தில் வயது, கல்வி தகுதி, வேலை, பாலினம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை மக்கள் தொகை அதிகாரி திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்துள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடுகள் தொடர்பான தகவல்கள் வரும் 7ஆம் தேதியிலிருந்து இணையதளத்தில் சுய பதிவேற்றம் செய்யலாம் என்றும் கூறினார். வீடுகள் தொடர்பான தகவல்கள் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை சேகரிக்கப்படும் என்றும் திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு அமெரிக்காவும் ஈரானும் கட்டுப்பாடுகள் விதித்ததை அடுத்து அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திய பின் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் கடல் பகுதி வழியாக கப்பல்கள் செல்ல கப்பல் நிறுவனங்களிடமிருந்து ஈரான் சுங்க கட்டணம் வசூலித்து வருகிறது. கடந்த 13ஆம் தேதி ஈரான் நாட்டின் கப்பல்களுக்கு அப்பகுதியில் அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதனையடுத்து 45 வணிக கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அகதிகளை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு ஐநா குழு கவலை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் உள்ளிட்ட அகதிகளை பாகிஸ்தானிலிருந்து வெளியேற்றியதாக கண்டறிந்ததை அடுத்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென்று ஐநா குழு வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் காவல்துறையினர் அகதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக வரும் தகவல்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் 21 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் காவல்துறையினர் தீவிரவாத தடுப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரிக் இ தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் நடைபெறும் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் தில்லி அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் இன்டர் காசி அணியை வென்றது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அண்டோனி குபுடோவை வென்றார். தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அகல்பாத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜென்சி தீபக் பாயை வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் மாரே இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி.

0: பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: உங்கள் நிலம் செழிக்க, மகசூல் பெருக, இதோ கேப்டன் பிராண்ட் வேப்பம் புண்ணாக்கு. பருத்தி மற்றும் நெற்பயிர்களுக்கு சிறந்த கவசம், மண்ணுக்கு சத்து, பயிருக்கு பாதுகாப்பு. ஏக்கருக்கு ஒரு மூட்டை போதும். மறக்காதீங்க, ரெட்டை குதிரை படம் போட்ட கேப்டன் பிராண்ட் வேப்பம் புண்ணாக்கு. குன்னலூர் பைட்டோ ப்ராடக்ட்ஸின் தரமான தயாரிப்பு. தொடர்புக்கு செல் 9443785123.

0: இனி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு எம்டி பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்,
3: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
4: உழவர்களுக்கு
5: சுபா. என்ன சுபா, இந்த நேரத்துல தோட்டத்துல உட்காந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது.
6: அக்காவா, வாங்க வாங்க, இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க.
5: என்ன இது, தென்னங்குருத்து மாதிரி இருக்கு.
6: தென்னங்குருத்து மாதிரி இல்ல, தென்னங்குருத்தே தான்.
5: அட, என்னமா நீ, தென்னை மரத்தை வெட்டிட்டீங்களா?
6: நாங்க எங்கக்கா வெட்டினோம், வெட்ட வச்சுட்டு.
5: எனக்கு புரியலையே.
6: அதான்க்கா, இந்த கருவண்டுன்னு ஒரு விஷம் வண்டு இருக்கு பாத்தீங்களா, அது மரத்தையே காலி பண்ணிட்டுக்கா. அதால எனக்கு குருத்து தான் மிச்சம் கிடைச்சது.
5: சுபா, நீ சொல்றது உனக்கே சரின்னு தோணுதா?
6: என்ன அப்படி தப்பா சொல்லிட்ட?
5: பின்ன கருவண்டு தாக்கிருக்குன்னு சொல்ற, அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரிஞ்சுக்காம மரத்தையே இப்படி வீணாக்கிட்டீங்களேம்மா.
6: எங்களுக்கு மட்டும் மரத்தை வீணாக்கணும்னு ஆசையா என்ன? உள்ளேயே இருந்து குடஞ்சிட்டு இருந்திருக்கு, தெரியவே இல்லை. ரொம்ப பாதிச்ச பிறகுதாக்க தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் விட்டா மரம் கூட மிஞ்சாதுன்னு தான் வெட்டிட்டோம்.
5: ஏன் சுபா, மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாது?
6: கேட்டிருந்தா
5: அந்த கருவண்டை எப்படி போக்கலாம், மரத்தை எப்படி காக்கலாம்னு வழி சொல்லிருப்பனே.
6: அட, அப்படியே அக்கா சொல்றீங்க? அக்கா இப்பாவது சொல்லுங்கக்கா, இருக்கிற மரத்தையாவது காப்பாத்துறோம்.
5: நீ சொல்றதும் சரிதான் சுபா. ஏன்னா இந்த வண்டுங்க ஒரு மரத்தை தாக்கினதோட ஓடி போயிடாது, அடுத்த மரத்துக்கு கண்டிப்பா தாவும். அதுக்கு என்ன தீர்வா பண்ணலான்னு நான் சொல்றேன், நீ அதை செஞ்சு பாரு.
6: சரிக்கா சொல்லுங்கக்கா.
5: இதுக்கு ஒன்றும் பெருசா காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சுபா. பக்கத்திலே விளைஞ்சு கிடக்குதுல ஆமனுக்கு.
6: ஆமா.
5: அதுல ஒரு 5 கிலோ எடுத்துக்கோ. அதை நல்லா அரைச்சி 5 லிட்டர் தண்ணியோட கலந்து மண்பானை அப்படி இல்லைன்னா தொட்டியில போட்டு ஒரு 10 நாள் மூடி வச்சிரு.
6: 10 நாள் கழிச்ச பிறகு?
5: 10 நாள் கழிச்ச பிறகு அந்த கலவையிலேருந்து ஒரு கெட்ட துர்நாற்றம் வீசும்.
6: துர்நாற்றமா?
5: அந்த துர்நாற்றம் தான் சுபா அந்த வண்டை விரட்டுறதுக்கு சிறந்த வழியே. அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றேன், அதை கேளு.
6: சொல்லுங்கக்கா.
5: ஒரு 5 லிட்டர் கொள்ளளவுல ஒரு பானை எடுத்துக்கோ. அதுல 2 லிட்டர் இந்த கலவைய ஊத்திக்கோ. அது கூட ஒரு 3 லிட்டர் தண்ணிய சேர்த்துக்கோ.
6: அப்புறம் என்னக்கா பண்ணணும்?
5: அந்த பானையோட வாய்ப்பகுதியை மட்டும் நல்லா தெரியற மாதிரி மண்ணுக்கு கீழே புதைச்சு வச்சிடணும்.
6: ஓ, பானையே புதைச்சிடணும், வாய்ப்பகுதி மட்டும் தெரியற மாதிரி.
5: ஆமா ஆமா, அதுவும் தென்னை மரம்லாம் கூடி இருக்கிற இந்த தென்னந்தோப்புக்குள்ளதான் புதைக்கணும். நீ கொண்டு போய் அதை 1/2 மீட்டர் தள்ளி போச்சிடாத, துர்நாற்றம் வீசுதுன்னு.
6: ஓ, அங்கதான் புதைக்கணுமா? அப்புறம்க்கா?
5: அந்த கெட்ட வாடைக்கு அந்த வண்டெல்லாம் அந்த பானைக்குள்ள வந்துடும். பானைக்குள்ள வந்துட்டா அதெல்லாம் அழிஞ்சு செத்து போயிடும். இத 2 நாளைக்கு ஒரு தடவை வண்டுகளை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பானையை அப்படியே விட்டுறணும். இதுல வெறும் கருவண்டு

0: தான் சாவுன்றது இல்லை சுபா.
1: வேற என்னக்கா?
0: கூன் வண்டும் செத்து போயிடும், இந்த சாம்பல் நிற வண்டு, காண்டாமிருக வண்டு, இந்த நிலக்கடலை போட்டிருந்தா அதுல சாம்பல் நிறத்துல ஒரு வண்டு இருக்குமே,
1: ஆமா,
0: அது கூட இந்த கரசல்ல உழுந்துச்சுன்னா சீக்கிரமா செத்து போயிடும். இது மட்டும் இல்ல சுபா, இதே கரசல சிறுதானிய பயிரெல்லாம் பயிர் பண்றோம்ல அந்த இடத்துல வச்சேன்னு வச்சுக்கோ, விளைச்சலும் நல்லா இருக்கும், எலியோட நடமாட்டமும் குறைஞ்சு போயிடும்.
1: அக்கா நீங்க சொல்றத பார்த்தா ஒரு கல்லுக்கு பல மாங்கா மாதிரில இருக்கு.
0: ஆமா ஆமா, கிட்டத்தட்ட அப்படியேதான்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: மங்கள்யான்
3: சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
6: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
8: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: செல்வீகா, எனக்கு ஒரு சந்தேகம்.
2: என்ன சந்தேகம் சுபா?
1: இல்ல, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. நம்ம ராமண்ணா ஏக்கா திடீர்னு வெண்பன்றி வளர்ப்புல இறங்கிருக்காங்க. அதுல முன்ன பின்ன அவங்களுக்கு அனுபவம் இருக்கா?
2: இதே சந்தேகம் தான் சுபா எனக்கும் இருந்துச்சு. நான் கேட்டது கூட ராமு என்ன சொன்னிச்சுனா, ஒரு வளர்ப்பை செஞ்சு பார்த்தா தானே அதுலேருந்து கொஞ்சம் அனுபவத்தை கற்றுக்க முடியும்னு சொன்னிச்சு.
1: ஓ, இது கூட நல்ல யோசனை தான்க்கா. அந்த அனுபவத்தை வச்சு அந்த வளர்ப்பே சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு.
2: என்ன சுபா திடீர்னு நீ என்னமோ வெண்பன்றி வளர்ப்பு பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க?
1: இல்லைக்கா, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில் கூட வெண்பன்றி வளர்ப்பை பற்றி தான். அதான் நம்ம ராமோனனுக்கு ஃபோன் பண்ணி நிகழ்ச்சியை கேட்க சொன்னேன். இந்நேரம் அண்ணன் ரெடியா உட்காந்துருப்பாங்க நிகழ்ச்சி எப்போ போடுவாங்கன்னு கேக்குறதுக்காக.
2: யாரு எங்க இருந்து வெண்பன்றி வளர்ப்பு பத்தி சொல்ல போறாங்க?
1: நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் வி அரவிந்தன் அப்படிங்கிறவங்க தான் வெண்பன்றிகளை வளர்த்துட்டு இருக்காங்களாங்கா. அவங்க தான் இன்னைக்கு நமக்கு சொல்ல இருக்கிறாங்க அவங்களோட அனுபவத்தெல்லாம்.
2: சரி சரி, ரேடியோவை வை சுபா, நிகழ்ச்சியை கேட்போம்.
3: உழவர் பெருமக்களுக்கும் நேர்களுக்கும் வணக்கம். விவசாயம் சார்ந்த உபத்தொழில்கள் அப்படின்றது வந்து ஒரு சிறந்த ஒரு விஷயம். அதாவது விவசாயம் வந்து ஒரு காலத்தில் தான் பண்ண முடியும், மழை வரும்போது பண்ண முடியும், பருவத்தை பயசே அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சில சமயம் வந்து விவசாயிகள் விவசாயம் செய்யும்போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் கூட வருது. இருந்தாலும் அதையும் தாண்டி அவர்கள் வந்து விவசாயத்தை வந்து செஞ்சுட்டு தான் வராங்க. ஏன்னா நாட்டின் முதுகெலும்பே விவசாயிகள் தான். போது கண்டிப்பாக வந்து அவங்க அந்த தொழிலை விடுறதா இல்லை, எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் விவசாயத்தை தவிர்த்து, அதாவது அவங்களுக்கு விவசாயம் செய்ய முடியல, அதுல வந்து அனுபவம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் விவசாயம் சார்ந்த உபத்தொழில்களையும் அவங்க செய்யறாங்க. அந்த வகையில் ஆடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், மாடு வளர்த்தல், தேனி வளர்த்தல் இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வெண்பன்றி வளர்ப்பு, அதை வந்து வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு வர ஒருவரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். வணக்கம் சார், நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: வணக்கம் மேடம், என் பேர் அரவிந்தன். நான் வெண்பன்றி வளர்ப்பு மற்றும் இறைச்சி கடை வச்சு நடத்துறேன். நான் எம்சிஏ படிச்சிருக்கேன், மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். எங்க நைனா வந்து இந்த தொழிலை முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, அவர் பெரிய லெவலில் அதை கொண்டு போக முடியல. அதுக்கப்புறம் எங்களுக்கு விவசாய இடம் 2 ஏக்கர் இடம் இருந்துச்சு. நான் தான் இதை வந்து வெண்பன்றி வளர்ப்போம்னு சொல்லி ஆரம்பிச்சு அதை கண்டினியூஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம்.
3: நீங்க எந்த வயசுல இருந்து இந்த பன்றி வளர்ப்பை செஞ்சுட்டு இருக்கீங்க?
4: 12th படிக்கும் போதே வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். 10 குட்டி வெளியில இருந்து எடுத்துட்டு வந்து அதை வளர்த்துட்டு காலைல வேலை பார்ப்பேன். வேலை பார்த்துட்டு ஸ்கூல் போயிட்டு வந்து மேக்சிமம் வந்து வெண்பன்றி பொறுத்தவரைக்கும் காலைல ஈவினிங் தான் ஒர்க் இருக்கும். மதியானம்

0: சும்மா வாட்டர் மட்டும் மேல தெளிச்சா போட்டா போதும். காலை ஈவினிங் கிளீன் பண்ணிட்டு ஃபுட்டு போடணும். அப்படின்னாலும் ஹோட்டல் வேஸ்டேஜ் தான் மேக்சிமமா இருக்கும். அன்னைக்கு டிஃபன் மிச்சப்படுத்தல மேடம் அது. அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்ட்டு, அப்புறம் வந்து கோழி வேஸ்ட் இருக்குல்ல மேடம், எல்லாமே ஓரளவு குக் பண்ணுவோம். பெரிய பாக்ஸில் போட்டு கறியும் கழிவுகளும் சேர்த்தே கொடுப்பாங்க மேடம். அவங்கள்ட்ட ஒல்லி வச்சோம்னா இந்த மாதிரி தேவைப்படுதுன்னா அவங்க ஒரு பாக்ஸில் தனியாக எடுத்து வைப்பாங்க. ஒரு பாக்கெட் உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு அதை முன்னாடி காலைல ஒரு 10 குட்டி 15 குட்டி தான். நான் 12th படிக்கும்போது அப்போ வந்து வெண்பன்றி எல்லாருக்கும் ஃபேமஸ் கிடையாது. நான் வந்து 2007 நான் 12th படித்தது 2007 படித்தேன் மேடம். அதுக்கப்புறம் திருச்சிக்கு போயிட்டேன். காலேஜ் போயிருக்கா போயிட்டப்போ எங்கள் சித்தப்பா இந்த தொழில் ரன் பண்ணிகிட்டே இருந்தார். அவங்க கருப்பு வளர்த்தாங்க, நாட்டு பண்ணின்றது வந்து வீட்டுக்கு பின்னாடி அப்போ வளர்த்தாங்க. இப்போ காலம் மாற்றம் ஆனோன்னா ஏரியாவில் இதெல்லாம் வளர்க்கக்கூடாது, நோய் வருதுன்னா அதெல்லாம் நிப்பாட்டாங்க. நிப்பாட்டின அப்புறம் நம்ம வந்து வயல் இருந்துச்சு எங்களுக்கு, இது வெண்பன்றி வளர்ப்போம்னு சொல்லிட்டு கிளாஸ் சுரேஷ் சார் வந்து கால்நடை டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து கிளாஸ் ஆரம்பித்தாங்க. காலேஜ் படித்து முடிச்சப்போ ஃப்ரீயாக இருக்கப்போ போவேன். போகிறப்போ அவங்க சொன்னோன்னா சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சின்னதாக ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து ஒருத்த நாளில் விஜயபூர்ணின்ட்டு அவங்க வெட்டினி டாக்டர், அவங்க வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணாங்க. இப்படிலாம் பண்ணுங்க, இது வந்து நாகப்பட்டினம் சிட்டிக்குள்ளே யாரும் பண்ணல. நாங்கள் பாப்பா கோவில் கிராமத்தில் வச்சுருக்கோம். நாங்கள் பாப்பா கோவில் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூருக்குள்ளே மேக்சிமம் வெண்பன்றி வந்து சின்னதாக 20-10 நாங்கள் லார்ஜஸ்ட் கலாவுக்கு 200-300 அந்தமாரி ஆரம்பித்தோம். அந்தமாதிரி ஆரம்பிக்கப்போ டாக்டர் தேவைப்படுறதுனால 2-3 டாக்டர் சுரேஷ் சார் ஒன்று, அறிவியலகன் வந்து விஜயபூர்ணின்னு டாக்டர் வந்து நமக்கு எப்படி வளர்க்கணும் ஆரம்பிக்கிறப்போ சொல்லி கொடுக்கணும். ரொம்ப ஆரம்பத்தில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆட்டம் வந்து கோமாரியில் அடி வாங்கணும். கோமாரி பெருசாக அந்தளவு தாக்கத்தை உருவாக்கலை, ஓரளவு மீண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃப்ளூனு புதுசாக இப்போ வந்ததுனால அதில் ஒரு வாட்டி அடி வாங்கணும். இந்த 6 வருஷத்தில் 2 வாட்டி அடி வாங்கிடும். இப்போ ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃப்ளூ வந்து 2020 இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. அந்த ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃப்ளூ நம்ம அது வந்து அசாமுலேருந்து நார்த் ஈஸ்ட்டில் தான் வந்துச்சு. அதுலேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கேரளாவுக்கு வந்து, கேரளாவில் தமிழ்நாடு வந்துச்சு. அதுக்கு தடுப்பூசியே கிடையாது. மேக்சிமம் அதோட என்ன பண்ணும், ஃபுட் எடுக்காது.
1: பன்றி வந்து நோயால் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க?
0: வெண்பன்றி பொறுத்த வரைக்கும் எல்லா நோய்க்கு காமனும் பன்றி ஃபுட் எடுக்காது. ஃபுட் எடுக்கலாமே நம்ம அது நோய் வாய்ப்பட்டுருக்கணும் அடிக்கும். அது அடிச்சிச்சுன்னா ஒரு 2-3 நாள் ஃபுட் எடுக்காது. எல்லா பன்றி வளர்ப்புகளுக்கும் நார்மலாக உள்ள நோய், இங்கே லோக்கலில் இருக்க நோய், ஒன்று தண்ணி பிரச்சனையால் வரும், இன்னும் ஃபுட்டு பிரச்சனையால் வரும். அப்புறம் டாக்டர் என்ன பண்ணுனாங்க, தண்ணியை சுகாதாரமாக வச்சுருந்தாலே இந்த நோய் வராது. தண்ணியை என்ன பண்ணும், டேங்கில் ஏற்றி டேங்க்லேருந்து எல்லாத்துக்கும் ஃபீடிங் சிஸ்டம் ஒன்று செட் பண்ணும். அதனால அந்த அல்ல நோய் வரல.
1: சார், இப்போ வந்து ஃபேட்டனிங் ஒன்று சொல்லுவாங்க, ப்ரீடிங் ஒன்று சொல்லுவாங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: பன்றி வளர்ப்பில் வந்து 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று தாய் பன்றியிலேருந்து குட்டி எடுத்து அந்த குட்டியை செல் பண்ணுறது.
1: இன்னொன்று தாய் பன்றி நீங்களே வளர்ப்பு.
0: தாய் பன்றி நம்மள்ட இருக்கும், அது குட்டி போடும், அந்த குட்டியை சேல் பண்றது. ஃபேட்டனிங்ன்றது குட்டியை வெளியில இருந்து வாங்கி அந்த குட்டியை ஒரு 6 மாசத்துல வந்தீங்கன்னா ஒரு 60-70 கிலோ வந்துடும். மேக்சிமம் 80 கிலோ கூட வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வந்து அதை சேல் பண்றது. இந்த 2 சிஸ்டம் தான். அதை வந்து ஆரம்ப காலத்துல ஒரு பன்றி வளர்ப்புன்னு ஒருத்தவங்க இருந்தீங்கன்னா ஃபேட்டனிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். குட்டியை வந்து ஆல்ரெடி அவங்க 60 நாள் வளர்த்து கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துட்டு வந்து நீங்க காட்டிங்களா ஃபீடு 1 மாசம் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தீவனம் ஈஸியாக கிடைக்குமோ உங்கள் மார்க்கெட்டில், இல்லை உங்களுக்கு ஏதாவது உருவாக்க முடியுமோ, இன்னும் பசி தீவனமாக இருக்கலாம், இல்லைனா ஹோட்டல் வேஸ்ட் எடுத்து அதை குக் பண்ணி போடலாம். இந்த மாதிரி ஃபேட்டனிங் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யாராவது வெண்பன்றி வளர்ப்பு ஆசைப்பட்டு வளர்க்கணும்னு உனக்கு என்ன இருந்துச்சுன்னா
1: பின்பற்றலாம்.
0: இந்த மாதிரி பண்ணலாம். ப்ரீடிங் வந்து ஒரு தாய்ப்பண்ணியை வந்து தேர்ந்தெடுக்கணும். அது கண்டிப்பாக நம்ம வந்து அனுபவம் இல்லாமல் தாய்ப்பண்ணியை தேர்ந்தெடுக்க ரொம்ப கஷ்டம். தேர்ந்தெடுத்தாலும் அது ஒரு தாய்ப்பண்ணி வந்து மேட்டிங் ஆனதுலேருந்து குட்டி போட 3 மாதம் 3 வாரம் 3 நாள் ஆகும். இந்த 3 மாசம் 3 வாரம் 3 நாளுக்குள்ள தான் கரெக்டா குட்டி போடணும். அதுக்கு முன்னாடி போட்டாலும் பின்னாடி போட்டாலும்
1: குறைப்பிரசவம்
0: வரும், குட்டிங்க வந்து வேஸ்டேஜ் ஆகும்,
1: ஒழுங்கா வளராது.
0: நீ எவ்வளவுதான் வந்து ஒரு வெண்பன்றி பண்ண ஆரம்பிச்சு நீங்க அதை வந்து டெவலப் பண்ணி குட்டிய 100% எடுக்கிறது வாய்ப்பு கம்மி தான்.
1: அது தமிழ்ல என்ன சார், ஃபேட்டனிங் ப்ரீடிங் சொல்றீங்களா?
0: உடம்ப ஏத்தி வைக்கிறது. இன்னொன்னு தாயிட்ட இருந்து குட்டி எடுத்து அந்த குட்டிய
1: சரி வெளியில இருந்து வாங்கி அது வளர்க்கிறது. இது வந்து தாய் போட்டு குட்டி நம்மளே வளர்க்கிறது. வெளியில இருந்து வாங்கினா உங்களுக்கு லாபம்ன்றீங்க, ஏன்னா அது ஏற்கனவே கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த குழந்தைல எல்லாம் நிறைய விஷயத்துல இறந்து போயிடலாம், நோய் தாக்கலாம், அதெல்லாம் இல்லாம நீங்க இது பண்ணலாம். இது சிறந்த முறை அப்படின்னு சொல்றீங்க.
0: நீங்க ஃபேட்டனிங் பண்ணீங்கனாவே கவர்மெண்ட்ல காரைக்குடி, நாமக்கல், திருநெல்வேலி, ஒருத்தநாள்லாம் குட்டி சேல் விற்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்க குட்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களே ஸ்வைன் ஃப்ளூவர் தடுப்பூசி எல்லாமே என்னென்ன வருமோ அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க, வழிகாட்டலும் கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட்ல இருந்து வாங்கினீங்கன்னு வச்சுக்கலாம், நோய் தாக்கம் கம்மியா இருக்கும்.
1: கால்நடை மருத்துவமனைகள் வாங்கினா எங்க சார் குட்டிகள் வந்து அதிகமா விற்பனை செய்யறாங்க? கவர்மெண்ட் சொல்றீங்க, எந்த சென்டர் சொல்லுங்க.
0: ஒரத்தநாடுல இருக்கு மேடம், பண்பன்றி பண்ண இருக்கு, அங்க குட்டி வாங்கலாம். அப்புறம் காரைக்குடி செட்டிநாடு இல்ல மேடம், அங்க வாங்கலாம்.

0: திருநெல்வேலியில இருக்கு மேடம், நாமக்கல்ல இருக்கு. அவங்க எல்லாம் குட்டி சேல் பண்ணுவாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ரேட்டுப்படி ஒரு குட்டி வந்து உயிர் அடைக்கு 250 ரூபா. ஒரு 15 கிலோல ஒரு குட்டி எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் வளர்க்கறது. அதை நீங்க எடுத்துட்டு வந்து கரெக்டா ஒரு மாசம் கொஞ்சம் சிரமம் பண்ணாம ஃபீடு வசந்தி மனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தீவனம் நீங்க உங்க மார்க்கெட்ல என்ன ஈஸியா கிடைக்குமோ. நான் கண்டினியூஸா ஒரு பண்ணி வந்து மேக்சிமம் 6 கிலோ ஒரு நாளைக்கு எடுக்கும் தீவனம். நீங்க தீவனம் 6 கிலோ ஒரு பண்ணிக்கு போட்டீங்கன்னா ஒரு கிலோ தீவனம் 45 ரூபா, 6 கிலோ 20 ரூபா போட என்ன ஆகுது? அது வந்து ஒண்ணுமே ஆகாது. அதனால நீங்க ஹோட்டல் வேஸ்ட், கோழி வேஸ்ட், அந்த இலை சாப்பாடு இலை போறாங்களா மேடம், அதெல்லாம் வந்து நீங்க போடலாம். ஆனா அதுக்கு பழக்கம் குட்டிங்க, குட்டிக்கு பழகுறப்ப அதுக்கு கழிச்சல் வருதா இல்ல ஜுரம் அடிக்குதான்னு வந்து ஒரு மாசம் கண்டினியூவா பாத்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து குட்டி கன்வெர்ட் ஆகி இந்த மாத்திக்கும். அதுல இருந்து நீங்க குட்டி எடுக்கிறீங்க மேடம், அந்த குட்டிங்களுக்கு இந்த தீவனமே போடலாம். நீங்க போற தீவனம் கண்டினியூ பண்ணு. மேக்சிமம் கவர்மெண்ட்ல இருந்து குட்டி எடுத்தீங்கன்னா பெஸ்ட்,
1: எல்லாமே தடுப்பூசி போட்டு ஒரு அளவுக்கு வளர்த்து ஒரு நல்லபடியா கொடுத்துருவாங்க.
0: நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க மேடம், இன்னொன்னு டாக்டர் ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்த ஒரு மாசத்துக்கு உங்களை. நீங்க வெண்பன்றி வந்து மேக்சிமம் யாரும் அதிகமா செயல்பட மாட்டாங்க. இது ஏன்னா இதுல ஒர்க் அதிகம், லேபர்ஸ் கிடைக்க மாட்டாங்க மேடம். ஓனரே லேபர் ஆனாதான் இந்த பிசினஸ் பண்ணலாம்.
1: நம்மளே சேல்ஸ் பண்ணணும், கரியும் நம்மளே வந்து விற்கணும். அந்த மாதிரி இருந்தா,
0: அந்த மாதிரி இருந்தா நம்ம இறங்கி வேலை செய்யற மாதிரி இருந்தா வெண்பன்றி வளர்க்கலாம். சிஸ்டமேட்டிக்கா வெண்பன்றி உருவாக்குறது வந்து ரொம்ப காஸ்ட்லி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த சிஸ்டத்தை கொண்டே வர முடியாது. ஒரு பிரீடிங் கேஜி, பிரீடிங் உருவாக்குறது கேஜி உருவாக்குனாவே 1 லாக். ஒரு பண்ணி குட்டி போட்டு அந்த கேஜை வந்து வெளியில ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அந்த சிஸ்டம் ஒன்று இருக்கும் மேடம். அதுல வாட்டர் கிட்டு எல்லாமே இருக்கும் சிஸ்டம். நீங்க பிளிப்கார்ட்ல அடிச்சா கூட வந்துடும் மேடம்.
1: சரி, ஓகே.
0: ஆன்லைன்ல அந்த கேஜி சிஸ்டம் வந்து 1 லாக். அதை நம்ம வந்து நம்மளே அதை அளவெடுத்து செஞ்சாலே 45,000 ரூபாய் தாண்டி வந்துடும் லோக்கல்ல. அதனால வந்து சிஸ்டமேட்டிக்கா வெண்பன்றி வளர்க்கறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி. நீங்க வந்து ஹோட்டல் வெஸ்ட், கோழி கழிவு, அதுவும் இல்லாம வெள்ளசோறு, வெள்ள சாதம் ஆக்குறதுல இதை கொஞ்சம் கலந்து 1 கிலோ கொடுத்தோம்.
1: காய்கறிகள்
0: போட்டானே அதுவே போதும். அதாவது ஒரு பண்ணிக்கு மேட்டிங் ஆகுதுல மேடம், மேட்டிங் ஆனதுல இருந்து 3 மாசம், 3 வாரம், 3 நாள்ல குட்டி போட்டுரும். மொதல் 2 மாசத்துக்கு நம்ம வந்து இந்த சாப்பாடே ரெகுலர் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. கடைசி 1 மாசத்துக்கு அதுக்கு வந்து ஃபீடு கொடுத்தே ஆகும். ஏன்னா ஒரு வீட்டுல
1: மகப்பேறுனா எப்படி ஆகும்?
0: ஒரு 2 மாசம் வந்து நம்ம ஃபீடு கொடுத்தா அதுக்கு ஒன்னும் கழிச்சு கழிச்ச நோய் வந்தா ஊசி போட கேட்டு. அது வந்து அடைச்சி 30-35 நாள்ல வந்து நம்ம வந்து ஃபீடு கொடுத்தோம்னா அதுக்குள்ள தாது உப்பு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே ஃபீடு இருக்கும். ஆரோக்கியமா இருக்கும். அது குட்டி போட்டதுல இருந்து கரெக்டா ஒரு 25 நாள் வரைக்கும் தாய்க்கு ஃபீடு கொடுத்தே ஆகணும். அது பால்ல அந்த ஃபீடு கண்ணுடைய குட்டி நல்லா இருக்கும். 28 நாளுக்கு அப்புறம் நம்ம நார்மல் ஃபீடு போடலாம். பன்றி வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் தீவனம் தான் கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால தீவன மேலாண்மை வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா வெண்பன் ஃபீடு லாபம்
1: வளர்க்கலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி 45 ரூபாய் அப்படின்னு பண்ணி வாங்கினா
0: ஃபீடும் யாரும் இப்ப கிடைக்காது. வெண்பன்றிக்கு ஃபீடு வந்து சேலம், கேரளா அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் வெண்பன்றிக்கு தீவனம் கிடைக்குது. இங்க வந்து நம்மளே அரைச்சிக்கிறோம்.
1: என்னென்ன போட்டு அரைப்பீங்க?
0: இங்க வந்து அறிவழகன் சார் வந்து நமக்கு வந்து திருவாரூர்ல வந்து கேவிக்கு பக்கத்துல ஒரு மில்லு ஒன்று இருக்கு, அங்க வந்து ஒரு லிஸ்ட் அனுப்பிட்டாரு. அரைச்சி நம்ம கொடுக்குறாங்க, நம்ம பண்ணைக்கு அவங்க அரைச்சி கொடுக்குறாங்க. மேக்சிமம் சாப்பிட்ட கேட்டா என்னன்னு புண்ணாக்கு, சோயாபீன்ஸ், விட்டமின்ஸ், தாது உப்பு அதெல்லாம் கலந்துதான் தம்பி வரும். குட்டிக்கும் கரெக்டா இருக்கணும் அரைச்சி கொடுக்குறாங்க. வெளியில வந்து தீவனம் வந்து நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்கல மேடம். நான் விசாரிச்சு பார்த்தேன், கேரளாக்கு போன் பண்ணி சார் ஒரு நம்பர் கொடுத்தாங்க, அந்த நம்பர் கிடைச்சேன். 1,750 ரூபா ஒரு மூட்டை. இங்க வந்து பார்சல் 2,200 ரூபா அடக்கம் வருது. அது ரொம்ப காஸ்ட்லினால இங்கே லோக்கல்ல
1: அரைச்சிட்டு நீங்க வாங்கிட்டு வந்துருவீங்களா? எந்த டைம்ல வாங்கிட்டு?
0: இல்ல மேம், மொத்தமா ஒரு 5 முட்டை 6 முட்டை. ஒன்னு வீடு வந்து மாசம் அந்த பண்ணைகள் மட்டும் தான் மட்டும் வீடு
1: மாசம்
0: கடைச்சி அந்த 1 மாசம் மட்டும் போடுவோம். எப்படியும் பண்ணையில மட்டும் ஒரு 20 மணி தான் மேக்சிமம், அதிகபட்சம் ஒரு டைம்ல மாசமா இருக்கும். வீக்லி 1 முட்டை தான் ஆகும். அது மேக்சிமம் நம்ம அந்த தீவனத்துல வெள்ள சோறு இருக்குல்ல மேடம், சோள சோறு ஆக்கி அதை கலந்து போட்டோம்னா ஒரு அளவு நமக்கு கட்டுப்படி ஆகும்.
1: பன்றி வளர்ப்புல வந்து பல்லு வளரும்,
0: அதாவது குட்டி போடுங்க. குட்டி போடுறது வந்து 24 மணி நேரத்துக்கு பண்ணி ஒரு குட்டி போடுதுன்னா அதை முதல்ல அந்த தொப்புல கொடி இருக்கணும். அது கொட்டில ஒரு கையளவு விட்டுட்டு கேப்ல கட் பண்ணிடணும். இங்க 4 பல்லு வரும், மேல 2 கீழ 2 இங்க 4, அதை கட் பண்ணிடணும். அதை கட் பண்ணிட்டு 24 மணிக்குள்ள கட் பண்ணணும். அது நுனியை மட்டும் கட் பண்ணணும், கொஞ்சம் இறக்கி கட் பண்ணிட கூடாது. மேல சார்பா இருக்கும்ல, அந்த சார்பு மட்டும் கட் பண்ணணும்.
1: ஃபுல்லா
0: கட்ட பிளட் வந்துடும். மேக்சிமம் பிளட் வராம கட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அது கோஆபரேட் பண்ணதுல அது வாழ்வாலும் கத்தும். நம்ம மேக்சிமம் எவ்வளவுதான் கட் பண்ணணும், பிளட் வந்துடும். மேக்சிமம் பிளட் வராம அந்த மேல சார்பு மட்டும் கட் பண்ணணும். டைல கட் பண்றது நம்ம இஷ்டம். பிரச்சனை வருமா? 14 நாள்

0: குட்டிகளுக்கு என்ன பண்ணுவோம், கழிச்சல் ஏதாவது நோய் வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், டிவாமிங் பண்றதுக்காக 25 நாளைக்கு அப்புறம் டிவாமிங் பண்ணிடுவோம். 45 நாள் இல்ல 60 நாள்ல பிரிக்கலாம். குட்டிட்டு இருந்து பிரிச்சிட்டோம்னா ஒரு வருஷத்துக்குள்ள 2 ஈத்து எடுக்கலாம். பண்ணு சில பேர் என்ன பண்ணுவாங்க, 80 நாள் வரைக்கும் வச்சிருப்பாங்க, அது வந்து தாயிட்ட பால் குடிச்சிருக்கும். அது 45 நாள் இல்ல 60 நாள் இது பண்ணி ஃபார்மிங் பிசினஸ் பண்றோம்னா நம்ம வந்து 2 ஈத்து எடுத்தாதான் நமக்கு ஒரு லாபம். இப்ப ஒரு 10 குட்டி, ஒரு 100 குட்டி போடுதுன்னு வச்சுக்கலாம், மொத்தம் நம்ம ஃபார்ம்ல வந்து 100 குட்டி போடுறது, அது வந்து 17% வந்து இறந்து எவ்வளவுதான் மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் 17% ஒரு 100 குட்டில 17 குட்டி இறக்கதான் செய்யும். குட்டி இறக்குதுன்னு கவலைப்பட்டோம்னு வச்சுக்கலாம், வளர்க்கவே முடியாது. நீ எவ்வளவு கண்மூழி இப்ப கேச்சிங் சிஸ்டம் எல்லாம் வந்துட்டு நான் சொன்னேன், 1 லட்சம் அந்த கேஜுக்குள்ள தாய்ப்பண்ணி ஏற்றிடலாம். தாய்ப்பண்ணி ஏற்றாலும் ஃபுல்லா கூண்டு மாரி இருக்கும், 2 சைடு குட்டிக்கு மட்டும் பால் கொடுக்கும், பண்ணி மூவ் பண்ணாது. அந்த மாதிரி சிஸ்டம் வந்துச்சுன்னா ஒரு அளவு குட்டிங்களை காப்பாத்தலாம். ஒரு 10 குட்டி போடுறதுனா 9 குட்டி காப்பாத்திடலாம். ஏதோ ஒண்ணு, அந்த ஒண்ணு வந்து நமக்கு மத்த 9 குட்டி பெரிய குட்டியா இருக்கும், ஒரு சின்ன குட்டி. இந்த 9 குட்டி பால் குடிக்க விடாது, இந்த ஒரு குட்டியை
1: ஓ தள்ளி விட்டுருங்க,
0: தள்ளி விட்டுருங்க. இதோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும்.
1: பிறக்கும்போதே அது குட்டியாவே பிறந்தரும், 9 குட்டி நல்லா.
0: நம்ம நேரம் வந்து தாய்க்கு நல்லா பால் இருந்துச்சு, தாய் வந்து பால் ஊட்டுது அப்படின்னா 10 குட்டி காம்பதுரும். அது மாதிரி ரேரா தான் பண்ணிங்க அமையும்.
1: அது வந்து இந்த பால் குடிக்கிற சண்டையில ஒரு குட்டி வந்து இதுவாயிடும்.
0: அந்த 9 குட்டி அயன் இன்ஜெக்ஷன் போட்டாலுமே 9 குட்டி 10
1: குட்டி 10 குட்டி தான் போடுமா, பண்ணி பல குட்டி
0: ஒரு குட்டியும் போடும் மேடம். 16 குட்டி வரைக்கும் கணக்கு, 16 குட்டி வரைக்கும் போடும் மேடம். நான் 16 குட்டி போற அளவுக்கு தாயிட்ட பால் இருக்குமான்றது சந்தேகம் தான். என்னைய பொறுத்த வரைக்கும் 8 குட்டி போட்டு இறக்குறதோட 8 குட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கலாம், தாய்க்கு வந்து மேக்சிமம் வந்து தாய் சின்ன பண்ணி தேர்ந்தெடுக்கிறப்ப இந்த சரி 7 காம்பு, இந்த சரி 7 காம்பு இருக்கும், 14 காம்பு வச்சு தாய் பண்ணி தேர்ந்தெடுக்கணும்.
1: தேர்ந்தெடுக்கும் போதே 14 காம்பு,
0: 14 காம்பு இருக்கும். அந்த 14 காம்பு மேக்சிமம் 16 காம்பு இருக்கும், அது ரேர் தான். மேக்சிமம் 14 காம்பு இருக்கும். அந்த 14 காம்புல இருந்து நீங்க தாய் பண்ணி தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுக்கு பால் வந்து 8 குட்டி போட்டுச்சுன்னா நிறந்து குடிக்கும். கரெக்டா ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்து பக்கத்துல குடுக்கறப்ப என்ன பண்ணும், பக்கத்துல வாய் வாய் இடிச்சுக்கப்ப வாய் புண்ணாகும். அதுக்குதான் அந்த பல்ல கட். ஏன் சில பேர் யோசிப்பாங்க, குட்டிலேயே ஏன் பல்ல கட் பண்றாங்கன்னா சைட்ல பல்லு சார்பா இருக்கும். குட்டி ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல பால் குடிச்சுன்னு வச்சுக்கலாம், இப்படி எடுக்கிறப்ப அது நைஸா இருக்கும். ஒரு தோல் அதுல ஒரு ஓட்ட விழுந்துச்சு பிளட் வந்துடும். அந்த பறவை காக்காலா இருக்கு பாருங்க, அந்த பிளட் வந்து என்ன பண்ணும், அதுதான் மேக்சிமம் பல்லு கட் பண்றது. இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த பல்லு சார்பா இருக்கணும், தாயோட மடிய டேமேஜ் பண்ணும்.
1: அது உண்டு,
0: ரெண்டு காரணம். அதனால பல்ல கட் பண்ணணும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உன்னே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோயில் வி அரவிந்தங்கிறவங்க வெண்பன்றி வளர்ப்ப அவர் படிக்கிற காலத்திலேயே ஆரம்பிச்சிட்டாராம்.
3: ஆமாங்கா, நானும் கவனிச்சேன். படிக்கும் போதே ஒரு தொழில் முனைவரா ஆகணும்னு நினைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெண்பன்றி வளர்ப்பை கேட்கும் போதே ரொம்பவே ஆர்வமா இருக்குக்கா. அது எப்படி பராமரிக்கிறாங்க, இது எந்த அளவு லாபகரமான தொழிலா இருக்கு, இதெல்லாம் இவங்க மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியுதுன்னா பாருங்க.
2: ஓ, நம்ம ராமு தம்பி தேர்ந்தெடுத்திருக்க இந்த வெண்பன்றி வளர்ப்பு நல்ல தொழில் தான் போல.
3: அத சொல்லுங்க, வாங்கக்கா அடுத்த பகுதியும் கேப்போம்.
4: கோடை காலம் பயங்கரமா வெயில் கொளுத்துது, நம்மளாலே சமாளிக்க முடியல. வெண்பன்றி கோடை காலத்தை தாங்காதுன்னு சொல்லுவாங்க. குளிர்ச்சி படுத்த என்ன மாதிரியான
5: நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் மேடம்

0: பன்றி வந்து ரெண்டு வேளை குளிப்பாட்டுவோம் மேடம். மழை காலத்துல வந்து ஒரு வேளை தான், காலை வேஸ்டேஜ் எல்லாம் அள்ளிட்டு தீவனம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு மூணு மணிக்கு தீவனம் போடுறோம். ஏன்னா சீக்கிரம் பனி இறங்கினால பனி ஃபீட் எடுக்காதனால வெளிச்சம் இருக்க போய் போட்டுருவோம். வெயில் காலத்துல காலைல ஆறு மணிக்கே வாஷ் பண்ணிட்டு ஒரு வாட்டி ஃபீட் போட்டுருவோம். சாயங்காலம் மூணு மணிக்கு வாஷ் பண்ணிட்டு ஃபீட் போடுவோம். ரெண்டு வேளை குளிப்பாட்டுறதுனால ஒரு அளவு நல்லா இருக்கும் மேடம். இன்னொன்னு பெண் பன்றி பொட்டகம் அமைக்கும் போது மேடான பகுதியை பார்த்து அமைக்கிறது நல்லது. இன்னொன்னு செட்டு போறப்போ செட்டை இறக்கி போடக்கூடாது மேடம். இந்த மாட்டு கொட்டாய்க்கு எல்லாம் போட்டு தண்ணி உள்ள வராத அளவுக்கு எல்லாம் போடக்கூடாது. தரையில இருந்து நம்ம கேஜி போடுறோம்னு வச்சுக்கலாம், செவ்வறுல இருந்து நாலு அடி கேப் போட்டு தான் மேல சீட்டு போடணும். அப்பதான் ஒரு காத்து உள்ள போயிட்டு வெளியே வரும். மழை வந்தாலும் ஒரு சீட்டு மழை வரும், தண்ணி ஆப்போசிட்ல படுத்துக்கும்.
1: கிடையாது
0: உடம்பு
1: வந்து கொஞ்சம் ஏறும். வெண்பன்றி சாப்பிட்டாலே கொஞ்சம் ஏறும். இன்னொன்னு உடம்புக்கு குளிர்ச்சி தரும். உலகத்துல அதிகமான கறி விற்கிறது வெண்பன்றி கறி தான்.
0: வெளிநாட்டுல
1: இன்னொன்னு ரேட்டு வந்து மற்ற கறியோட கொஞ்சம் கம்மி. குளிர்ச்சியான பொருளை கம்பேர் பண்றப்ப ஆட்டோட கொலஸ்ட்ரால்ஓட இது கொஞ்சம் கம்மி. அதனால இது 450 ரூபா 400 ரூபா
0: கிலோ
1: கிலோ விற்கிது. உங்களுக்கு வந்து உடம்புல வந்து சத்து இல்லாமல் சாப்பிடலாம்.
0: நீங்க எப்படி வாரத்துக்கு ஒரு தடவை?
1: ரெகுலரா கடை. நமக்கு வந்து ரெண்டு கடை இருக்கு. காரைக்கால் ஒரு கடை இருக்கு, வேளாண் இருக்கு, அங்க ஒரு கடை இருக்கு. டெய்லியும் கடை,
0: டெய்லியும்
1: இறைச்சியும் கிடைக்கும். அதை குக் பண்ணி விற்கிறோம் மேடம். சமைச்சியும் கொடுக்கறோம், பச்சைக்கறியும்.
0: வெண்
1: பன்றி மட்டும் தான் மேடம். நம்ம வந்து ஃபார்ம் வச்சிருக்கோம். அந்த ஃபார்ம் வந்து கறியை ஒன்னு சேலம், கேரளா, நாகாலாந்து மூணு ஏரியாலையும் நல்லா. சேலத்தில் வந்து இரும்பால் அதிகமாக இருக்கும் ஹீட்டு. சேலம், ஈரோடு, திருப்பூர், சென்னை அந்த மாதிரி ஹீட் அதிகமான பகுதியில் வெண் பன்றி நல்லா போகும். அந்த மாதிரி ஏரியாவில் தான் மேக்ஸிமம் சேல் ஆகும். உயிரோடு விற்கணும்னா நம்ம வந்து கடையாக ரெண்டு கடை ரன் பண்ணுறதுனால நம்ம மேக்ஸிமம் சேல் பண்ணுறது குறைச்சிக்குவோம். ரெகுலராகவே நம்மளே உருவாக்கி நம்மளாவே கறி விற்கிறோம்.
0: அது விரும்பி வாங்கி
1: விரும்பி வாங்கினா மேடம். அது உடம்பு மெலிசா இருக்கவங்க விடுவாங்க. மூல நோய் இருந்தாலும் சாப்பிடுவாங்க. நான் படிச்ச வரைக்கும் மேடம் வெண்பட்டி சாப்பிட்டா என்ன பண்ணுவோம்னா உடல் வெடிப்பு வருது மேடம். ஹீட்ல வெடிச்சு சில பேருக்கு புண்ணாகும் பாத்தீங்களா,
0: வாயெல்லாம் புண்ணாக்க.
1: அந்த மாதிரி புண்ணு வந்து பன்றி கறி உதவும் மேடம். அது மேல போய் அந்த பன்றியோட அமிலம் வந்து படுத்துட்டு ரத்த போக்க உருவாக்காது. ஒரு இடத்துல வந்து ஏஜ் ஆனாலும் வெடிக்கும்,
0: இல்ல
1: ஹீட்ல வெடிக்கும். சில பேர் அதனாலதான் பிளட் வந்தோம்னா மூல நோய்க்கு பன்றிக்கறி சாப்பிட்டா நல்லது. நீங்க சாப்பிட்டீங்கன்னா அடுத்த ரெண்டு மூணு நாள்
0: பிளட் வராது. வெண் பன்றிக்கறி பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் தடிமனா இருக்கும் இல்லைங்களா? சமைச்ச பிறகு சாப்பிட்டா
1: இல்ல, அது ஸ்கின் சாப்பிட்டாதான்
0: மேடம். சாப்பிட்டாதான் இருக்கும்.
1: அது ஏஜாவ கொஞ்சம் ஆடாகும். நார்மலா கறிக்கு போறவங்களும் சாப்பிட்டாதான் இருக்கும். கருப்பு பன்றிக்கு போற சாப்பாடு தான் போறோம், ஆனா குக் பண்ணி போறோம். எப்பவுமே அடுப்புல வச்சு
0: ரெடி பண்ணி
1: அதுக்குள்ள போட்டு கலந்து ஹீட் பண்ணி தான் போடுறோம். இது வெளியே போய் மேஞ்சி கிஞ்சிட்டு வந்துருது, அதனால அது செரிச்சிடும். நம்ம ரூமுக்குள்ளே வச்சிருக்கோம்ல, இப்ப நம்மளே சாப்பிடுறோம்.
0: சாப்பிட்டு நடக்கிறோம்னா கொஞ்சம் செரிமானம் ஆகும். நீங்க மேய்ச்சல்லாம் எப்படி? மேய்ச்சலுக்கு
1: மேய்ச்சல்லாம்
0: கிடையாது.
1: அதாவது 20 ரூம்ல ஒரு 10 குட்டியை விடுறோம்னு வச்சுக்கலாம். கடைசி வரைக்கும் அந்த 20 ரூம்ல தான். அது பிரீடிங் எடுக்கிறோமா இல்ல ஃபேட்டிங் எடுக்கிறோமா பொறுத்து தான் அது ரூமை பொறுத்த வரைக்கும். இப்பவுமே நம்ம வந்து ஃபீமேல் அதிகமாக எடுப்போம். 15 ஃபீமேல 5 மேல் எடுத்துட்டு வரோம்னு வச்சு வெளியிலேருந்து எடுத்துட்டு வரோம்னா 5 மேல 3 மேல் நல்ல மேலாக இருக்கும். 2 மேல கொஞ்சம் சாதனமாக, 2 மேல வந்து நம்ம வந்து ஒதுக்கிறோம், கறிக்கு ஒதுக்கிட்டு 3 மேல வச்சுக்கிறோம். 15 10 ஃபீமேல் தேர்ந்தெடுத்துருவோம்.
0: போட்டு அதை அப்படியே
1: உருவாக்கணும். அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அந்த குட்டியை எடுத்து 20 கறிக்கு வளர்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸி. நீங்க வந்து எல்லாமே அவங்களே கவர்மெண்ட்லேயே செஞ்சு கொடுத்துருவாங்க, இல்ல வெளியில வளர்க்குறவங்களும் எல்லா ஊசியிலும் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க சாப்பாடு மட்டும் கொட்டினா போதும், காலவர் வட்டி சாயங்காலம் வட்டி. 6 வந்து ஒன்னு 80 கிலோ 80 கிலோ வந்துடும். இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து 140 ரூபா 150 ரூபா இன்னைக்கு உள்ள பர்சன்டேஜ் போகுது. கடைசி ஒரு 6 முடி 220 ரூபா இருந்துச்சு.
0: இப்ப வெளிநாடுகள்லாம் சேல் பண்றீங்களா?
1: பிரான்ஸ் இல்ல, இந்தியாக்குள்ளே வாண்டட் அதிகமா.
0: சொன்னீங்களா
1: நாகாலாந்துக்கு எப்படி தான் ட்ரெயின் விடுறாங்க மேடம்?
0: தமிழ்நாட்டுல இருந்து தூரமா இருக்கு இல்லீங்களா? ஃபாரினுக்கு பண்ணலனாலும் நாகாலாந்துக்கு எல்லாம் பண்றீங்க?
1: நாகாலாந்து அனுப்பிடுங்க மேடம். நாகாலாந்துல இருந்தே புரோக்கர்ஸ் வருவாங்க. மொத்தம் லாட்டா எடுப்பாங்க. ஒரு 10 பண்ணர் இருக்குன்னா தமிழ்நாடு ஃபுல்லா அலசுவாங்க. அவன் வந்து பெரிய கண்டெய்னர் இருக்கும், அதுக்குள்ள வந்து 200 பண்ணி ஏத்தலாம். அந்த மாதிரி கண்டெய்னர் அவங்க வச்சிருப்பாங்க, எடுத்து வந்துருவாங்க. எடுத்துட்டு வந்து மொத்தத்தை ஒரு 10-15 பண்ண மொத்த லாட்டா சேல் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்க மொத்தமா எடுத்துட்டு போய் நாகாலாந்து சேல் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, நாகாலாந்துல டேட் ஓபன் ஆகும். இது பன்றி ஏத்து பண்ணிக்க கேஜி வந்து நாமக்கல், சேலம், ஈரோடு மூணுலயே அந்த வந்து நிக்கும். திருச்சி பொன்மலையில நிக்கும் மேடம் அந்த ட்ரெயின் வந்து நிக்கும். நீங்க வந்து இது மாதிரி நார்த் ஈஸ்ட்டுக்கு பண்ணி எடுத்துட்டு போனோம், நாங்க டைரக்டா போய் சேல் பண்றோம்னா அவங்க வந்து ஒரு பெட்டிக்கு அமௌண்ட் இது மாதிரி பே பண்ணுவாங்க. வித் இன்சூரன்ஸோட, இன்சூரன்ஸ் லேபர் எல்லாமே அதுலேயே போகலாம். ஒரு பெட்டிக்கு 20 குட்டினா 20 குட்டி ஏற்றிட்டு போய் நார்த் ஈஸ்ட்லவே அங்கே டைரக்டாக நம்மளே

0: செல் பண்ணிடலாம். அங்கேயும் புரோக்கர் இருப்பாங்க, அந்த ட்ரெயின் போறப்ப அங்க புரோக்கர் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்ல அப்படி இல்லையா, புரோக்கர் வந்துருவாங்க இங்க வந்து இங்க வந்து அவங்க லாட்டா ஒரு மொத்தமா எடுத்துட்டு போறாங்க.
1: சரி, இப்ப இது கவர்மெண்ட்ல வந்து மானியம் கொடுக்குறாங்க.
0: கவர்மெண்ட்ல பன்றி பண்ணிக்கு மானியம் வந்து இதுவரைக்கும் நம்ம தான் போட்டு எல்லாத்தையும் டெவலப் பண்ணி உருவாக்கி இருந்தோம். இப்ப வந்து அந்த அறிவலகம் சார் வந்து இது மாதிரி ஏன் மொத்த காசு உங்க காசு மணக்கறீங்க, கவர்மெண்ட்ல இதுக்கெல்லாம் உதவுறாங்க, நீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணி தாட்கோல போனேன். அவங்களுக்கு நிறைய இன்டர்வியூலாம் எடுத்தாங்க. நார்மலா பண்ண வளர்க்குறவங்களுக்கு நமக்கு இன்டர்வியூ நிறைய எடுத்தாங்க. வெண்பன்றி பண்ண வச்சிருக்கோம், நம்ம வயல்ல தான் வச்சிருக்கோம், சுத்தி வீடே கிடையாது, கரண்டும் கிடையாது, வீடும் கிடையாது, ஃபுல்லா சோலார் தான் நம்மளது, எல்லாமே சோலார் தான், மோட்டரே சோலார் தான். கரண்ட் அங்க வந்தோம்னா திருத்திர 15 போஸ்ட் மரம் போடணும், ஊருக்குள்ள இருந்தே 2 கிலோமீட்டர் அவுட்டு தான்.
1: இப்ப வந்து வெண்பன்றி வளர்ப்பதற்காக விரும்புற இளைஞர்கள் அவங்களுக்கான அறிவுரைகளை என்ன சொல்வீங்க? எப்படி எப்படிலாம் யாரை நாடணும், என்னென்ன பண்ணணும் நிறைய சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில இறுதியா நிறைவா வந்து நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
0: வெண்பன்றி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா மேடம், கவர்மெண்ட்டே நிறைய உதவுறாங்க, அவங்களே குட்டி சேல் பண்றாங்க. அவங்களுக்கு குட்டியை எடுத்து முதல்ல ஒரு 10 குட்டி எடுத்து சின்னதா ஒரு கொட்டகை அமைச்சு அந்த 10 குட்டியை நீங்களே யார் லேபர் கிபர் இல்லாம அதை எப்படி வளர்க்கறது, என்னென்ன நோய் வருது நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர் ஆலோசனை படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு 6 மாதம் மேக்ஸிமம் பிடிக்கும். அதை சேல் பண்ணுற அளவுக்கு ஒரு பேஜை உருவாக்கி அந்த ஒரு பேஜை சேல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்களால் வேலை செய்ய முடியும்னா வெண்பன்றி வளர்க்கலாம். இல்லை நம்ம இன்னொரு லேபர் வச்சுருந்தா ஒரு லேபர் ஒரு மாதத்துக்கு வெண்பன்றிக்கு 10,000 காசு கேட்கும், அவர் பேஜ் உருவாக்க 6 மாதம் ஆகும். நீங்கள் இனிஷியலாக கேபிட்டல் போட்டிருப்பீங்க பண்ணி வாங்குறதுக்கு, கொட்டைக்கு போட்டிருப்பீங்க, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் கணக்கு வரும். ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், நீங்களே ஒரு 10 குட்டி சிம்பிளாக வாங்கி அந்த 10 குட்டியை நீங்களே வளர்த்து அதுக்கு உங்களால வேலை செய்ய முடியுது, தீவனத்தை உங்களால உருவாக்க முடியுது அப்படின்னா நீங்க வளர்க்கலாம், இல்லனா மற்ற தொழில தான் பார்க்கலாம்.
1: அதாவது நீங்க சொன்ன மாதிரி உணவுலயும் வந்து நம்ம காசு போட்டு வாங்குறதுனால வந்து அந்த அளவுக்கு லாபம் ஈக்குவலா இருக்காது, நம்மளா இருந்து அதை கவனிக்கணுமே தவிர லேபர் எல்லாம் வச்சுப்பாங்க.
0: மத்த கால்நடை மாதிரி ஈஸியா மேய விட்டு எல்லாம்
1: பண்ண முடியாது,
0: ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். நோய் அதிகமா வரும், பன்றிகளுக்கு நோய் வராது சொல்லுவாங்க, பன்றிகளுக்கு நோய் அதிகமா வரும், கழிச்சல் வரும், ஸ்வைன் ஃபுளு வரும், ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபுளு வரும், FMD வரும், கொலாப்ஸ்னு ஒரு நோய் இருக்கு, அந்த நோய் வரும். அப்போ இனப்பெருக்கம் பண்ணுற நோய் அட்டாக் பார்க்கணும், அட்டாக் பண்ணும். அப்புறம் அல்லை எடுத்துல ஒரு நோய் வரும், ஆமாம் அல்லை எடுக்கிற நோய் இத்தனை நோய் இருக்கு, நோய் ஜோரம் சளி இதெல்லாம் ரெகுலராக வரும். வரப்ப நம்ம எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்தா கேட்கும்,
1: ரொம்ப கண்காணிப்போட இருக்கணும்.
0: மருந்து கொடுத்தா கேட்கும், நீங்க மருந்து கொடுக்காம அதுவா சரியாகும் நினைச்சீங்கன்னா இது வந்து நாட்டுக்கோழி கூட போயிட்டு வரப்ப சரியாகும். நீங்க வந்து கைக்குள்ளே வச்சு ஒரு குழந்தைய வளர்க்குறீங்க, அந்த குழந்தைக்கு நீங்க தான் எல்லாமே செய்யணும். அந்த மாதிரி திங்கிங் இருக்கணும், என்ன தீவன எடுக்கலாம் எதனால் தீவன எடுக்கும் நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பெரிய பெரிய நோயின்னு வச்சிக்கலாம், உடம்பு மேலே புள்ளி புள்ளி வந்துடும், ஸ்கின் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும்னு வச்சிங்கன்னா அது ரெட்ஸ்னு வரும், ரெட்டு கலர்
1: பிங்காகவும்
0: பிங்காக இருக்கும், அது ரெட் கலர்ல புள்ளி புள்ளி வந்துடும். இந்த ரெட் கலர்ல புள்ளி புள்ளி வந்து தீவன எடுக்கலாம் தான் பெரிய நோயினால் சாதாரணமாக நல்லா இருக்க பண்ணி அன்னைக்கு அப்ப தீனி எடுக்கல, நம்மளே வந்து நோட்ல எழுதி வச்சுக்கலாம், எழுதி வச்சுக்கோ மேடம், நம்மளா ஒன்னா கத்துக்க போறது இல்ல, நம்மளா ஒன்னு போட்டுட்டு
1: கொடுத்துருவாங்க.
0: அவங்கள்ட்ட முதல் நாள் கேட்டுருவோம் மேடம், இந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பி விட்டுருவாங்க, இந்த மாதிரி பண்ணுது சார்னா அவங்க வந்து அனுப்பி விட்டுருவாங்க. அதாவது கவர்மெண்ட் டாக்டர் இங்க லோக்கல்ல இருக்க டாக்டர் இங்க கேவிக்கல வராங்க, வெட்டினரியில அந்த டிபார்ட்மெண்ட்ல வருவாங்க, அவங்க வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, இல்ல நேர்ல வந்து கார் எடுத்து வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் வாட்டி அவங்க சொல்லி கொடுப்பாங்க, அதை நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு அதுவே ஃபாலோ பண்ணி நம்மளே ஒவ்வொரு வாட்டி கூட்டிட்டு வந்தோம் கொஞ்சம் கஷ்டம் தான் வரும்.
1: வெண்பன்றி வளர்ப்பு குறித்து நிறைய தகவல்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்க ஆலோசனைகளை அவங்க பெறணும்னு ஆசைப்படுறாங்க சார், அதனால உங்களோட தொலைபேசி எண்களை உங்க கொடுத்துருங்க.
2: என் போன் நம்பர் 95 66 99 55 11 95 66 99 55 11.
1: இந்த நிகழ்ச்சியை கேட்கறவங்க வந்து கண்டிப்பா வெண்பன்றி வளர்ப்பு ஆர்வம் வந்து அவங்களும் ஈடுபட்டு செய்வாங்கிற நம்பிக்கையோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
3: செல்வியக்கா, நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் வி அரவிந்தன் அவங்க பண்ற வெண்பன்றி வளர்ப்பை பத்தி தெளிவா நமக்கு சொல்லி முடிச்சிருக்காங்க. எப்படி அந்த பன்றிகளை வளர்க்குறாங்க, விற்பனை வாய்ப்பை இவங்களே உருவாக்குறாங்க, கறியாவும் கொடுப்பாங்களாம், பன்றி குட்டிகளாகவும் விற்பாங்களாம், ஏற்றுமதி கூட பண்றாங்க பாருங்க.
4: வெண்பன்றி வளர்ப்பில் இந்த கொட்டகை அமைப்பு கூட அவங்க எப்படி சரியாக பண்ணியிருக்காங்க பார்த்தியா, அது மட்டும் இல்லாமல் விற்பனை முறையையும் நல்லபடியாக கொண்டுட்டு போயிருக்காங்க, இதை ஒரு லாபகரமான தொழிலாகவும் மாற்றிருக்காங்க பாரு. ஒரு தொழிலை செஞ்சால் இப்படி தான் சிரத்தையோடு செய்யணுங்கிறத நிகழ்ச்சியில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சுபா.
3: சரியாக சொன்னீங்கக்கா, நமக்கே வெண்பன்றி வளர்ப்பை பற்றி இவ்வளோ விஷயம் கிடச்சிருக்குன்னா இந்த வெண்பன்றி வளர்ப்பை செஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம ராமோண்ணனுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதவியாக இருந்திருக்கும்.
4: ஆமா சுபா, ராமு தம்பி இத பத்தி நம்மள்ட்ட நாளைக்கு வந்து சொல்லும் பாரு.
5: இதுவரை நேயர்கள் கேட்டது
6: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
5: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
2: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.

0: ஹே கயலு,
1: சொல்லு மலரு, நல்லா இருக்கியா?
0: நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
1: நான் நல்லா இருக்கேன்.
0: ப்ரோக்ராம் கேட்க ரெடி ஆயிட்டியா?
1: ஆ, ரெடி ஆயிட்டேனே. விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜில் ஒரு அங்கமாக இருக்க ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போன வாரம் இளைய பாரதம் நிகழ்ச்சியை கொடுத்தாங்க. அதனோட தொடர்ச்சியை தானே இந்த வாரம் இளைய பாரதம் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். அதை தானே இப்போ நீ சொல்ல வர?
0: அதே தான். சரி, இந்த வாரத்தோட தொடக்கமாக யார் வரப்போறா?
1: போன வாரம் பாராமெடிக்கல் கோர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டோம். இப்போ பாராமெடிக்கல் கோர்ஸில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்ல வராங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். ஆர் நந்தினி தேவி ஃப்ரம் தேர்ட் இயர் பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, கே தர்ஷினி ஃப்ரம் தேர்ட் இயர் பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி.
2: ஹே காவியா, வை ஆர் யூ சிட்டிங் ஹியர் சோ டல்?
3: அக்கா, ஐ ஃபெயில்ட் இன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். My dream of becoming a doctor is over.
2: Oh, I am sorry. But hey, failing one exam does not end your future.
3: Everyone expected me to become a doctor. I feel like I disappointed them.
2: Do you think only MBBS doctors can work in healthcare?

0: நாம படுத்துற பாட்டுல அந்த இயற்கையே எவ்வளவு சோகமா அது கதையை சொல்லுதுன்னு கேட்போம் வாங்க. எம் நசிகா ஃப்ரம் செகண்ட் இயர் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி.
1: ஹலோ ஆடியன்ஸ், டுடே ஐ எம் நாட் ஜஸ்ட் அ ஸ்பீக்கர், ஐ எம் நாட் ஜஸ்ட் அ வாய்ஸ், டுடே ஐ எம் நேச்சர். எஸ், த சேம் நேச்சர் யூ வாக் த்ரூ, பிரீத் இன் அண்ட் ஆஃபன் ஃபர்கெட். ஐ எம் த விண்ட் தட் பிரஷஸ் யுவர் ஃபேஸ் ஆன் அ வார்ம் ஈவினிங். ஐ எம் த ரெயின் தட் டேப்ஸ் ஜென்ட்லி ஆன் யுவர் விண்டோ. ஐ எம் த ஓஷன் தட் ரோஸ் அண்ட் த ரிவர்ஸ் தட் சிங்ஸ். ஐ எம் த ட்ரீ தட் ஸ்டாண்ட் டால் சைலண்ட்லி வாட்சிங் ஓவர் யூ. ஐ ஹாவ் பீன் ஹியர் லாங் பிஃபோர் யூ அண்ட் ஐ வில் ரிமைன் லாங் ஆஃப்டர் யூ. I have watched civilizations rise and fall. I have seen humans grow, learn, build, and sometimes destroy. Yet, I have always given. I give you air to breathe, water to drink, food to eat, beauty to admire, peace to feel, and I ask for nothing in return. But today, I want to speak. Can you hear me? Once, my voice was soft and soothing. You would wake up to birds singing, sleep under skies full of stars. Walk through forest filled with life. You used to listen to me, but now my forests are being cut down one tree at a time. My rivers are filled with waste and poison. My air is no longer pure. My animals are losing their homes, their lives, and my gentle voice is turning into a cry. A cry you often choose to ignore. Why? Was my silence mistaken for weakness? Was my patience taken for granted? I have always healed myself. But even I have limits. When I send heavy rains, you call it a disaster. When I bring heat, you call it unbearable. When storms rise, you call it destruction. But have you ever asked why? I'm not punishing you. I'm responding to you. Every tree you cut, every river you pollute, every plastic you throw, every resource you waste, I feel it. I carry the burden of your actions. Yet I'm not here to blame. I'm here to remind. You and I are not separate. You are a part of me. The air you breathe is me. The water in your body is me. The food on your plate is me. If I suffer, you suffer. If I fade, you fade. But if you care, if you protect, if you respect, I will flourish. And so will you. Do you remember the joy of playing in the rain? The peace of sitting under a tree? The happiness of watching a sunrise? That is me.

ரீச்சிங் அவுட் டு யூ. ஐ டோன்ட் நீட் கிராண்ட் கெஸ்டர்ஸ். ஐ டோன்ட் ஆஸ்க் ஃபார் பர்ஃபெக்ஷன். ஐ ஒன்லி ஆஸ்க் ஃபார் அவேர்னஸ். பிளான்ட் அ ட்ரீ அண்ட் லெட் இட் க்ரோ. சேவ் வாட்டர் லைக் இட் இஸ் லைஃப் பிகாஸ் இட் இஸ். ரெடியூஸ் வேஸ்ட். ரெஸ்பெக்ட் வாட் யூ யூஸ். ப்ரொடெக்ட் அனிமல்ஸ். தே ஷேர் திஸ் ஹோம் வித் யூ. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லிசன். லிசன் டு மை விண்ட்ஸ். லிசன் டு மை வாட்டர்ஸ். லிசன் டு மை சைலன்ஸ். பிகாஸ் ஈவன் இன் சைலன்ஸ் ஐ ஸ்பீக். Do not wait for the day when my voice disappears, when the birds stop singing, when the rivers run dry, when the

0: நடுக்கடலில் படகு தொட்டில் ஆடுவது போல உல்லாசமாக ஆடிக்கொண்டு சென்றது. இரண்டு நாளைக்கு முன்னால் அங்கே தென்னை மர உயரம் அலைகள் எழும்பி விழுந்தன என்று கற்பனை செய்வதே கடினமான காரியம். படகில் இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இருந்தார்கள். பூங்குழலியின் கையில் துடுப்பு இருந்தது. ஆனால் அவள் அதை விசையாகப் போடவில்லை. வந்தியத்தேவனுக்கும் இளவரசருக்கும் நடந்த சம்பாஷணையை உற்று கேட்டு கொண்டிருந்தாள். அவர்களும் பேச்சில் கவனமாக இருந்தார்கள். படகு விரைவாக போக வேண்டுமென்று ஆவல் கொண்டவர்களாகத் தோன்றவில்லை. படகு கோடிக்கரை சேர்ந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றித்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இளவரசர் தஞ்சாவூருக்கு போகக்கூடாது என்றும் பழையாறைக்கு வரவேண்டும் என்றும் வந்தியத்தேவன் வாதிட்டு கொண்டிருந்தான். அதற்கு பல காரணங்களை அவன் எடுத்துச் சொன்னான். தங்கள் சகோதரி தங்களை மிக அவசர காரியமாக பார்க்க விரும்புகிறார். தங்களை கையோடு அழைத்து கொண்டு வருவதாக வாக்களித்து வந்திருக்கிறேன். அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று மன்றாடினான். உன் வாக்கை நிறைவேற்றுவதற்காக என் தந்தையின் கட்டளையை மீறச் சொல்லுகிறாயா என்று இளவரசர் கோபமாக கேட்டார்.
1: அது தங்கள் தந்தையின் கட்டளையல்ல, பழுவேட்டரையின் கட்டளையல்லவா என்றான் வந்தியத்தேவன். அதோடு இன்னொன்றும் சொன்னான். சக்கரவர்த்தியை தாங்கள் பார்க்கப் போவதாயிருந்தாலும் சுதந்திரமாக பார்க்கப் போவது நல்லதா, பழுவேட்டரையர்களின் சிறையாளியாக பார்க்கப் போவது நல்லதா? நான் சொல்கிறேன் கேளுங்கள். தங்களை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தி பரவ வேண்டியதுதான். சோழ நாட்டு மக்கள் எல்லோரும் திரண்டு எழுந்து வந்து விடுவார்கள். தங்களுடைய அருமை தாய்நாடு ஒரு பயங்கர ரணகலமாகிவிடும். அது நல்லதா என்று எண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட கேடு சோழ நாட்டுக்கு ஏற்படக்கூடாது. கடவுளே அந்த சூழைக்காற்றை ஏவி விட்டிருக்க வேண்டும். கடவுளின் விருப்பத்துக்கு விரோதமாக தாங்கள் சோழ நாட்டில் கலவரத்தை உண்டாக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டான் வந்தியத்தேவன். அவ்வளவு நேரமும் அவன் சொல்லி வந்த வாதங்களுக்குள் இது இளவரசரின் மனத்தை ஓரளவு மாற்றியது. தம்மை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று தெரிந்தால் சோழ நாட்டில் கலவரம் உண்டாவது சாத்தியம்தான். மக்களுக்கு தம்மிடம் உள்ள அபிமானம் எவ்வளவு மகத்தானது என்பது அவருக்கு ஒருவாறு தெரிந்துதான் இருந்தது. ஆகையால் இளவரசர் சிந்தனையில் ஆழ்ந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு, அப்படியே உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் முடிவு செய்தாலும் அது எப்படி சாத்தியம்? கோடிக்கரையில் பழுவேட்டரையர்களின் ஆட்கள் எனக்காக காத்து கொண்டிருக்க மாட்டார்களா என்று கேட்டார்.
2: அதற்கு உதவி செய்ய இந்த ஓடக்கார பெண் இருக்கிறாள். கரையில் எத்தனை பேர் காத்திருந்தாலும் அவர்கள் கண்களில் படாமல் கோடிக்கரை காட்டுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுவாள்.
0: பூங்குழலி, நான் கூறியது காதில் விழுந்ததா? அவ்விதம் செய்ய முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
3: பூங்குழலி அப்போது ஏழாவது சொர்க்கலோகத்தில் இருந்தாள். இளவரசரை கடலிலிருந்து காப்பாற்றி படகிலேற்றி அழைத்து கொண்டு வந்தது அவளுக்கு எல்லையில்லாத உள்ள களிப்பை அளித்திருந்தது. கோடிக்கரை சேர்ந்ததும் அவரை பிரிய வேண்டுமே என்ற எண்ணம் இடையிடையே வந்து துன்புறுத்தி கொண்டிருந்தது. மேலும் அவருக்கு எந்த விதத்திலாவது உதவி செய்ய முடியுமானால் அதை காட்டிலும் அவள் பெறக்கூடிய பேர் வேறு என்ன இருக்க முடியும்?
0: கோடிக்கரைக்கு கொஞ்சம் மேற்கே தள்ளி படகை கொண்டு போனால் இருபுறமும் காடு அடர்ந்த கால்வாய் ஒன்று இருக்கிறது. அதன் வழியாக படகை விட்டு கொண்டு போகலாம். இருபுறமும் அங்கே சதுப்பு நிலம். சுலபமாக யாரும் வர முடியாது என்று பூங்குழலி சொன்னாள்.
3: எங்களை அங்கே விட்டுவிட்டு நீ கோடிக்கரை போய் தகவல் சேகரித்து கொண்டு வர முடியும் அல்லவா?
0: முடியும், முடியும். படகை ஒருவரும் பார்க்க முடியாதபடி நிறுத்துவதற்கு எத்தனையோ இடம் இருக்கிறது.
3: இளவரசே, கேட்டீர்களா என்றான் வந்தியத்தேவன்.
0: கேட்டேனப்பா.
3: என்னுடைய தாய்நாட்டில் என்னை திருடனைப் போல பிரவேசிக்கச் சொல்லுகிறாய், திருடனைப் போல ஒளிந்திருக்கச் சொல்லுகிறாய் என்றார். படகில் சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது. பிறகு இளவரசர்,
0: சமுத்திரகுமாரி,
3: ஏன் படகை அடியோடு நிறுத்திவிட்டாய் என்று கேட்டார். பூங்குழலி வந்தியத்தேவனை பார்த்துவிட்டு துடுப்பை வலிக்க ஆரம்பித்தாள்.
2: பாவம் இந்த பெண், எத்தனை நேரம் தனியாக துடுப்பு வலிப்பாள். நான் கொஞ்சம் தள்ளி பார்க்கிறேனே, இங்கே கொடுமா துடுப்பை என்றான் வந்தியத்தேவன்.
3: அவனுடைய எண்ணத்தை அறிந்த இளவரசர் புன்னகை புரிந்தார்.
0: நண்பனே, உன்னுடைய சூழ்ச்சிகளெல்லாம் வீண்தான். நான் பழையாறைக்கும் போகப் போகிறதில்லை, தஞ்சாவூரையும் பார்க்கப் போகிறதில்லை. கடவுள் என்னை கைலாசத்துக்கு அழைத்து கொண்டு போய்விடுவார் போலிருக்கிறது என்றார். வந்தியத்தேவனும் பூங்குழலியும் பீதியடைந்து இளவரசரை உற்று பார்த்தார்கள். அவர் உடம்பு நடுங்கத் தொடங்கியிருப்பதைக் கண்டார்கள். வந்தியத்தேவன் அவர் அருகில் சென்று,
4: ஐயா, இது என்ன? தங்கள் உடம்பு ஏன் நடுங்குகிறது என்று கேட்டான்.
0: இது குளிர்காய்ச்சல் அப்பனே. இலங்கையில் இந்த காய்ச்சல் அதிகம் பரவியிருக்கிறது என்று

0: சொன்னேனே ஞாபகம் இல்லையா? இந்த ஜுரம் வந்தவர்கள் பிழைப்பது அரிது என்று சொன்னார் இளவரசர். கடல் நடுவில் கப்பலின் பாய்மரம் இடிவிடுந்து பற்றி கொண்டபோது கூட வந்தியத்தேவன் அவ்வளவு கலக்கமடையவில்லை. இளவரசரின் வார்த்தைகள் அவ்வளவாக அவனை இப்போது கதிகலங்கச் செய்துவிட்டன. பூங்குழலியின் கையிலிருந்து துடுப்பு தானாகவே நழுவிவிட்டது. உடம்பில் ஜீவசக்தி அடியோடு மங்கிவிட்டது. கண்களில் மட்டுமே உயிரின் ஒளி தோன்றியது. அந்த கண்களினால் இளவரசரை வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள். இளவரசரின் உடல் நடுக்கம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் தூக்கி தூக்கி போட ஆரம்பித்தது.
1: ஐயா, நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள். ஒன்றும் புரியவில்லையே. படகை எங்கே கொண்டு போகட்டும்? பூங்குழலி, கோடிக்கரையில் வைத்தியர் இருக்கிறார் அல்லவா என்று வந்தியத்தேவன் பதறினான். பூங்குழலியோ பேசாமடந்தையாகியிருந்தாள். இளவரசர் திடீரென்று குதித்து எழுந்தார். நடுங்கிக் கொண்டிருந்த அவர் உடம்பு இப்போது நிற்க முடியாமல் தள்ளாடியது.
2: என்னை என் தமக்கையிடம் கொண்டு போங்கள், என்னை உடனே இளைய பிராட்டியிடம் கொண்டு போங்கள்
0: என்ற வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து குளறலாக வெளிவந்தன. இதை கேட்ட வந்தியத்தேவன் குதூகலமடைந்தான். அந்த குதூகலத்தில் என்னது செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றான். நடுக்கத்துடன் ஆடிக்கொண்டிருந்த இளவரசர் அடுத்த கணத்தில்,
1: அக்கா அக்கா, இதோ வருகிறேன், உன்னை பார்க்க இதோ வருகிறேன், யார் தடுத்தாலும் இனிமேல் கேட்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே படகிலிருந்து கடலில் பாயப்போனார்.
0: நல்ல வேளையாக வந்தியத்தேவன் அப்போது நிலைமை இன்னதென்று உணர்ந்தான். இளவரசர் ஜுரத்தின் வேகத்தினால் சுய உணர்வு இழந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டான். கடலில் பாயப்போனவரை சட்டென்று பிடித்து நிறுத்தினான். ஏற்கனவே மிக்க பலசாலியான இளவரசர் இப்போது ஜுரத்தின் வேகத்தினால் பன்மடங்கு அதிக பலம் பெற்றிருந்தார். வந்தியத்தேவனுடைய பிடியிலிருந்து திமிரிக்கொள்ள முயன்றார். தன்னால் மட்டும் அவரை தடுக்க முடியாது என்பதை வந்தியத்தேவன் கண்டு,
1: பூங்குழலி பூங்குழலி, சீக்கிரம் ஓடிவா
0: என்று அலறினான். செயலற்று நின்ற பூங்குழலி உயிர் பெற்றாள். ஒரே பாய்ச்சல் பாய்ந்து இளவரசர் அருகில் வந்து அவரை கடலில் விழாமல் தடுப்பதற்காக ஒரு கரத்தை பற்றினாள். ஜுரவேகத்தினால் இளவரசர் பெற்றிருந்த மதயானையின் பலம் உடனே மாயமாகி போய்விட்டது. சின்னஞ்சிறு குழந்தையைப் போல ஆனார்.
1: அக்கா அக்கா, நீ சொல்கிறபடியே பேசாமல் படுத்திருக்கிறேன். என் பேரில் வருத்தப்படாதே அக்கா. நீ ஒருத்தி இல்லாவிடில் என்னுடைய கதி என்ன
0: என்று இளவரசர் கூறிவிட்டு விம்மினார். வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இளவரசரை மெதுவாக படகில் படுக்க வைத்தார்கள். அதன் பிறகு பொன்னியின் செல்வர் சும்மா படுத்திருந்தார். அவருடைய கண்கள் எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. அவருடைய வாயிலிருந்து ஏதேதோ வார்த்தைகள் குழறி குழறி வந்து கொண்டிருந்தன. சிலவற்றுக்கு பொருள் விளங்கின, பெரும்பாலும் சம்பந்தமற்ற வார்த்தைகளாகத் தோன்றின. இளவரசரிடம் ஆலோசை கேட்பதில் பயனில்லை என்பதை வந்தியத்தேவன் உணர்ந்தான். இந்த மிக பயங்கரமான ஆபத்திலிருந்து பொன்னியின் செல்வரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தன் தலையில் சுமந்திருக்கிறது என்பதையும் அறிந்தான். ஆனால் புத்திசாலியான இந்த பெண் ஒருத்தி இருக்கிறாள். இளவரசரை பாதுகாப்பதில் தன்னைப் போலவே இவளும் கவலை கொண்டவள்தான். பின்னர் எத்தனையோ அபாயங்களிலிருந்து தன்னை தப்புவித்த கடவுளின் கருணையும் இருக்கவே இருக்கிறது.
1: பூங்குழலி, படகை இனிமேல் வேகமாக செலுத்தி கொண்டு போக வேண்டியதுதானே என்றான் வந்தியத்தேவன்.
0: பூங்குழலியின் கரங்கள் இழந்திருந்த வலிமையை மீண்டும் பெற்றன. படகு துரிதமாகச் சென்றது. வந்தியத்தேவன் இளவரசரின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தான். மறுபடியும் அவர் ஜுரவேகத்தில் கடலில் குதித்துவிட்டால் என்ன செய்வது என்பதை நினைத்தபோதே அவன் கதிகலங்கியது. ஆகையால் சர்வஜாகிரதையாக அவரை பார்த்து கொண்டே இருந்தான். அதே சமயத்தில் மேலே செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றியும் அவன் உள்ளம் தீவிரமாக சிந்தனை செய்தது.
3: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: உளவியல் விசித்திரங்கள்ல ஒண்ணு திடீர் நிலை மாற்றம். ஒருத்தருக்கு இது ஏற்படும் போது அவருக்கு அணுக்கமா இருக்கிறவங்களுக்கு பெரு வியப்பு உண்டாகும், சிலருக்கு அதிர்ச்சியா கூட இருக்கும். ஆதித்த கரிகாலரை எடுத்துக்கோ. அனுராதபுரத்தை நெருங்கிக்கிட்டு இருந்த போது வந்தியத்தேவன் தன் எஜமானர் கையாளும் கொடூரமான போர் முறையையும் அருள்மொழிவர்மரின் தயாளம் பொருந்தின தர்ம யுத்த முறையையும் ஒப்பிட்டு பார்த்தான் அல்லவா? வீரபாண்டியன் தலை கொண்ட சம்பவத்திற்கு அப்புறம் கரிகாலருக்கு ஏற்பட்ட இந்த திடீர் நிலை மாற்றத்தை கண்டோம். அதற்கான காரணமும் நமக்கு தெரியும். நந்தினி பத்தின விஷயத்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னால மாமல்லபுரத்தில் அவருக்கும் பார்த்திபேந்திரனுக்கும் இடையே நடந்த உரையாடலின் ஒரு பகுதியை நினைவு கூர்வோம். போர்க்களத்திலே பல்லாயிரம் மனிதர்களை கொன்று குவித்திருக்கிறோம், இரத்த வெள்ளம் ஓடச் செய்திருக்கிறோம்,

0: உலகில் நம் பெயரை நிலைநிறுத்த வேற என்ன செய்திருக்கிறோம்? இதை கேட்ட பார்த்திபேந்திரன் திகைச்சு போனான். இவ்விதம் பேசுறது ஆதித்த கரிகாரர் தானா? தங்களுடைய மனம் இன்று சரியான நிலையிலே இல்லை, ஆகையினாலேயே இப்படி பேசுகிறீர்கள். தம் மன வேதனைக்கான காரணத்தை சொன்ன பிறகு அந்த திடீர் நிலைமாற்றம் ஏற்படுத்திட்ட தாக்கத்தை ஆதித்த கரிகாலர் மூலமா கல்கியார் எடுத்துச் சொல்ற பாங்கு மெய்சிலிருக்கச் செய்து, உடலை விட்டு பிரிந்து போன ஆவியை திரும்ப கொண்டு வரும் வல்லமை நமக்கு உண்டா? அரச குலத்தில் பிறந்த யாருக்காவது இருந்திருக்கிறதா? நம்மால் உயிரை வாங்கத்தான் முடியும், ஆனால் உயிரை கொடுக்கும் சக்தி மனிதர்களாய் பிறந்த யாருக்கும் இல்லை. அருள்மொழிவர்மரை சிறைப்பிடித்து அழைச்சிக்கிட்டு போக ரெண்டு கப்பல் நிறைய வீரர்கள் வந்திருக்கிற செய்தியை கேட்டதும் ஆழ்வார்க்கடியான தவிர மற்றவங்க கொதிப்படைஞ்சதை பார்த்தோம். ஒருத்தராவது இது வெளியே தெரிய வந்தா மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கல. இப்ப திடீர் நிலை மாற்றம் சுழிக்காற்றின் விளைவால் ஏற்பட்டிருப்பதை கவனிக்கிறோம். வந்தியத்தேவன் குந்தவைக்கு கொடுத்திருந்த வாக்குறுதி, தந்தையும் பேரரசருமான சுந்தர சோழரின் கட்டளை, இதையெல்லாம் விட மக்களின் கொந்தளிப்பு நாட்டை ரணகலமாக்கும், இதை உணர்றார் இளவரசர். இருந்தாலும் என் தாய் நாட்டில் திருடனைப் போல ஒளிஞ்சிருக்க சொல்றையான்னு வேதனையோடு கேட்கிறார். உடலும் மனமும் ஒன்னை ஒன்று சார்ந்திருப்பதால தெளிவும் குழப்பமும் மாறி மாறி அவரை அலக்கழிப்பதையும் கவனிக்கிறோம். படகு கரையை நெருங்கிக்கிட்டு இருக்கு. நேர்களே, பாய்மரக்கட்டையை பிடிச்சுக்கிட்டு வந்தபோது வல்லவரையன் சோர்ந்து போயிருந்தா பொன்னியின் செல்வர் தென்போடு உற்சாகப்படுத்தினார். இப்போ
1: வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை கேட்கலாம் அனில் பாஸ்தாவின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
4: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இது காரைக்கால் பண்பலை 100.3. இசை ஊஞ்சல் முடிவெல்லாம் ஆரம்பம் என்ற படத்திலிருந்து தொடங்குகிறது.

0: திருவாரூரில் சன் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், திருவாரூரின் புதிய கல்வி அடையாளம் நம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள். சேந்தமங்கலம் திருவாரூர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்வி நிறுவனங்கள் இனி சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் என இயங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது திருவாரூர் வளாகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, மகரிஷி வித்யா மந்திர், சிபிஎஸ்இ பள்ளி என இயங்குகிறது. 2026-27 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரமான கல்வி, நவீன வசதிகள், அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி என மாணவர்கள் கல்வி கற்க ஒரு அற்புதமான சூழல். உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் கல்விக்கான சிறந்த இடம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், சேந்தமங்கலம், திருவாரூர்.
1: வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு. பாமரரும் பயன்படுத்திக் கொள்ளும் மலிவான சாதனமாக வானொலி திகழ்கிறது. தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு பெரிதும் பயன்படும் வானொலி என்றும் ஒலி ஊடகம் செவிப்புல நுகர்வினை அடிப்படையாக கொண்டது. நேரத்தை அடிப்படையாக கொண்டு வானொலி நிகழ்ச்சிகள் பகுக்கப்படும். கல்வி, மருத்துவம், வேளாண்மை போன்ற துறை சார்ந்த அறிவு வளர்ச்சிக்கு பாடுபடுவதோடு பாடல், நாடகம், கதைக்கூறல் முதலிய இலக்கிய கலை வளர்ச்சிக்கும் வானொலி பெரிதும் பயன்படுகிறது. பட்டிமன்றங்கள், சொற்பொழிவுகள், நாட்டுப்புற பாடல்கள், பக்தி பாடல்கள், இசைப்பாடல்கள், புதுக்கவிதைகள் போன்ற சுவையான பகுதிகளும் வானொலியில் இடம்பெற்று வருகின்றது. சிறந்த அறிஞர்களையும் படைப்பாளிகளையும் பேட்டி கண்டு ஊக்குவிக்கின்றது. வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு. வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நாராயணன் ஜுவல்லரி
1: நமது பண்பலையில் இன்று காலை 10 மணிக்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து.
2: பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 மாசம் கழிச்சு போய் மேனேஜர்கிட்ட சொன்னா, சார் அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த அன்னைக்கு 8-ம் 3-ம் போயிருக்கேன்னா என்னன்னு கேட்டீங்க. 23-னு வாய் தவறி சொல்லிட்டேன், நீங்களும் சரியா காதல வாங்கல, எனக்கு அந்த வேலையை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். அப்போ அவரு சொன்னாரா, இல்லப்பா அன்னைக்கு வந்து இன்டர்வியூ நடந்த அன்னைக்கு மொத்தம் 294 பேர் இன்டர்வியூக்கு வந்தீங்க, உன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் 8-ம் 3-ம் போயிருக்கேன்னா என்னன்னு, நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், அதனால தான் கொடுத்தேன், அவனும் தப்பாக கொடுத்துடல அப்படின்னு சொன்னாரான். அது என்னென்ன, வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற நிம்மதியாக வாழ விரும்புகிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும்.
1: உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நெல்லை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர்களுக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியின் வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயிலின் இன்சுலின் அமுது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில்.
6: கைவலி மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேபின் பசுந்தளிர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் லேப், கமர்சியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்சியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்,
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
7: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஸ்ரீயா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே,
8: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல், பாடும் வானம் பாடி ஆய் வருகிறது.

0: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் ரெப்ரசன்ஸின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் பண்பலையில் நாம் இணைந்து இசை கேட்டு இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலையில் அனில் பாஸ்தாவின் இசை ஊஞ்சல். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சொல்லி மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நிகழ்ச்சி நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை.
5: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: VPN கண் மருத்துவமனை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமுநகை மாளிகையின் பசுந்தளிர் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமுநகை மாளிகை.
9: பெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம் நேர்களே. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சுல் மதி கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
10: உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
12: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC.
13: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சலோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்கள்.
14: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
15: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: நெல்லி காற்றலையில் கனலை வீசிக் கொண்டிருப்பது நம் காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காற்றலில் கானலை வீசிக் கொண்டிருப்பதிலும் காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அனில் பாஸ்தாவின் இசை ஊஞ்சல். நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்து வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
4: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
5: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
6: BA தமிழ், BA இங்கிலீஷ், BA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BCOM ஜெனரல், BCOM கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
5: BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc AI அண்ட் மிஷின் லேர்னிங், BCA,
6: BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், BSc பயோடெக்னாலஜி, MCOM, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: உடனே சேர்க்கை.

0: முந்துவீர் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மையப்பன் திருவாரூர்.
1: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக் லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: நேரில் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓஸ், நரம்பு விதிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
4: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
5: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
6: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
7: வணக்கம். பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பது மட்டுமல்லாமல் பிறரின் துன்பத்தையும் நாம் போக்க வேண்டும். இவர் இத்தகையவர், நமக்கு வேண்டியவர், வேண்டாதவர் என்றெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடாது. நிலையிழந்த மனிதர்களின் துன்பத்தை நாமே வலியச் சென்று தீர்த்து வைக்க வேண்டும். இதனை இன்னார், இணையர், எமர், பிறர் என்னும் சொல் என்னும் இளராம் இயல்பினால் துண்ணி தொலைமக்கள் துன்பம் தீர்ப்பதே யார்மாட்டும் தலைமக்கள் ஆகற்பாளார் என்ற நாளடியார் பாடல் பிறர் துயர் துடைத்து அனைவரும் மேன்மக்களாக வாழ வேண்டுமென்ற கருத்தினை நன்கு வெளிப்படுத்துகிறது. உயர்ந்த மனிதர்கள் என்பவர்கள் நம்முடைய மான உணர்ச்சியை போன்றதுதான் மற்றவர்களின் மான உணர்ச்சியும் என்பதை நன்கு புரிந்தவர்கள். இவர்கள் வலியவர்களால் எளியவர்களின் உரிமைகள் மீறப்படுவதைக் கண்டால் நெருப்புக் கனலாகி மனம் புழுங்குவர். இதனை திருமதுகையாக திறனிலார் செய்யும் பெருமிதம் கண்ட கடைத்தும் எரிமண்டி காணம் தலைப்பட தீப்போல் கனலுமே மானம் உடையார் மனம் என்ற நாளடியார் பாடல் தெரிவிக்கிறது. இதனால் சமுதாய நன்மையையோ அல்லது தனி மனித நன்மையையோ சிதைக்கக்கூடிய செயல்களை, துன்பம் தரும் செயல்களை நாம் செய்யக்கூடாது என்று நாளடியார் வலியுறுத்துகிறது. சமுதாய பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் கேலி செய்தும் தாழ்வாக பேசியும் அவர்கள் மனதை புண்படுத்துவது என்பது ஒரு மனித உரிமை மீறல் ஆகும். இது மிகவும் தவறானது என்பதை நீதி நூல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. கொடும்பாடு உடையார் வாய்ச்சொல் இன்னா என்று இன்னா நாற்பது என்ற இலக்கியம் நமக்கு எடுத்துரைக்கிறது. மெலியார் மேல் கோபம் கொள்ளக்கூடாது என்பதை சீரற்க சிற்றில் பிறந்தாரே என்று நான்மணிக்கடிகை அறிவுறுத்துகிறது. வலிமை குறைந்த பணியாட்களை வேலை வாங்குபவர்களுக்கும் கொடுப்பதற்கு தம்மிடம் பொருள் இருந்தும் இல்லை என்று சொல்பவர்களுக்கும் ஒருபோதும் சொர்க்கத்தில் இடம் இல்லை என்று திருக்கடுகம் எடுத்துரைக்கிறது. மெலியார் மேல் கலகம் செய்வது முதலான வன்முறை செயல்களை கூட்டமாக செய்வதும் பெரும் தவறு என்பதனை சுட்டிக்காட்டுவதுடன் இச்செயல் எதிர்காலத்தில் நமக்கே பெரும் துன்பத்தை தரும் என்று சுட்டிக்காட்டுகின்றது பழமொழி நானூறு. எனவே பிறர் துயர் துடைப்போம், அதில் பேரின்பம் காண்போம். நன்றி.
6: வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை இன் சொல் அமுது. நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓஸ், நரம்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
4: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
5: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.

0: நேர்லேயே உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. இனிமையானது இரவு பொழுதில் நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடக்கமாக வருகிறது காற்றினிலே வரும் கீதம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நீங்கள் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம், இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் நிகழ்ச்சி, நிகழ்ச்சி கஹினி அக்கா படத்திலிருந்து.

நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.

0: நாளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை இன்சொல் அமது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், போஸ்ட் நர்மவெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை ஏசிய அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நாளைகள் அனைத்தையும் வழங்குகிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி இரவு மலரும் நிகழ்ச்சியோடு

0: நாளை அனைத்தையும் வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
1: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளில் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன் சென்றடிமே.
2: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன் நாகப்பட்டினம்.
0: நிகழ்ச்சியும் இரவும் மலரும் நிகழ்ச்சி நேரம் 10:25 நிமிடமாக புரைந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாடலின் படம் முத்தான முத்தல்லவோ.

0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு திருச்சி என் சேலம் மங்களன் மங்களில் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு அனில் பாஸ்தாவின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நேர்களுக்கு நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
6: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் வளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.

0: விருதாச்சலம்.
1: நெல்லில் நாளிகள் அனைத்தையும் விழுங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால்நூற்றாண்டின் அடையாளம். காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவும் மலரும். நிகழ்ச்சிக்காக ராஜராஜ சோழன் படத்திற்காக வருகிறது இந்த பாடல்.

0: நெல்லில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அரண்டர்பிரைசஸ் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்,
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சுலை மற்றும் விதையில் விழுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கு அருண் என்டர்பிரைசஸ். நெற்றில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி,
3: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமய ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம் நேர்களே. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்த

0: நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை
1: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 6:00 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸின் என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை ARC காமாட்சி
4: மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
0: மேற்கில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சிக்காக இனி எங்கள் தங்கராஜா படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல்.

0: கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
1: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை. நமது பண்பலையில் இன்று காலை சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து.
2: பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 மாசம் கழிச்சு போய் மேனேஜர்கிட்ட சொன்னா, சார் அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த அன்னைக்கு 8-ம் 3-ம் பேருக்குனா என்னன்னு கேட்டீங்க, 23-னு வாய் தவறி சொல்லிட்டேன், நீங்களும் சரியா காதல வாங்கல, எனக்கு அந்த வேலையை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். அப்போ அவரு சொன்னாரா, இல்லைப்பா அன்னைக்கு வந்து இன்டர்வியூ நடந்த அன்னைக்கு மொத்தம் 294 பேர் இன்டர்வியூக்கு வந்தீங்க, உன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் 8-ம் 3-ம் பேருக்குனா என்னன்னு, நீ சொன்னது தான் நியரஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர், அதனால தான் கொடுத்தேன், அவனும் தப்பாக கொடுத்துடல அப்படின்னு சொன்னாரான். அது என்னென்னா, வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற நிம்மதியாக வாழ விரும்புகிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும்.
1: உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நாளையில் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
5: மே மாதம் 15-ம் தேதி முதல் 21-ம் தேதி வரை
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நிகழ்ச்சி நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலவாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம், இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொலமதி கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நறுமணிகளுக்கு உங்கள் கடையை நாகப்பட்டினம். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் நிகழ்ச்சி. நேரம் 10:45 ஒலிக்க இருக்கும் இந்த பாடலின் படம் சபாஷ் மீனா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

திருவாரூரில் சன் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், திருவாரூரின் புதிய கல்வி அடையாளம் நம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள். சேந்தமங்கலம் திருவாரூர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்வி நிறுவனங்கள் இனி சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் என இயங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது திருவாரூர் வளாகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, மெட்ரிக் மேல்நிலை

0: பள்ளி மகரிஷி வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளி என இயங்குகிறது. 2026-27 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரமான கல்வி, நவீன வசதிகள், அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி என மாணவர்கள் கல்வி கற்க ஒரு அற்புதமான சூழல். உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் கல்விக்கான சிறந்த இடம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், சேந்தமங்கலம், திருவாரூர்.
1: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும்

0: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நாளை அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
2: ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: நாளை அனைத்தையும் வழங்குகிறார்கள் நாகை மூராசன் ரெடிமேட்ஸ்.
3: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்கு மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
1: நாலு லட்சம் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்துக்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேர்களுக்கு திருச்சியின் சேலம் மங்களன் மங்களில் உளம் கிணிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: நேர்களுக்கு உளம் கிணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் அனில் பாஸ்தா.
6: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: நேர்களுக்கு நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் உளம் கிணிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி உளம் கிணிந்த நல் வாழ்த்துக்கள்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலர் நிகழ்ச்சியுடைய நிறைவாக வருகிறது. மாலையிட்ட மங்கை படத்திற்கு

0: நிறைவு பெறுகிறது இரவும் மலரும். நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. காற்றலையில் நாளை, நாளை நம் நிலையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி. நாளை காலை 6 மணிக்கு குரலோசை. தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உள்ளவர்களுக்கு கேட்கலாம். 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குலூர் விவிஎன் ஆயிலின் இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுமி ஆர் சத்யஸ்ரீ. நாளை காலை 7:00 திரை இசை, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் காலை காம்போ ஒளி விழா. நாளை காலை 8:00 தொல்லி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், வைக்கிங் பனியன்களின் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருணடற்பேசிஸின் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள். 9:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரி நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 திரை இசை கேட்கலாம். நாளை காலை 9:40 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். 9:55 நாமக்கல் இமய ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 10:00 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து, உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. நாளை காலை 10:30 ஜி பூம்பா கேட்கலாம். நாளை மறுபகல் 11:00 வணக்கம் தோழி, பிற்பகல் 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடித மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுமி ஆர் சத்யஸ்ரீ, 12:55 பன்னிசை, நாளை மதியம் 1:00 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் தேன்மழை, 1:30 ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை சிறப்புரையாக வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 1:55 மெல்லிசை, நாளை மதியம் 2:00 லஞ்ச் பிரேக்கில் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 2:05 லஞ்ச் பிரேக்கில் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் வார்த்தை விளையாட்டில் திரை இசை கேட்கலாம். 2:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் வார்த்தை விளையாட்டில் திரை இசையாக ஒளி விழா வரும். நாளை மதியம் 3:00 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், மயிலாடுதுறை நாராயண ஜுவல்லரியின் எல்எஸ்சியில் திரை இசை கேட்கலாம். 3:30 நாகை மூராசன்ஸ் ரெடிமேட், சீர்காழி நாராயண ஜுவல்லரியின் எல்எஸ்சியில் திரை இசையாக ஒளி விழா வரும். நாளை மாலை 4:00 நாடகம், 5:00 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸின் கலக்கல் நேரம், 5:30 விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை கேட்கலாம், 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள், 6:45 சீர்காழி நாராயண ஜுவல்லரியின் இசைத்தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நாளிரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் நகரத்தில் மாடு வளர்ப்பு காரைக்கால் கோட்டுச்சேரி ஜி முருகேசன் அவருடைய நேர்முகம் கேட்கலாம். 8:00 நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை நாராயண ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம் கேட்கலாம். 8:30 அம்மன் டிஆர்ஏ டிஎம்டி கம்பிகளின் காற்றில் வரும் காணம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வன்கள், 9:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வழங்கிய இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது வழங்குகிறார் மயிலாடுதுறை இரா மருதநாயகம் அவர்கள். 10:00 கூத்தாலூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ் ஸ்கூலின் இரவு மலரும், நாளை 10:30 நாகப்பட்டினம் விஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனம் இரவு மலரும் கேட்கலாம். கேட்டது காற்றலையில் நாளை இன்னும் சில ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: In West Bengal, nearly 90% voter turnout was recorded in the re-polling held today across 15 booths in South 24 Parganas district. These include 11 booths in Magrahat Paschim constituency and 4 in Diamond Harbour seat. Re-polling remained largely peaceful across the two assembly segments. The re-polling was ordered by the Election Commission on the basis of reports received from the concerned returning officers and the observers. Voting on these polling stations was held on the 29th of last month in the second phase of assembly elections. Counting of votes for the assembly elections held in West Bengal, Kerala, Tamil Nadu, Assam and the Union Territory of Puducherry will be held on Monday. Voting for all 126 seats in Assam, 140 in Kerala and 30 seats in Puducherry was held on the 9th of April. Polling for all 234 assembly constituencies in Tamil Nadu and for the first phase in West Bengal covering 152 seats was held on the 23rd of April. Voting for the second phase in West Bengal took place on the 29th of last month for 142 constituencies. The Election Commission has ordered re-polling in all 285 polling stations including auxiliary polling stations in Falta assembly constituency of West Bengal. Commission mentioned that there has been severe electoral offences and subversion of democratic process during the polling in a large number of polling stations in Falta Assembly constituency on Wednesday. Fresh poll will be held in all polling stations on 21st of this month from 7 a.m. to 6 p.m. Counting of votes will take place on 24th May. The Election Commission has deployed additional counting observers and police observers in West Bengal. A total of 165 additional counting observers have been assigned to assist counting observers, while 77 police observers have been deployed to strengthen security and oversee law and order arrangements around counting.